நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று சக வருடம் 1948 அஸ்வின மாதம் 12 நாள் 2026 ஆண்டு அக்டோபர் திங்கள் 4 தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரம் 5:49:32. மத்தியானை 1115 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது.

நாளொரு குரல் இன்று ஈகை என்ற 23வது அதிகாரத்திலிருந்து 222வது குரல் இடம்பெறுகிறது. நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதிலே நன்று. பொருள்: பிறரிடமிருந்து பொருள் பெற்றுக்கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது. மேலுலகம் இல்லையென்றாலும் பிறருக்கு கொடுப்பதே நல்லது. நாளொரு குரல் கேட்டீர்கள்.

நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உயிரோரங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம் இந்திய உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம். வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை செய்தி மலர். புதுச்சேரியில் நடைபெற்ற தூய்மை இந்தியா தின விழா மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ரவிப்பிரகாசின் செய்தியாளர் சந்திப்பு. அமைப்பு பிபின் எஸ் நாத் அவர்கள். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். 7:25 நலமாய் வாழ. மார்பக புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருளா. 8:00 கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரனின் பிறந்த நாள் சிறப்புரை. வழங்குபவர் க அம்சப்பிரியா அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:30 வீரமுரசு சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் சி அருணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை வி எஸ் பாலமுரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி பி லலிதா அவர்கள் வயலின், வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். காலை 10:02 முதல் 10:22 வரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம். 10:22 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழியின் எதிர்விருப்பம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 1 பாரத பிரதமர்.

மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி ஏஞ்சல். நண்பகல் 12 மணிக்கு இது ரெட்ஷோ நேரம். 12:30க்கு பன்னிசி மாலை எம் சுந்தர் ஓதுவார் அவர்கள் பாடிய திருஞான சம்பந்த தேவாரம் அருணகிரிநாதர் திருப்புகழ் இடம்பெறும். 12:50க்கு புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம் தொலைபேசி வழி நேர்வரப்பும் 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளத்தரங்கம் பி ஐயப்பன் அவர்கள் தவிழில் வழங்கியிருப்பது தாளம் மிஸ்ர ஜம்பை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை ஏஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் பிரியா சகோதரிகள் பாடிய அண்ணமாச்சாரியார் கீர்த்தனைகள் இடம்பெறும். 4:00 பாரதியின் பாஞ்சாலி நாடகம் எழுதியவர் டாக்டர் எஸ் முத்துலட்சுமி அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, நிகழ்ச்சி சென்னை ஏஞ்சல். மாலை 5:00 கழிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்டம் பனையபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மூத்த எழுத்தாளர் அதியமான் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் மூலிகை சாகுபடி அனுபவங்கள் குறித்து புதுச்சேரி வில்லியனூர் ஆர் முருகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 முதல் 10:20 வரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி ஏஞ்சல். 10:20 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் இந்தியிலும் காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியில் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10:00, 10:58 மற்றும் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

இனி எஃப்எம் ரெயின்போவில் இன்று ஒளிபரப்பாகவுள்ள சில நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02-8:30 இனிய நேரம் நெறிப்படுத்துகிறார் ராஜ்ய ஸ்ரீதேவி. 8:55 சாய்பாலியன் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி ஏஞ்சல். 12:02 பேசுங்க தோழா நேரலை நிகழ்ச்சி. 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதிய, தோமசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதி மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கணங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார்கள் ஆர்ஜே விமல்ராஜ், பாரதி தேவி. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:02 முதல் 7:15 வரை மீண்டும். 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நகர்ப்புறங்களுக்கான கால்நடை வளர்ப்பும் அதை சார்ந்த சவால்களும் குறித்து கடலூர் மாவட்டம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மைய பேராசிரியர் டாக்டர் என் வெங்கடபதி அவர்கள் வழங்கும் உரை. அங்கக முறையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்ட கரைமேடு பி ஷியாமலா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 8:05 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:15 முதல் 10:00 வரையிலும், 10:20 முதல் 11:00 வரையிலும் தேன் சிந்து தீவானம்.

நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது இந்தியில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து இணைத்தாலும் அளவு கேட்க சென்னை அஞ்சல்.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
2: வாய் பேச இயலாத குமரகுருபரர் என்பவர் மதுரை மீனாட்சி அம்மன் அருள் பெற்று ஞான நெறி நின்று பாடிய பாடலின் தொகுப்புதான் மதுரை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் என்பதாகும். குழவி மருங்கினும் கிழவதாகும் என்று தொல்காப்பிய நூற்பாவிற்கு இணங்க பிள்ளைத்தமிழ் என்ற சிற்றிலக்கியம் தோன்றியது. இது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் விஜயநகர பேரரசின் திருமலை நாயக்கர் முன்னிலையில் பாடப்பட்டது. இப்பிள்ளைத்தமிழ் 10 பருவங்களை கொண்டு விளங்குகிறது. அவை காப்பு பருவம், செங்கீரை பருவம், தாளப்பருவம், சப்பானி பருவம், உத்தப்பருவம், வருகை பருவம், அம்புலி பருவம், ஊசல் பருவம், அம்மா

0: ஒன்று. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் விஜயநகர பேரரசின் திருமலை நாயக்கர் முன்னிலையில் பாடப்பட்டது. இப்பிள்ளை தமிழ் 10 பருவங்களை கொண்டு விளங்குகிறது. அவை காப்பு பருவம், செங்கீரை பருவம், தாளப்பருவம், சப்பானி பருவம், உத்தப்பருவம், வருகை பருவம், அம்புலி பருவம், ஊசல் பருவம், அம்மானை பருவம், கழங்கு பருவம் முதலானவை. இவற்றில் ஆண்பால் பிள்ளை தமிழாக இருந்தால் இறுதி 3 பருவங்கள் சிற்றில், சிறுவரை, சிறுதேர் முதலியன வேறுபடுகின்றன. குமரகுருபரர் 17 நூற்றாண்டை சேர்ந்தவர். முருகன் அருள் பெற்று பிறந்து 5 ஆண்டுகள் வரை பேச வாய் வரவில்லை. திருச்செந்தூர் முருகன் அருளால் பேசும் பாக்கியம் பெற்றார். இவரை சிற்றிலக்கிய வேந்து என்பர். மதுரை மீனாட்சியம்மை பிள்ளை தமிழில் மீனாட்சியின் திருவிளையாடல்கள் பேசப்படுகின்றன. மதுரையின் சிறப்பு சொல்லப்படுகின்றது. காப்பு பருவத்தில் திருமால், சிவபெருமான், சித்தி விநாயகர், கடவுள், முருகக்கடவுள், பிரம்மதேவன், தேவேந்திரர், திருமகள், கலைமகள், துர்க்கை, சப்தமாதர்கள், 33 ஆகிய காவல் தெய்வங்களிடம் மீனாட்சி அம்மையை காக்குமாறு குமரகுருபரர் வேண்டுகிறார். இந்நூலில் அகப்பொருள், புறப்பொருள் நலங்கள், மதுரை தர வரலாற்று செய்திகள், குமரித்துறை, கொற்கைத்துறை, புதிகைமலை வளங்கள் முதலியன பேசப்படுகின்றன. மீனாட்சியை இறைவி மதுரை மாநகரில் செழியர் திருமகளாய் தடாத்தகை பிராட்டியாய் அவதரித்த செய்தி விளக்கப்படுகிறது. இப்பிள்ளை தமிழில் சொக்கநாதர் மணந்து தமிழ் மொழியை ஆட்சி புரிதல், குமரவேல் உக்கிரப்பெருவழுதியாய் உதித்தது முதலான செய்திகள் பேசப்படுகின்றன. தமிழை குமரகுருபரர் வடிதமிழ், மதுரம் ஒழுகிய தமிழ், தள்ளி தெளிக்கும் தமிழ்கடல், பண்ணுலாம் வடிதமிழ், தெளிதமிழ், தெல்லந்தமிழ், முதுசொல் புலவர் தெளித்த பசுந்தமிழ், தெய்வத்தமிழ், உரைமழுத்த துறை தீந்தமிழ், மும்மை தமிழ் என வர்ணிக்கிறார். இந்நூலில் ஒளிநயம் சிறந்த சந்தம், மோனை, எதுகை, தொடை முதலிய நயங்கள் பறக்க காணலாம். உதாரணமாக தசைந்திருக்க கொங்கை இரண்டலை என விரைதரு திரு மாறுபாட தாய்வர் என்பவர் பேதமை கண்டு ததும்பு புன்னகையாட என்றும், அமரர்க்கு அதிபதி மற்றும் செங்கையில் கிடக்கும் பசுந்தோகை என கூழை முரணும் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. 102 பாடல்களை கொண்ட இப்பிள்ளை தமிழில் பாண்டியன் மகளாக மீனாட்சி அவதரித்த செய்தி விவரிக்கப்பட்டுள்ளது. 10 பருவங்களில் அம்புலி பருவம் பாடுவது சற்று சிரமம். காரணம், சாமதான பேத தண்ட அடிப்படையில் வைத்து பாடப்பட வேண்டும். அம்புலியாகிய நிலவை மீனாட்சியுடன், அதாவது குழந்தையுடன் விளையாட வருமாறு அழைப்பது. தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் என்று குமரகுருபரர் பாடிய போது மீனாட்சி அம்மை சிறுமி வடிவத்தில் வந்து தம் கழுத்தில் அணிந்திருந்த விலை மதிப்பெற்ற முத்து மாலையை கழற்றி குமரகுருபரர் சிறுவன் கழுத்தில் போட்டதாக வரலாறு கூறப்படுகிறது. இந்த தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் என்பது தேவி புராணத்தின் அடிப்படையில் அமைந்தது என்றும், மீனாட்சி தேனின் சுவை மற்றும் தமிழின் சுவை போன்றவள் என்றும், அகந்தியாகிய கிழங்கை அழித்து அம்மனை சரண் அடைவதை குறிப்பதாகும். இவ்வாறு பெண்பால் பிள்ளை தமிழில் மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் முதன் முதலாக வைத்து எண்ணப்படுவதே நாம் எண்ணி பார்க்கலாமே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:15. இனி வருவது பக்தி மணம் வீசும் தெய்வீக ராகம். தொடக்கமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 17 நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 6:35. நேயர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உயிர் உரங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

0: நல்ல நாள்ல நெல்லுக்கு யூரியா போடுறோம், நல்ல ஒசரமா பசுமையா வளர்ந்த நல்ல அதிக மகசூல் தரணும் தாயா.
1: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து?
0: யாரு? காத்தமுத்து, காத்தமுத்து, வாப்பா வாப்பா வாப்பா.
1: என்னப்பா உரம் போட்டுட்டு இருக்கியா?
0: ஆமா ஆமா ஆமா.

0: பாத்து பாத்து வாப்பா, வரப்புல பாத்து வாங்க, ஒரு பாம்பு பார்த்தேன் காலையில, பாத்து வா பாத்து வா.
1: எப்பா பாம்பு பாத்தியா?
0: ஆமாப்பா.
1: என்னப்பா என்ன பாம்பு? அது
0: சார பாம்பு தான்பா, வேற என்ன?
1: எப்பா சார பாம்பு தானா? அது ஒண்ணும் செய்யாதுப்பா.
0: சரி சரி,
1: அது வயல்ல கிடக்கிறது நமக்கு எல்லாம் நல்லது.
0: ஆமா, நீ பாம்பை பார்த்தா கையிலே பிடிச்சி தூக்கி போடுவேன்.
1: எப்பா சார பாம்புக்கு இங்கிலீஷ்ல ராட் கில்லர்னே பேரு. எலிய தான்ப்பா அதிகமா பிடிச்சி சாப்பிடும்.
0: ஓ பரவாயில்ல,
1: வயல்ல எலி தொல்லையே இருக்காதுப்பா சார பாம்பு இருந்தா.
0: அதான் காத்த முத்து ஒரு எலியும் காணும், நல்லா இருக்குது என்னுடைய பயிர.
1: அதான்ப்பா சார பாம்பு இருந்தா அடிச்சு கிடிச்சு விடாத.
0: சரி சரி,
1: நல்லதுப்பா அது. அது நல்ல பாம்பு மாதிரி தன்னை காட்டிக்கிட்டு பயமுறுத்தும், உசு உசுங்கும்.
0: சரி சரி சரி,
1: ஆனா அதை கண்டுலாம் நீ பயப்பட வேண்டாம், ஒண்ணும் செய்யாது, தானா ஓடிப்படும்.
0: சரி சரி,
1: ஆனா வயல்ல அது இருந்ததுன்னா எலி தொந்தரவு இருக்காது.
0: நல்ல ஒரு தகவல் சொன்னப்பா காத்த முத்து காலையில. நீ
1: சரிப்பா சரிப்பா, என்ன யூரியா போட்டுட்டு இருக்கியா?
0: ஆமாப்பா, யூரியா போட்டாதான் நல்லா மகசூல் அதிகம் கிடைக்கும், பசுமையா வளரும், உயரமா வளரும்.
1: எப்பா உரம் விக்கிற வேலையில நீ இதெல்லாம் விட்டுவிட்டு உயிர் உரங்களை போட்டு நீ விவசாயம் பண்ணணும்னு நினைக்க மாட்டியா?
0: காத்த முத்த, உரத்துக்கு எங்க பசு இருக்குதா?
1: எப்பா உயிர் உரம்னு இருக்குப்பா.
0: அப்படியா?
1: ஆமாப்பா.
0: என்னப்பா சொல்ற?
1: எப்பா உரத்துல ரைசோபியம், அசிட்டோபாக்டரி, அசோஸ்பெரிலம், பாஸ்போ பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா, இப்படி நுண்ணுயிர்கள் நிறைய இருக்கு. இது எல்லாம் அருமையான உயிர் உரங்கள்.
0: என்னடா இது?
1: ஆமாப்பா, மண்ணுல இப்ப நீ யூரியா போறீல்ல.
0: ஆமா,
1: இந்த யூரியாவை நம்மளுடைய நெல்லு அப்படியே டைரக்டா எடுத்துக்குமா? எடுத்துக்காது. இந்த மாதிரி உயிர் உரங்கள் இருக்குல்ல, அதுங்க தப்பா இந்த ரசாயன உரத்தை செதைச்சி தாவரம் எடுத்துக்கிற மாதிரி குடுக்கும்பா.
0: ஓஹோ,
1: மண்ணுல இந்த மாதிரி உயிர் உரங்கள்லாம் நிறைய இயற்கையிலேயே இருக்கும். நாம மண்ணை கெடுத்து கெடுத்து மண்ணுல உயிர் உரமே இல்லாம பண்ணிட்டோம். அதனால இப்ப நம்ம வந்து உயிர் உரங்களை நாமளே தயார் பண்ணி வயலுக்கு போட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம்.
0: ஓஹோ, ஏன் கத்த முத்த பேசினே இருக்கும் போது ஏதோ ரைசோபியம், அசிட்டோபாக்டீரிய, அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா இதெல்லாம் சொல்லிருந்தா? அதெல்லாம் என்னப்பா இது?
1: எப்பா உயிர் உரத்தை தான்ப்பா நான் சொன்னேன். இப்ப ரைசோபியம் அப்படின்னா பயிர் வகை பயிர்களில் வந்து வேர்களில் வாழ்ந்து காற்றில் இருக்கக்கூடிய அந்த தழைச்சத்தை கிரகிச்சு அந்த வேர் முடிச்சுகள் மூலியமா அந்த பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உடைய ஒரு உயிர் உரம்ப்பா.
0: ஓ பரவாயில்லையா,
1: இயற்கையிலே இருக்குப்பா அதெல்லாம். சரியா, இந்த ரைசோபியம் இருக்குல்ல, வேர் முடிச்சுகள் இருக்கக்கூடிய மற்ற நுண்ணுயிரிகள் இருந்து அதனுடைய தோற்றம் வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும்.
0: ஓஹோ,
1: பொதுவா கொஞ்சம் முண்டு முண்டா முடிச்சு முடிச்சா இருக்கும். சரியா
0: சரியா,
1: இது ஒரு ஆற்றல் மிகுந்த உயிர் உரம்ப்பா. சரியா, பயிர்களுடைய வேர்கள் இருந்து கசியும் அந்த வேர் கசிவுகளும் வேர் முடிச்சுகள்ல இருந்து வெளியாகும் வேதி பொருட்களும் மண்ணு வளத்தை கூட்டக்கூடியது. அதுக்கு இந்த ரைசோபியம் நல்லா உதவி செய்யுது. புரியுதா?
0: புரியுது கதை முத்த.
1: ரைசோபியத்தை நம்ம கடையிலேருந்து வாங்கி கூட நம்ம உளுந்து பயிறு, பச்சை பயிறு போடும்போது நம்ம பயன்படுத்தினோம்னா அருமையான தழைச்சத்து இயற்கையிலேயே கிடைக்கும். இந்த யூரியாவெல்லாம் நீ குறைச்சிடலாம். இது போக நெல்லு அப்படின்னா அசிட்டோபாக்டீரியா, அசோஸ்பைரிலம், இது தழைச்சத்தை அதிகமா கொடுக்கக்கூடியது. புரியுதா?
0: சரி சரி, அப்ப அசோஸ்பைரிலம் என்னப்பா கொடுக்குதா?
1: இப்போ அசோஸ்பைரிலம் நெல்லு மாதிரி அந்த புல்லு வகை பயிர் இருக்குல்ல.
0: ஆமா,
1: இப்ப நெல்லும் ஒரு புல்லு தானே?
0: ஆமாமா.
1: அது வந்து வேர் வந்து ரொம்ப கீழே போகாது, அந்த வேர் பகுதியில் அந்த இடைப்பட்ட பகுதியில் உயிர் வாழக்கூடியது இந்த அசோஸ்பைரிலம். நுண்ணுயிர்களில் ஒரு பேரினமா இந்த அசோஸ்பைரிலம் இருக்குப்பா. ஏன்னா எல்லா வகை அந்த புல் வகை பயிர்கள்லையும் மண்ணுக்குள்ள இது இருக்கும். காத்துல உள்ள தழைச்சத்தை நிலநிறுத்தி நம்ம நெல்லு பயிருக்கெல்லாம் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத நீ மனசுல வச்சுக்க.
0: சரி சரி
1: சரியா
0: சரி காத்து.
1: அடுத்து பாஸ்பரஸ் சத்து. பாஸ்பரஸ் சத்து இருந்தாதான் நல்ல மணி நல்லா பெருசா நல்லா திரட்சியா நல்லா இருக்கும். அப்ப அந்த மணி சத்தை வந்து பயிர்களுக்கு கரைச்சி கொடுக்கறதுக்கு இந்த பாஸ்போ பாக்டீரியா உதவி செய்யுது. மண்ணில் இருக்கக்கூடிய மணிச்சத்து அதாவது பாஸ்பரஸ் சத்தை பயிர்களுக்கு அப்படியே தாய் குழந்தைக்கு சோறு ஊட்டுற மாதிரி ஊட்டுறது எது? பாஸ்போ பாக்டீரியா. அதனால இந்த பாஸ்போ பாக்டீரியாவையும் நம்ம வாங்கி அதை பயன்படுத்தலாம். விஷயம் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன்.
0: ஆமா, நிறைய செய்தி சொல்றப்பா காத்த முதலிய.
1: ஆமாப்பா, இயற்கையில கிடைக்கக்கூடிய இந்த உயிர் உரங்களை நாம வந்து பயன்படுத்தணும், அதை விட்டுற கூடாது.
0: கதமுத்த, இன்னும் வேற ஏதாவது உயிர் உரங்கள் இருக்கா?
1: இருக்குப்பா. இப்ப நீர்ம உயிர் உரங்கள்னு இப்ப நம்ம உயிர் உரங்களான ரைசோபியம், அசோ

0: ஹவுஸ் பயிரிலும் பாஸ்போ பாக்டீரியா இதெல்லாம் என்ன செய்யுது, பயிர்களுக்கு தழைச்சத்தை நிலநிறுத்தும். அப்புறம் மணிச்சத்தையும் பயிர்களுக்கு கரைச்சு கொடுக்கற முறையில கொடுக்குது. நெல்லு, பயிர் வகை, சிறுதானியங்கள், பருத்தி, கரும்பு, அப்புறம் நீ காய்கறி வேற நிறைய பண்ணிட்டு இருக்கியா?
1: ஆமா.
0: அந்த காய்கறி, அப்புறம் தோட்ட பயிர், நீ தான் நிறைய மரம் எல்லாம் வச்சிருக்கியா?
1: தென்னை
0: மரம் வச்சிருக்க, மாமரம் வச்சிருக்கிற, அந்த மாதிரி மரப்பயிர்கள், இது எல்லாத்துக்குமே உயிர் உரங்களை நாம பயன்படுத்தலாம். இந்த ரசாயன உரமோ பூச்சிக்கொல்லியோ இல்லாம இயற்கையான முறையில நம்ம அங்கக வேளாண்மை பண்றோம் இல்லையா, அதுல உயிர் உரங்கள் ரொம்ப முக்கியமானது. பயிர் வளர்ச்சி அப்புறம் விளைச்சலை அதிகப்படுத்துவதோடு மட்டும் இல்லாம மண்ணுடைய நலம் வந்து மேம்படுதுப்பா. மண் வளம் பாதுகாக்கப்படுது. மண் வந்து உயிர்த்தன்மையோட இருக்கும். மண்ணில் நம்ம இறங்கினோம்னாவே கால் வந்து அப்படியே மெத்து மெத்துன்னு இருக்கும்.
1: அதான் கதை முத்த, மண் வளம் தான் முதல்ல பாதுகாக்கப்படணும்.
0: ஆமா, நம்ம வயல்ல கால் வைக்கும் போது கால் வந்து மெது மெதுன்னு இருக்குன்னாவே மண்ணுல நல்லா காற்றோட்டம் இருக்கு, மண்ணு நல்லா பொலபொலப்பா இருக்குது, மண்ணு நல்லா உயிர்த்தன்மையோட இருக்குன்னு அர்த்தம்.
1: சில மண்ணுல நடக்கும்போது பூவுல நடக்கிற மாதிரியே இருக்கும் நம்மளுடைய.
0: அதுதான்ப்பா நல்ல மண்ணு. இன்னும் சில வயல்லாம் பாத்தீங்கன்னா கட்டம் தர மாதிரி இருக்கும்.
1: ஆமா ஆமா ஆமா,
0: நடந்தோம்னாவே நமக்கு காலை வலிக்கும்,
1: காலை தேஞ்சிரும்பா.
0: ஆமா, இதனால நான் உனக்கு என்ன சொல்லிக்கிறேன்னா, இந்த இயற்கையான முறையில நம்ம மண்ணுல ஏற்கனவே இருக்குங்க அதுங்க. இப்ப சாதாரணமா காடு எல்லாம் இருக்குன்னா காட்டுல வந்து புல்லுக்கு போய் நம்மளா போய் அசோஸ் பயிரெல்லாம் கொடுக்குறோம்
1: இல்லையா,
0: அது இயற்கையிலேயே மண்ணுல இருக்கும்.
1: ஆமா,
0: நாம ரசாயன உரங்களை பூச்சிக்கொல்லிகளை களைக்கொல்லிகளை பயன்படுத்தினதால நம்ம வயல்ல அதுங்க இல்லாம போயிடுச்சு.
1: அதேதான்ப்பா.
0: அதனால நம்ம இப்ப திருப்பி நம்ம வயல கொண்டு வரணும்.
1: கண்டிப்பா
0: இயற்கைய சமநிலைப்படுத்தணும்.
1: ஆமா, நீ சொன்ன மாதிரி ஒவ்வொரு விவசாயியும் இதை செய்யணும் கதை முத்த.
0: ஆமா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பயிர் ரொம்ப வறட்சியான காலம், தண்ணி இல்லை அப்படின்னா அப்ப பயிர் என்ன செய்யணும், பயிருடைய வேர்பகுதியில வந்து நீர்த்தன்மை இல்லாம போயிட்டுனா என்ன பண்றது அப்படிங்கறதெல்லாம் மனசுல வச்சு இந்த நுண்ணுயிரிகள் இருக்குல்ல, உயிர் உரங்கள், இதுங்க போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த பயிரை காப்பாத்தும்.
1: ஓஹோ,
0: ஈரத்தன்மையோட வேர்பகுதியை வச்சுக்கங்க. பல விதத்துல வந்து நம்ம வளர்க்கக்கூடிய அந்த தாவரங்களுக்கும் இந்த உயிர் உரங்களுக்கும் ஒரு நெருங்கிய நட்பு இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம விவசாயம் செஞ்சோம்னாவே நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம தான் நிறைய விவசாயிகள் என்ன பண்ணிடுறாங்க, விவசாயத்துல லாபம் இல்ல, விவசாயத்துல லாபம் இல்லன்னு பண்ணி பாரு. ஆரம்பத்துல ஒரு ஏக்கர் வச்சிருந்த, இப்ப பாரு 10 ஏக்கர் வச்சிருக்க.
1: என்ன கதை போது, இதை வெளிப்படையா சொல்றேன்,
0: எப்படி வந்தது? முறையா விவசாயம் பண்ணோம்னா நமக்கு நல்ல லாபம் இருக்கும்.
1: கடின உழைப்பு, முறையான விவசாயம், இதெல்லாம் பண்ணா பலன் நமக்கு தானாவே கிட்டும்.
0: ஆமாப்பா.
1: கதமுத, உயிர் உரங்கள் சொல்ல வந்தனே, நான் கூட ஏளனமா சொன்னேன்பா, ஆனா நீ சொன்ன உரங்கள்ல கண்டிப்பா உயிர் இருக்குதுப்பா.
0: ஆமாப்பா,
1: இது சுற்றுச்சூழலையும் பாதுகாக்குதுப்பா.
0: அதனாலதான்ப்பா அதுக்கு பேரு உயிர் உரங்கள்னு பேரு. சரி கதமுத்த, அப்ப நான் கிளம்புறேன்.
1: கதமுத்த, நீ சொன்ன மாதிரி ரசாயன உரங்களை குறைச்சு உயிர் உரங்களை அதிகப்படுத்தி எதிர்காலத்துல ரசாயன உரங்களே இல்லாத இயற்கை விவசாயத்துக்கு நான் மாறிடுவோம்பா.
0: கட்டாயமா நீ மாறுவப்பா, அதுக்காக தான் தொண்டை கிழியா உன்ட்ட இவ்வளவு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன்.
1: ஆமாமா. சரி சரி கதமுத்த, பாத்து போயிட்டு வீட்டுக்க.
0: சரிப்பா சரிப்பா, நான் கிளம்புறேன்ப்பா.
1: ஆ சரி சரி சரி.
2: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உயிர் உரங்கள் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை

0: தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், 2014 ஆண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு அமைந்த பின்னர் நாட்டின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக கூறினார். 2026-27 நிதியாண்டில் முதலீட்டு செலவினங்களுக்காக 12 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் தேசிய நெடுஞ்சாலைகள் 61% விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முக்கியமான துறைமுகங்களில் சரக்குகள் கையாளும் திறன் 60% அதிகரித்துள்ளதாகவும் 36,429 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தின் கீழ் 52 கோடி சிறு வணிகர்களுக்கு பிணையில்லாமல் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இடையேயான இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஒற்றை ரயில் பாதையை இரட்டை வழித்தடமாக மாற்ற வேண்டும் என்ற தமது கோரிக்கையை ஏற்றுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இத்திட்டம் மாநிலத்தின் ரயில்வே உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு உதவும் என்றும் ரயில் போக்குவரத்து திறனை மேம்படுத்துவதோடு மாவட்டங்களுக்கு இடையேயான இணைப்பையும் மேலும் வலுப்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளுக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி முன்னுரிமை அளித்து நிறைவேற்றி வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அந்த தொகுதிகளில் முகாமிட்டு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், தாவேக்கா ஆட்சியில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதாக குற்றம் சாட்டினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, தாவேக்க அரசுக்கு ஆதரவளிக்கும் கூட்டணி கட்சிகளே அரசின் தவறான கொள்கைகளை விமர்சிக்கும் அளவுக்கு நிலைமை மாறியுள்ளதாக கூறினார். ஆட்சி பொறுப்பேற்ற 5 மாதங்களாகியும் தாவேக்க அரசு அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் குறை கூறினார். கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் உயர்த்தப்பட்ட சொத்து வரி உயர்வு, மின் கட்டணம் ஆகியவற்றை குறைப்பதாக வாக்குறுதி அளித்த தவைக்க அதை நிறைவேற்றவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இந்நிலையில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 150க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த திருவிழாவிற்கு வரும் பொதுமக்களின் வசதிக்காக குடிநீர், சுகாதார வசதிகளை செய்து தர துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தசரா திருவிழாவை முன்னிட்டு குலசேகரப்பட்டினத்தில் இம்மாதம் 11ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 4000க்கும் மேற்பட்ட காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக திருச்செந்தூர் கோட்டாட்சியர் திரு கௌதம் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நேற்று தொடங்கியது. காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள 10,000க்கும் மேற்பட்ட மலர் தொட்டிகள் சுற்றுலா பயணிகளை

0: கவர்ந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டம் உதகையில் இரண்டாவது சீசனை முன்னிட்டு தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக மலர் கண்காட்சி துவங்கியது. பால்சம், மேரிகோல்டு, பிகோனியா, சால்வியா உள்ளிட்ட 55 வகையான 10,000 மலர் தொட்டிகள் அலங்கார மேடைகளில் காட்சிக்கு வைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் பார்க்க அனுமதிக்கப்படுகின்றனர். தொட்டிகளில் வெள்ளை, மஞ்சள், ஊதா, ஆரஞ்சு என பல்வேறு வண்ணங்களில் பூத்து குலுங்கும் மலர்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் குடும்பத்துடன் பூங்காவிற்கு வந்து மலர் தோட்டிகளில் பூத்து குலுங்கும் மலர்களை மட்டுமின்றி கண்ணாடி மாளிகை, இத்தாலியன் பூங்கா, கிக்கியு புல்வெளி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்று ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து செல்கின்றனர். இதனால் உதகையில் இரண்டாவது சீசன் களைக்கட்ட தொடங்கியுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: பழம்பெரும் திரைப்பட இயக்குநர் சிங்கீதம் சீனிவாச ராவ் சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 94. வயது, மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இயக்குநர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், கதாசிரியர் என பன்முக வித்தகராக திகழ்ந்த சிங்கீதம் சீனிவாசராவ் தமிழில் ராஜபார்வை, அபூர்வ சகோதரர்கள் உள்ளிட்ட ஏராளமான திரைப்படங்களை இயக்கியுள்ளார். அவரது மறைவுக்கு திரையுலகினரும் முக்கிய பிரமுகர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள லட்சத்தீவு பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் ஃபிஷஸ்கியான் தெரிவித்துள்ளார். மக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தின் சார்பில் விர்ஜீனியாவில் ஒற்றுமை ஓட்டம் நடைபெற்றது. திரிபுராவில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3.8 பதிவானது. உலக புகழ்பெற்ற டார்ஜிலிங் மலை ரயில் பயணத்தை மேம்படுத்தும் வகையில் 146 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுக்மா ரயில் நிலையத்தில் சுற்றுலா பயணிகளுக்காக ரயில்வே பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருள்மிகு பொன் வரதராஜ பெருமாள் கோவிலில் 200 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் பக்தர்கள் மாடு ஆண்டும் பாரம்பரிய வழிபாடு நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பழனி புறவழிச்சாலையில் கருப்பசாமி கோயில் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 120 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனையில் ஈடுபட்ட 38 கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 1495 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பள்ளி காலாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக உதகமண்டலத்தில் நேற்று ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்ததால் நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை மாநகரில் ஆபத்தான முறையில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தை ஓட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தை பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்தி. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்த போட்டியில் இந்தியா இதுவரை 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை, கும்பகோணம், சுந்தரப்பெருமாள் கோவில் இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55.
3: நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். இந்திய உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள்.
4: வணக்கம். நமது சுற்றுப்புறத்தில் உள்ள மரங்கள், நமது தோட்டங்களில் உள்ள செடிகள், நமது வீடுகளுக்கு வரும் பறவைகள், நமது ஆறுகள் மற்றும் கடலோர பகுதிகளில் உள்ள

0: மீன்கள் மற்றும் இதர உயிரினங்கள், பூச்சிகள், நுண்ணுயிரிகள் மற்றும் எண்ணற்ற பிற உயிரினங்கள். அவை அனைத்தும் இணைந்து நமது உயிரியல் பன்முகத்தன்மையை உருவாக்குகின்றன. உயிரியல் ரீதியாக வளமிக்க நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. நமது உயிரியல் பன்முகத்தன்மை விவசாயம், மீன்வளம், காடுகள், மருத்துவம், வாழ்வாதாரம் மற்றும் மனித நல்வாழ்வு ஆகியவற்றுக்கு துணையாக அமைகிறது. ஆனால் உயிரியல் பன்முகத்தன்மை தற்போது பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வருகிறது. ஐநாவின் பல்லுயிர் மற்றும் சூழல் அமைப்பு சேவைகள் மீதான அரசுகளுக்கிடையேயான அறிவியல் கொள்கை தளத்தின் மதிப்பீட்டு அறிக்கையின்படி சுமார் 10 லட்சம் தாவர மற்றும் விலங்கு இனங்கள் அழிவின் விளிம்பில் உள்ளன. அவற்றில் பல அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் அழிந்துவிடும். வாழிட அழிவு, மாசுபாடு, இயற்கை வளங்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துதல், ஆக்கிரமிப்பு உயிரினங்கள் மற்றும் பருவநிலை மாற்றம் ஆகியவை நமது தாவரங்கள், விலங்குகள் மற்றும் சூழல் மண்டலங்களை பாதிக்கக்கூடும். அப்படியானால் இந்த மதிப்புமிக்க இயற்கை பாரம்பரியத்தை நாம் எவ்வாறு பாதுகாப்பது? அதற்கு ஒரு முக்கிய விடைதான் உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் ஆகும். இந்தியாவின் உயிரியல் பன்முகத்தன்மை பாதுகாக்கவும் அதன் நிலையான பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் உயிரியல் வளங்கள் மற்றும் அது சார்ந்த பாரம்பரிய அறிவை பயன்படுத்துவதன் மூலம் கிடைக்கும் பலன்களை நியாயமாகவும் சமமாகவும் பகிர்ந்து கொள்வதை உறுதி செய்யும் இச்சட்டம் இயற்றப்பட்டது. முதலாவதாக பாதுகாப்பு. நமது தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிரிகள் மற்றும் சூழல் மண்டலங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவதாக நிலையான பயன்பாடு. இயற்கை நமக்கு ஏராளமான வளங்களை வழங்கியிருக்கிறது. ஆனால் அவற்றை நாம் பொறுப்புணர்வுடன் பயன்படுத்த வேண்டும். வளங்களை அழிக்கும் வகையிலோ அல்லது எதிர்காலத்தில் அவை கிடைப்பதை தடுக்கும் வகையிலோ நாம் அவற்றை பயன்படுத்தக்கூடாது. மூன்றாவதாக பலன்களை பகிர்ந்து கொள்ளுதல். பல சமூகங்கள் தலைமுறைகளாக உயிரியல் வளங்களை பாதுகாத்து வந்துள்ளன, அவற்றை பயன்படுத்தி வந்துள்ளன. தாவரங்கள், உணவு, மருந்துகள் மற்றும் பிற இயற்கை வளங்கள் குறித்த மதிப்பு மிக்க பாரம்பரிய அறிவு அவர்களிடம் உள்ளது. இச்சட்டத்தின் ஒரு முக்கிய அம்சம் அதன் 3 அடுக்கு நிறுவன கட்டமைப்பாகும். தேசிய அளவில் தேசிய பல்லுயிர் வாரியம், மாநில அல்லது யூனியன் பிரதேச அளவில் அதற்கேற்ப பல்லுயிர் வாரியங்கள், குழுக்கள் அல்லது மன்றங்கள் உள்ளன. உள்ளூர் அளவில் பல்லுயிர் மேலாண்மை குழுக்கள் உள்ளன. பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ், சுருக்கமாக பிஎம்சிஸ் என்று கூறலாம். இக்குழுக்கள் மிகவும் முக்கியமானவை. ஏன்? பல்லுயிர் வளம் உள்ளூர் அளவிலேயே காணப்படுகிறது. ஒவ்வொரு கிராமமும், நகரம் மற்றும் உள்ளூர் சமூகமும் தனக்கே உரியதான தனித்துவமான தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிர்கள், சூழல் மண்டலங்கள் மற்றும் பாரம்பரிய அறிவை கொண்டிருக்கலாம். இவ்வளங்களை ஆவணப்படுத்துவதும் பாதுகாக்கவும் பல்லுயிர் மேலாண்மை குழுக்கள் உதவக்கூடும். இச்சட்டத்தின் ஒரு முக்கிய கருவி மக்கள் பல்லுயிர் பதிவேடு, PBR என்று அழைப்பார்கள். ஒரு உள்ளூர் பகுதியில் காணப்படும் உயிரியல் வளங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடு தொடர்பான அறிவு ஆகியவற்றை PBR பதிவு செய்கிறது. அது உள்ளூர் அறிவை மற்றும் சமூக பங்கேற்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. மற்றொரு முக்கிய கருத்து அணுகல் மற்றும் பலன் பகிர்வு ஆகும். காலப்போக்கில் உயிரியல் பல்லுயிர் சட்டமும் திருத்தப்பட்டுள்ளது. எனவே நிறுவனங்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில்துறைகள், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் சமூகங்கள் ஆகியவை தங்கள் செயல்பாடுகளுக்கு பொருத்தக்கூடிய விதிகளை புரிந்து கொண்டு சமீபத்திய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். ஆனால் பல்லுயிர் பாதுகாப்பானது அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, அது அனைவரின் பொறுப்பும் ஆகும். மிக முக்கியமாக இயற்கையை மதிக்கவும் போற்றவும் நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம். பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் என்பது மக்களின் பங்களிப்பு இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இந்திய உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் வழங்கியவர் முனைவர் எம். நந்திவர்மன் அவர்கள்.
2: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7 மணி. சிந்தனை மலர். எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து அவற்றுக்கான வழிகளையும் கண்டறியக்கூடிய மிகப்பெரிய ஒரு இணையற்ற செல்வம் தன்னம்பிக்கை, ஜான் ரஸ்கின். எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து அவற்றுக்கான வழிகளையும் கண்டறியக்கூடிய மிகப்பெரிய ஒரு இணையற்ற செல்வம் தன்னம்பிக்கை, ஜான் ரஸ்கின். சிந்தனை மலர் கேட்டீர்கள்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:02.
5: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

0: புதுச்சேரியில் நடைபெற்ற தூய்மை இந்தியா தின விழா மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவி பிரகாஷின் செய்தியாளர்கள் சந்திப்பு ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. புதுச்சேரி அரசின் உள்ளாட்சித்துறை சார்பில் தூய்மை இந்தியா தின விழா நேற்று முன்தினம் கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது
1: சபர்மதி காந்தி ஆசிரம் ப்ராஜெக்ட்ல நான் 2 வருஷமா கனெக்ட் ஆயிருந்தேன். அப்போ இந்தியாவில் வந்து மகாத்மா காந்திக்காக ஒரு மெமோரியலும் கிடையாது. மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்கால திரும்பி வந்த பிறகு 17 வருஷம் தங்கினது சபர்மதி ஆசிரமத்தில் தான். அங்கிருந்தான் அவர் எல்லா ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ் ஆரம்பித்தார். தாண்டி சால்ட்டி ஆட்டா ஆரம்பித்தார். பாட்டோலி சத்தியாகிரகா எதை சொன்னாலும் அவங்க எல்லா ப்ரோக்ராம்ஸும் அங்கிருந்தான் ஆரம்பித்தார். 17 வருஷம் வாழ்ந்த பிறகு அவர் சபர்மதி ஆசிரமம் இருந்து கிளம்பி கல்கத்தாவுக்கு போனார். அப்போ சொன்னார், இனிமேல் நாட்டுக்கு சுதந்திரம் கிடந்த பிறகு தான் நான் திரும்பியும் அகமதாபாத் காந்தி ஆசிரமம் திரும்பி வருவேன்னு சொன்னேன். பட் அது வரைக்கும் தருளாயிட்டு 50 வரைக்கும் அவர் திரும்பி வரவே முடியவில்லை. சபர்மதி ஆசிரமிட யுஎன்எஸ்கோ வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது நமக்காக பெரிய மதிப்பு. அது அவருடைய அந்த மகத்தான சிந்தனையை மக்கள் இயக்கமாக மாற்றும் நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2014 காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2 ஸ்வச்ச பாரத் இயக்கத்தை தொடங்கி வைத்தார்.
0: விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது உரையில்,
2: மாநிலத்தை சுத்தமாக வைத்திருப்பது தூய்மையாக வைத்திருப்பது என்பது நம் அனைவருடைய கடமை. அண்ணல் மகாத்மா காந்தியுடைய எண்ணம் அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் நாம் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை சுத்தமாக தூய்மையாக வைத்திருக்கிறோம். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வோம். அந்த நோய் வராமல் இருப்பதற்கு நாம் சுத்தமாக இருப்பது மிக அவசியம். தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது நம்முடைய சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. நோய்க்கு அடிப்படை காரணம் சுகாதாரமற்ற நிலை என்பது உண்மை. நாம் அதனை மாற்ற வேண்டும், சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நம்முடைய இடங்களையெல்லாம், நம்முடைய வீடுகளையெல்லாம், நகரங்களையெல்லாம், ஊர்களையெல்லாம் அப்படி பார்க்கும் பொழுது அந்த சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய, தூய்மையாக வைத்திருக்க வேண்டிய நிலையை விழிப்புணர்வு மூலமாக, நம்முடைய மாணவர்கள் மூலமாக, நம்முடைய பிள்ளைகள் மூலமாக மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டியது மிக அவசியமான ஒன்று. அதனை வலியுறுத்தும் நிலையில் சைக்கிள் பேரணி, மிதிவண்டி பேரணி எல்லாம் விடப்படுகின்றது. நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. 1 மாத காலத்திற்கு நம்முடைய உள்ளாட்சித்துறை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த விழிப்புணர்வு வந்து மிக முக்கியமான ஒன்று. நாம் கேள்விப்பட்டிருப்போம், பல வெளிநாடுகளில் எல்லாம் பிள்ளைகள் சிறிய வயதிலிருந்து எப்படி இருக்கின்றார்கள், சுத்தமாக

0: வைத்திருப்பது, தூய்மையாக வைத்திருப்பது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, இதெல்லாம் எவ்வளவு அக்கறையோடு இருக்கின்றார்கள், அக்கறை காட்டுகின்றார்கள் என்றால் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். அப்படி சுற்றுப்புறங்களை பாதுகாப்பாக தூய்மையாக வைத்திருப்பது மிக அவசியமான ஒன்று. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை நம்முடைய பகுதிகளை மாநிலத்தை சுத்தமாக வைத்திருப்பதற்கு நாம் ஒப்பந்த அடிப்படையில் தனியரிடம் சுத்தம் செய்கின்ற பணியை விட்டிருக்கின்றோம். அந்த சுத்தம் செய்கின்ற பணியை அவர்கள் முழு மனதோடு முழு கவனத்தோடு ஈடுபாட்டோடு அந்த பணியை செய்து நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. அவர் சரியான உள்ள அந்த பணியை மேற்கொண்டு சுத்தமாக வைத்திருந்தால் நிச்சயமாக புதுச்சேரி மாநிலம் மிக மிக எல்லோரும் பாராட்டுகின்ற அளவிற்கு இருக்கும் என்பது எந்தவித ஐயமில்லை. சுற்றுலா பயணிகள் வருகின்ற மாநிலமாக நம்முடைய மாநிலம் போய் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. அதனை உள்ளாட்சித்துறை அது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நான் அடிக்கடி வலியுறுத்தி வருகிறேன். அவர்களும் அந்த பணியை மேற்கொள்ள மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றனர். இருப்பினும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட அந்த ஒப்பந்தாரர்கள் அந்த பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நான் அவரை கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களுக்கு பணி பாதுகாப்பு, அவர்களுக்கு ஊதிய உயர்வு, மத்திய அரசு கொடுக்க வேண்டிய அந்த அறிவித்திருக்கின்ற அடிப்படை ஊதியத்தை வழங்குகிற அரசு மிகுந்த கவனம் செலுத்தியிருக்கிறது. ஜூன் மாதம் முதல் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற 290 ரூபாயிலிருந்து இப்பொழுது 424 ரூபாயாக உயர்த்தி கொடுப்பதற்கு நடவடிக்கை அரசு இருக்கின்றது. ஜூன் மாதம் முதல் அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன். நம்முடைய மாநிலத்தை தூய்மையாக வைத்திருந்து சுத்தமான மாநிலம், சுகாதாரமான மாநிலம் என்பதை அனைவரும் பாராட்டுகின்றதை நான் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: மேலும் இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ரவிக்குமார், திரு ஐயப்பன், திரு மோகன்தாஸ், திரு விக்னேஷ் கண்ணன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் திரு ஆதர்ஷ், தூய்மை பணியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்தும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் தொடர்பான சிறப்பு முகாம் குறித்தும் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிப்பிரகாஷ் கடந்த 1ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதிலிருந்து ஒரு பகுதியை இப்பொழுது கேட்கலாம்.
2: அக்டோபர் 1st டேட் எலிஜிபிள் டேட்டா வச்சுக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் உடைய டைரக்ஷன் படியா நாங்கள் ஒரு ஸ்பெஷல் டிரைவ் ஆஃப் என்ரோல்மெண்ட் எல்லா தொகுதியில் 30 தொகுதியில் என்னென்ன யங்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் யார் அக்டோபர் 1st இன்னைக்கு அக்டோபர் 1st இந்த டேட்லேருந்து யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அது யங் ஓட்டர்ஸ் ஆர் ஏற்கனவே ஓட்டர் லிஸ்டில் விடுபட்டிருக்கிறது ஓட்டர்ஸ் யாரோ ஒருத்தர் இருந்தால் அவங்க பேர் சேர்க்கறதுக்கு 30 தொகுதியில் ஸ்பெஷல் டிரைவ் நாங்கள் நடத்த போகிறோம். அதில் யார் ஓட்டர் லிஸ்டில் அவங்க பேர் இல்லை அவரெல்லாம் அப்ளை பண்ணலாம். யங் ஓட்டர்ஸ் யார் எலிஜிபிலிட்டி வருது இன்னைக்கு அக்டோபர் 1st அவர் பேர் சேர்க்கலாம். இஆர்ஓ ஆஃபீஸில் அவர் அப்ளிகேஷன் இம்மிடியட்டாக கொடுத்துட்டு அது உடனே சேர்க்கலாம். அது ஒரு ஆஸ் பர் த டைரக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் படியா நாங்கள் ஒரு ஒரு தொகுதியில் ஒரு ஒரு இஆர்ஓ கண்ட்ரோலில் மினிமம் 2 ஸ்பெஷல் கேம்ப்ஸ் ஒரு என்னென்ன பப்ளிக் அதிகமாக மூவ்மெண்ட் இருக்கிறது இடத்துல 2 ஸ்பெஷல் கேம்ப்ஸ் வச்சுட்டு அங்கே பப்ளிக்கு கிட்டவாக இருக்கிற மாதிரி அந்த ஸ்பெஷல் டிரைவ் நடத்த சொல்லி நாங்கள் டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ இது தொடர்ந்து 1 மாதத்துக்குள்ளே இந்த வேலையெல்லாம் சீக்கிரமாக செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். எலிஜிபிலிட்டி இருக்குது, யங் ஓட்டர்ஸ் இருக்காங்க, லெஃப்ட் அவுட் ஓட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் இந்த கன்சர்ன் இஆர்ஓ கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் இமீடியட்டாக கொடுக்கலாம், நாங்கள் அது இமீடியட்டாக சேர்க்கறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். எந்த டிஃபிகல்ட்டி யாருக்குமே இருக்காது சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த ஆக்டிவிட்டி நாங்கள் எதுக்காக பண்ணுறோன்னா ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு அப்டேட்டடாக இருக்கணும். ஓட்டர் லிஸ்ட்டில் சேராமல் இருக்கிறதே ஓட்டர்ஸ் யாருமே இருக்கக்கூடாது. அப்போ தான் ஜனநாயகத்துக்கு ஒரு கம்ப்ளீட்டாக சாங்கிட்டி கம்ப்ளீட்டாக பெர்ஃபெக்டாக வரும் சொல்லி அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் இது பண்ணுறோம். நாங்கள் ஆல்ரெடி டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம். அந்த மாதிரி பாண்டிச்சேரியில் யாருமே எலிஜிபிள் ஓட்டர்ஸு ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லாமல் யாருமே இருக்கக்கூடாது சொல்லி என்னுடைய ரிக்வஸ்ட்டாக நான் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அவங்க எல்லாருக்கும் கேட்குறேன். ரெண்டாவது ரிகார்டிங் பை எலெக்ஷன் தத்தஞ்சாவடி தொகுதியில் பை எலெக்ஷனுக்கு டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் ஆர்ஓ எல்லா பை எலெக்ஷனுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. நாங்கள் அவங்களுக்கு என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸு சப்போர்ட்டு நாங்கள் எல்லாம் அவருக்கு கொடுத்துட்டு வரோம். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இந்த பயர்

எலெக்ஷனுக்கு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு, எல்லா ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கு. ஈவன் கேண்டிடேட்ஸு எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட்ஸு இவிஎம்ஸு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் நல்லா பண்ணுறாங்க, ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. எந்த குறை இந்த விஷயத்தில் இல்லை. எங்களுக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட் வருது அதெல்லாம் கூட இம்மிடியட்டாக அட்டன் பண்ணுறாங்க. எந்த கம்ப்ளைண்ட்டும் எந்த டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஸ்மூத்லி ப்ராசஸ்ஸு போயிட்டு இருக்கு. பெரிய சீஜர்ஸு கேஷ் சீஜரு நடந்திருக்கு. அப்புறம் ஒரு 2000

0: எந்த கம்ப்ளைண்ட்டும் எந்த டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஸ்மூத்லி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. பெரிய சீஜர்ஸு, கேஷ் சீஜரு நடந்திருக்கு. அப்புறம் ஒரு 2500 grams கோல்டு பிடிச்சிருக்காங்க. அதோடைய வேல்யூவே 3 crores 62 lakhs. இந்த வகையில் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், கேஷ் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு எந்த வகை எந்த மாதிரி ஸ்டெப்ஸும் எடுக்க வேண்டாம். நாங்கள் எங்கள் டீம்ஸு எல்லாம் விஜிலண்ட்டாக இருக்கு. நாங்கள் ரொம்ப இன்டென்சிவாக இந்த யார் யார் கேஷ் கேரி பண்ணுறாங்க, தப்பான முறையில் கேஷ்னு யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஓட்டர்ஸ்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அவங்க எல்லாருமேலாம் நாங்கள் தீவிரமான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். யாரும் தப்பான முறையில் ஓட்டர்ஸ்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். 5 flying squads இருக்குது. அதுக்கப்புறம் IT செப்பரேட்டாக இருக்குது. அப்புறம் போலீஸ் கூட செப்பரேட்டாக பண்ணுறாங்க. எக்ஸசைஸ் கூட செப்பரேட்டாக, லிக்கர் இதெல்லாம் இருந்தால் கூட அவர் கூட செப்பரேட்டாக இது பண்ணுறாங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸு, பேசிக் மினிமம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அஷூர்டு மினிமம் ஃபெசிலிட்டிஸு, எல்லா டென்ட்டு ஷெட்டு அதெல்லாம் கூட லாஸ்ட் டைம் ஜென்ரல் எலெக்ஷன்ஸில் எப்படி பண்ணாங்க அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், செல்ஃபோன் அதெல்லாம் வைக்கிறதுக்கு செப்பரேட்டு அரேஞ்ச்மெண்ட்டு. 31 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு உமன் போலிங் ஸ்டேஷன் இருக்குது. 2 வல்னரபுள் போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.
2: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கிறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
4: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
5: சங்கீத சாரல், பல்வேறு இசை கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
6: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் விமானி ஸ்மித் மச்சாருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. இனி விரிவான செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு

0: நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுதில்லியில் உள்ள தமது இல்லத்தில் நேற்று அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல் நடைபெற்றதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் நலன்களுக்காக பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சிறப்பாகவும் திறமையாகவும் செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி அந்த கூட்டத்தில் கேட்டுக் கொண்டார். இந்தியா ரஷ்யா இடையேயான ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அதிகரித்துள்ள ஒத்துழைப்பு குறித்து இந்த கூட்டத்தில் அவர் எடுத்துரைத்தார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக நடவடிக்கைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். பல்வேறு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்களை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மாற்றியமைத்துள்ளார். நிதிக்குழு தலைவராக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பர்த்ருஹரி மகதாப் நியமிக்கப்பட்டுள்ளார். இதில் மக்களவை உறுப்பினர்கள் 21 பேரும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் 10 பேரும் இடம்பெற்றுள்ளனர். வெளியுறவு குழுவிற்கு காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் திரு சசி தரூரும், ரயில்வே நாடாளுமன்ற குழுவிற்கு பிஜேபி மக்களவை உறுப்பினர் திரு சுதீர் குப்தாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ரசாயனம் மற்றும் உரத்துறைக்கான நாடாளுமன்ற குழுவிற்கு மக்களவை உறுப்பினர் டாக்டர் ககோலி கோஷும், வேளாண் துறைக்கான நாடாளுமன்ற குழு தலைவராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் திரு சரண்ஜித் சிங் சன்னியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு குழுவுக்கு பிஜேபி மக்களவை உறுப்பினர் திரு ராதாமோகன் சிங்கும், நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற குழுவிற்கு பிஜேபி மக்களவை உறுப்பினர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடியும் நியமிக்கப்பட்டிருப்பதாக மக்களவை செயலகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் உள்ள இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதரகத்தின் பொறுப்பு அதிகாரியை வெளியுறவு அமைச்சகம் நேற்று நேரில் அழைத்து தமது எதிர்ப்பை பதிவு செய்தது. பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூர் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை சர்வதேச எல்லை அருகே நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுகளையும் இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து 3 பேர் அந்த பகுதியிலிருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்றதாகவும், அவர்களை திரும்பிச் செல்லுமாறு எல்லை பாதுகாப்பு படையினர் பலமுறை எச்சரித்த போதும் அவர்கள் இந்திய எல்லைக்குள் வர முயன்றதால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாகவே அவர்களை தடுக்க எல்லை பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். எல்லைப்பகுதி ஊடுருவல், போதைப்பொருள் கடத்தல் போன்றவற்றில் பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படையின் பங்கு குறித்து அந்நாட்டு அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. வேகமாக மாறிவரும் உலக அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப ஒழுங்குமுறை விதிமுறைகளும் மாற்றியமைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று நிதி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், போட்டி மற்றும் முதலீட்டை ஊக்குவிக்கும் வகையில் விதிமுறைகள் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் தனியார் நிறுவனங்கள் செயல்படுவதால் ஒழுங்குமுறை அமைப்புகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக இல்லாமல் அதே நேரத்தில் ஆபத்துகளை கட்டுப்படுத்துவதில் சமநிலையான விதிமுறைகளுடன் ஒழுங்குமுறை அமைப்புகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு ராஜீவ் கௌபா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மேம்படுத்தப்பட்ட தொழிற்பயிற்சி நிலையங்கள் மூலமாக வேலைவாய்ப்பு மற்றும் திறன்களை மேம்படுத்தும் பிரதமரின் திட்டம் இன்றுடன் ஓராண்டை நிறைவு செய்கிறது. இத்திட்டத்திற்காக மத்திய அரசு 30,000 கோடி ரூபாயும், மாநில அரசுகள் 20,000 கோடி ரூபாயும், தொழில்துறை 10,000 கோடி ரூபாயும் ஒதுக்கியுள்ளன. தொழில்துறையினரின் பங்களிப்புடன் தொழிற்பயிற்சி நிறுவனங்களின் உட்கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன. வேலைவாய்ப்புக்கு ஏற்ப தொழிற்பயிற்சி நிலையங்களில் புதிய பாடத்திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதனால் இந்த பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை 54

0: சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விண்வெளித்துறையில் ராக்கெட், செயற்கைக்கோள் மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பல துறைகளில் இளைஞர்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்று இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு சிவன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் திருச்சி விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 60 ஆண்டுகளில் இந்தியா ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளில் நிபுணத்துவம் அடைந்துவிட்டதாக தெரிவித்தார். இதன் அடுத்த கட்டமாக மனிதர்களை பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்தில் புவி சுற்றுவட்ட பாதைக்கு அனுப்பி பின்னர் அவர்களை பாதுகாப்பாக மீண்டும் பூமிக்கு கொண்டு வருவதே ககன்யான் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்றும் அவர் கூறினார். இத்திட்டத்தில் அதிக செயல்திறனை விட மனிதர்களின் பாதுகாப்பு, நம்பகத்தன்மை ஆகியவற்றுக்கு இஸ்ரோ அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகவும் திரு சிவன் கூறினார். முல்லை பெரியார் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு, கேரள முதலமைச்சர்கள் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பார்கள் என்று கேரள அறநிலையத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் கூறியுள்ளார். நாகர்கோவிலில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். சபரிமலை வரும் பக்தர்களின் வசதிக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கேரள முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறினார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கக் கொள்ளை தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்த பின்னர் அதன் மீது கேரள மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு முரளிதரன் தெரிவித்தார். இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் விமானி ஸ்மித் மச்சாருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். சவுதி அரேபியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு சென்ற விமானத்தை திட்டமிட்டு விபத்துக்குள்ளாவதை தடுத்து பயணிகளை காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த விமானி ஸ்மித் மச்சாருடன் நேற்று தொலைபேசியில் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். இந்திய விமானி துணிச்சலாக செயல்பட்டது பாராட்டத்தக்கது என்றும் அவர் கூறினார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் விமானி ஸ்மித் மச்சார் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரானின் பொருளாதாரத்தை நிர்வகிக்க புதிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் ஆதரவோடு அமெரிக்காவின் நடவடிக்கைகளை ஈரான் வெற்றிகரமாக தடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈரான் அரசுக்கு ஆதரவளித்து வரும் பல்வேறு நிறுவனங்களை குறிவைத்து அமெரிக்கா நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு மசூத் பெசஸ்கியான் குற்றம் சாட்டியுள்ளார். ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சனா மற்றும் சாதா மீது ஏமன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாதில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக கிளர்ச்சியாளர்கள் அறிவித்ததை அடுத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஏமன் ராணுவம் அறிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் ஜப்பானில் இன்று நிறைவடைகிறது. தொடக்க விழா நடைபெற்ற நகோயா நகரத்தில் உள்ள மிசூஹா பூங்கா தடகள மைதானத்தில் நிறைவு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. நிறைவு நாள் அணிவகுப்பில் இந்திய தேசிய கொடியை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற வீராங்கனை நீரு தந்தா ஏந்திச் செல்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் விமானி ஸ்மித் மச்சாருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள் குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான காரணிகள் என்னென்ன காரணிகள்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த காரணிகளில் வந்து மாற்றக்கூடியவை, மாற்ற முடியாதவைன்னு ரெண்டு வகையாக இருக்குது. மாற்ற முடியாதவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரம்பரை நோயாக வந்துக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் கொஞ்சம் மாற்ற முடியாதவை. பரம்பரை நோயில் பர்டிகுலராக நான் குறிப்பாக சொல்லணும்னா BRCA1 and 2 மியூட்டேஷன் சொல்லக்கூடிய, ஜெர்ம்லைன் மியூட்டேஷன் சொல்லக்கூடிய இந்த இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளால் மாற்ற முடியாது. தற்சமயத்துக்கு ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு எப்படி இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு அதை வந்து மாற்ற முடியாமல் காரணியாக தான் இருக்குது. அதாவது மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்.

0: சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் நின்ற பிறகு ஓவர் வெயிட் ஒபிசிட்டியாக இருக்கிற பெண்களுக்கு நார்மல் எடையாக இருக்க விடையோட அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்த இரண்டாவது காரணியாக பார்க்கப்படுது வந்து பார்த்தீங்கன்னா மது. ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கும் ஆல்கஹால் குடிக்காதவங்களுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஆல்கஹால் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மூன்றாவது பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மார்பகத்தில் கட்டி வந்து இருந்து அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணி செக் பண்ணும்போது ஏடிபியான்னு சொல்லக்கூடிய ப்ராலிஃபரேட்டிவ் டிசீஸ் வித் ஏடிபியான்னு அந்த பெத்தாலஜி ரிப்போர்ட்டில் வந்திருக்கவங்களுக்கும் கொஞ்சம் ஹை ரிஸ்க்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இயற்கையாகவே ஒரு சில பெண்களுக்கு வந்துட்டு மார்பகம் வந்து டென்ஸ் பிரஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இது அமைப்பு இருக்கும். நார்மல் டென்சிட் பிரஸ்ட்டு இல்லாதவங்களை கம்பேர் பண்ணும்போது டென்ஸ் பிரஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கிளாண்டுலர் பிரஸ்ட் ரொம்ப இதுவாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ மாதவிடாய் நின்ற பிறகு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட்னு சில பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மாதவிடாய் நின்ற பிறகு ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப உடல் சோர்வு, ஒரு ஹார்ட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லுங்க ரொம்ப சூடாக இருக்குது அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லி மாத்திரைகள்லாம் எடுத்துப்பாங்க, எஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜஸ்ட்ரான் பில்ஸ். ஸோ மாத்திரைகள் இந்த மாதிரி ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுத்தவங்களுக்கு கொஞ்சம் பிரஸ்ட் கேன்சர் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ யாருக்கு கொஞ்சம் வராதவங்க காரம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ 30 வயதுலேயே மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்திருக்கு, அவங்களுக்கு லாக்டேஷன்லாம் கொடுக்குறோம், பால் வந்து கொடுக்குறோம், ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு பால் கொடுக்குறோம், அவங்களுக்குலாம் வந்து கம்மியாக இருக்குது. ரெண்டு குழந்தை இருக்கவங்களுக்கு அது மாதிரி ரெண்டு வருஷம் பால் கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்துட்டு லேட்டாக முத குழந்தை பிறக்கும்போது 35 வயது அதிகமாக இருக்கவங்களை கம்பேர் பண்ணும்போது 30 வயதுக்குள்ளேயே முத குழந்தை பிறந்து அவங்களுக்கு பால் ஊட்டி கொடுக்கும், இது எல்லாமே ஹார்மோன் சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த டைம் ப்ரொஜஸ்ட்ரான் ப்ரொலாக்டின் வர மாதிரி இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து ஹார்மோன் உடல் இயற்கையாகவே வந்துட்டு இவங்க ரெண்டு குழந்தை இல்லை ரெண்டு ஆண்டு பால் கொடுத்தவங்க இவங்களுக்கெலாம் வந்து கொஞ்சம் வந்து மார்பக புற்றுநோய் வர வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்பேர் டு நம்ம 35 வயதுக்கு அப்புறம் முத குழந்தை பிறந்து அவங்களுக்கு பால் ஊட்டுறவங்க பெண்களை விட இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தாய்மார்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வர ரிஸ்க் கம்மி. ஸோ இதுதான் வந்து நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸு நம்ம இது பண்ணுது. ஸோ என்னென்ன வராமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ், உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். தினமும் வந்து ஒரு 30 நிமிஷம் நமக்காக ஒரு செல்ஃப் கேர் எடுத்துட்டு ஆரோக்கியமாக உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடல் பருமன் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் நமக்கு வந்துட்டு நம்ம இயற்கையை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு சிலது மாதவிடாய் நின்ற பிறகும் ஒரு சில சிம்டம்ஸ் இருக்குதுன்னு நம்ம வந்துட்டு ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜஸ்ட்ரான் ஸ்பில்ஸ் எடுக்கும்போது ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு நம்ம தெரப்பின்னு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு பிரஸ்ட் கேன்சர் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பிரஸ்ட் கேன்சர் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான தடுக்க முடியாத ஒரு ஃபேக்டர்ஸை நம்ம சொல்கிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள் குறித்த விளக்கமளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.
3: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:30.
5: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
6: புத்தர் அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார், பக்கத்துல சீடன் ஆனந்தன் நின்றுட்டு இருக்கிறான். இந்த சமயத்துல ஒரு ஆள் அங்க வந்தான், வந்தவன் கோபமா இருந்தான். புத்தர் முன்னாடி போய் நின்னான், அவர் முகத்துல துப்பிவிட்டான். என்ன காரணமோ தெரியல, புத்தர் முகத்துல எந்த மாறுதலும் இல்ல, பேசாம தன்னுடைய முகத்தை தொடச்சுக்கிட்டார். பக்கத்துல இருந்த சீடன் ஆனந்தனுக்கு பயங்கரமான கோபம் வந்துட்டுது. புத்தர் கிட்ட கேட்டான், நீங்க கொஞ்சம் சம்மதம் கொடுங்க, இந்த ஆளை நான் கவனிச்சுக்கிறேன், இவன் இப்போ செஞ்ச காரியத்துக்கு என்ன பலன்கிறத அவனுக்கு புரிய வைக்கிறேன். புத்தர் பொறுமையா பதில் சொன்னார், ஆனந்தா நீ ஆத்திரப்படாத, நான் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில இவனுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணியிருப்பேன், இப்போ அவன் அதை திருப்பி கொடுத்துட்டான், எங்களுக்குள்ள கணக்கு தீர்ந்து போச்சுன்னார். அதுக்கப்புறம்

0: அப்புறம் அந்த ஆளை பார்த்து சொன்னார், ஐயா ரொம்ப நன்றி, நான் உமக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சிருப்பேன், எனக்கு தெரிஞ்சும் இருக்கும் தெரியாமலும் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கிறதில்ல, நான் உமக்கு எதிராக எதுவும் செய்ய போறதில்ல, அப்படி செஞ்சா அது தொடரும், நன்றி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டியது உண்டா அப்படின்னு கேட்டார். இதை கேட்டதும் அந்த ஆளுக்கு ஒன்றும் புரியல, குழம்பி போயிட்டான். ஏன்னா இவர் இப்படி சொல்லுவார்னு அவன் எதிர்பார்க்கல, நிச்சயமா தனக்கு அடி விழும் அப்படின்னு தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் ஒன்றும் பேசலை, பேசாமல் வீட்டுக்கு போனான், படுத்தான், ராத்திரி பூரா தூக்கமே வரல, இப்படியும் எப்படியும் புரண்டு படுத்தான். காலையில் எழுந்திரிச்சான், மறுபடியும் புத்தர்கிட்ட வந்தான், அவர் காலடியில் பொத்துன்னு விழுந்தான். ஐயா என்னை மன்னிச்சுருங்கண்ணா. புத்தர் அவனை தூக்கி நிறுத்தினார். அதுக்கப்புறம் சொன்னார், இதை பாருப்பா, எல்லாத்தையும் மறந்துடும், நேற்றைய பொழுத நினைக்காத, அது நேற்றோட போட்டுது அப்படின்னார். கங்கை இருக்கே அது காலங்காலமாக ஓடிக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் நேற்றைக்கு ஓடின தண்ணீர் இன்றைக்கு கிடையாது, அது மாறிக்கிட்டே இருக்குது. அது மாதிரி தான் மனிதர்களும் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. நேற்றுக்கு இருக்கிற மனுஷன் வந்து இன்னைக்கு இருக்கிறது இல்லை. அது புத்தராக இருந்தாலும் சரி, அவர் முகத்தில் உமிழ்ந்த அந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் மாறத்தான் மாறுவாங்க. நேற்றுக்கு இருந்த கோபம் இன்னைக்கு கிடையாது, அதோட சுவடு கூட இல்லாமல் போட்டுது. புத்தருடைய மனோபலம் அப்படி, உங்களை யாராவது இழிவுபடுத்த முடிஞ்சா நன்றி சொல்லுங்கள், தூண்டிலிருந்து விடுபடுறதுக்கு அது நல்ல வழி அப்படிங்கிறது பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற ஒரு பாடம். இதெல்லாம் வாழ்க்கையில் மிக உயர்ந்த ஒரு நிலை. சாதாரண நிலையில் இருக்கிற நமக்கு இது எந்த அளவுக்கு சரிப்பட்டு வருங்கிறது வேற விஷயம். ஒரு ஆள் அப்பாவித்தனமாக நின்றுகிட்டு இருந்தான். அந்த வழியாக வந்தவன் இவன் எதிரில் வந்து நின்னான், முறைச்சி பார்த்தான், ஓங்கி ஒரு அறை கொடுத்தான். அறை வாங்கினவனுக்கு ஒன்றுமே புரியல, கண்ணத்தை தடவிட்டே பொறுமையாக, ஏற்கனவே நான் உனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டான். நேற்றுக்கு இதே இடத்துல என்ன ஒருத்தன் பலமாக அரைஞ்சுட்டான், அதை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு வந்தேன், இப்போ அவனை இங்கே காணலை, அதனால் அவனுக்கு கொடுக்க வேண்டியதை உங்களுக்கு கொடுத்துட்டேன், எப்படியோ என் கணக்கு தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: தெரிந்த தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
3: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினம்தோறும் காலை 6:15
4: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
2: தெய்வீக ராகம் தினம்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
5: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
6: நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம்
5: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
7: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:35. நேயர்கள் கேட்கவிருப்பது நகருளா. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தேனி மாவட்டத்தினை உலா வரப்போகிறோம். தேனி மாவட்டமானது மதுரை மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு ஜனவரி 1, 1997 முதல் புதிய மாவட்டமாக செயல்பட தொடங்கியது. இம்மாவட்டத்தில் ஏலக்காய், காஃபி விதைகள், மாம்பழம், பருத்தி மற்றும் பட்டு போன்றவை விளைகின்றன. மேலும் தேனி மாவட்டத்தில் காணத்தக்க இடங்களாக மேகமலை அருவி, மங்களதேவி கண்ணகி திருக்கோவில், வைகை அணை, கர்னல் ஜான் பென்னிக்குவிக் மணிமண்டபம், குச்சனூர் அருள்மிகு சுயம்பு சனீஸ்வர பகவான் கோவில், குரங்கணி, சுருளி அருவி, கும்பக்கரை அருவி, போடிமெட்டு, அருள்மிகு கௌமாரியம்மன் திருக்கோவில், மேகமலை ஆகிய இடங்கள் உள்ளன. மேகமலை அருவி இந்த அருவி தேனியிலிருந்து 54 கிலோமீட்டர்

தொலைவில் கோம்பை தொழு கிராமத்திற்கு அருகில் உள்ளது. இந்த அருவி மேகமலை பகுதியிலிருந்து உற்பத்தியாகிறது. இந்த அருவியை சின்னச்சுருளி எனவும் அழைக்கிறார்கள். இது மேகமலை மலைகளில் உற்பத்தியாகி சுமார் 190 அடி உயரத்திலிருந்து 2 அடுக்குகளாக கொட்டுகிறது. அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான பருவகாலங்களில் அருவியில் தண்ணீர் வரத்து அதிகமாகவும் ரம்மியமாகவும் இருக்கும். அடர்ந்த பசுமையான காடுகள் மற்றும் மேகமூட்ட சூழலுக்கு நடுவில் அமைந்துள்ளதால் இதனை கிளவுட்லேண்ட் அருவி என்றும் அழைப்பர். இப்பகுதியில் யானை, காட்டெருது மற்றும் புள்ளிமான்கள் போன்ற வனவிலங்குகளை காணலாம். தொடர்ந்து உலாவுருவம் ஒரு பாடலுக்கு பிறகு.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நகருளா. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தேனி மாவட்டத்தினை உலா வந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நாம் மங்களதேவி கண்ணகி திருக்கோவில் செல்கிறோம். புராண சிறப்புமிக்க மங்களதேவி கண்ணகி கோவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மேகமலை வன உயிரின சரணாலயத்தின் முகட்டில் அமைந்துள்ளது. இத்தலத்திற்கு தமிழகத்திலிருந்து மலையேற்றம் மூலமே செல்ல வழிகள் உள்ளன. மேலும் இத்தலத்திற்கு கேரள மாநிலத்திலிருந்து குமிழி வழியாக மலை ஈப்பு மவுண்டன் ஜீப் பயணம் மூலம் செல்ல வழிகள் உள்ளன. இக்கோவில் திருவிழா சித்திரை முழுநிலவு தினத்தில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களிலிருந்து பரவலாக இத்தலத்திற்கு சென்று வழிபடுகின்றனர். சித்திரை முழுநிலவு தினத்தில் மட்டும் வழிபட அனுமதி வழங்கப்படும். அடுத்ததாக நாம் வைகை அணை செல்கிறோம். இந்த அணை வைகை ஆற்றின் குறுக்கே ஆண்டிப்பட்டியிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. 111 அடி உயரம் கொண்ட இந்த அணையில் 71 அடி வரை நீர்த்தேக்கி வைக்கப்படுகிறது. இந்த அணையைச் சுற்றி மிக அழகான பூங்கா உள்ளது. இப்பூங்காவில் சிறுவர்கள் விளையாட சிறுவர் ரயில் உட்பட ஒரு தனிப்பகுதி இருக்கின்றது. இத்தலத்தை இம்மாவட்ட மக்கள் சிறிய பிருந்தாவனம் என அழைக்கின்றனர். அடுத்து நாம் கர்னல் ஜான் பென்னிக்விக் மணிமண்டபம் செல்கிறோம். கர்னல் ஜான் பென்னிக்விக் மணிமண்டபம் கூடலூர் நகரிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லோயர் கேம்ப் பகுதியில் அமைந்துள்ளது. பெரியாறு அணையை உறுதியாக கட்டமைத்ததன் நினைவாக இந்த மணிமண்டபம் நிறுவப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட தலைநகரில் அமைந்துள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு கர்னல் ஜான் பென்னிக்விக் பேருந்து நிலையம் என்று பெயர் சூட்டி கௌரவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக குச்சனூர் அருள்மிகு சுயம்பு சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு செல்கிறோம். குச்சனூரில் சனி கிரகத்தை வழிபட அருள்மிகு சுயம்பு சனீஸ்வர பகவான் கோவில் உள்ளது. இங்குள்ள மூலவரை குச்சனூரான் என்று அழைக்கிறார்கள். இக்கோவில் தேனியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் சின்னமனூருக்கு அருகே உள்ளது. இங்கு ஆடித்திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக நாம் செல்லும் இடம் குரங்கணி. அதிகம் அறியப்படாத சுற்றுலா தலமான குரங்கணி மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது. குரங்கணி போடியிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் தேனியிலிருந்து 31 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. சாலை மற்றும் பேருந்து வசதிகள் உள்ளது. பசுமையான மலைகள் சிற்றோடைகள் மற்றும் இயற்கை எழில் கொஞ்சும் சூழலை கொண்டுள்ளது. இது குரங்கணி முதல் டாப் ஸ்டேஷன் வரையிலான சாகச மலையேற்றத்திற்கு மிகவும் பிரபலமானது. குரங்கணி முதுவாக்குடி மற்றும் கொட்டக்குடி மலைவாழ்குடிகள் சாம்பல் மற்றும் கொட்டக்குடியார்கள் மலை பண்ணை தோட்டங்கள் அழிந்த நிலையில் உள்ள கயிறு மூலம் நடைபெற்ற வாணிப்பாதை மற்றும் தலங்கள் நீர் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்ட கூடங்கள் இப்பகுதியில் காணத்தக்க இடங்களாக உள்ளது.

0: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
1: ஆனா காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கௌண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
0: பேங்க் அக்கௌண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
1: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
0: உத்கம்ல இருந்து ஆர்பிஐயோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கௌண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
1: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
0: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: வேலை வாய்ப்பு செய்திகள். மென்பொருள் நிறுவனத்தில் வேலை. இந்திய சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பணி நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அட்மின் ஆஃபீஸர் 2, டெக்னிக்கல் சப்போர்ட் 4, அசிஸ்டன்ட் 1, ஆஃபீஸ் அட்டண்டன்ட் 3 என மொத்தம் 10 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, டிப்ளமோ டிகிரி, பிஇ, எம்பிஏ. வயது 18 முதல் 38 வரை. தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹500. SC/ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 12ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு recruitment.stpi.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். தெற்கு ரயில்வேயில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சாரணர் இயக்கம் வழிகாட்டி ஒதுக்கீட்டு பிரிவில் மொத்தம் 17 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, +2, ITI. வயது 1/1/2027 படி 18 முதல் 30 வரை, 18 முதல் 33 வரை. தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. பணியிடம் சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், பாலக்காடு, திருவனந்தபுரம். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் SC/ST பிரிவினருக்கு ₹250. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 18ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு RRCMAS.IN என்ற இணையதளத்தை பார்க்கவும். இந்திய ரயில்வேயில் துணை மருத்துவ பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு. நர்சிங் சூப்பரண்டென்ட் 365, ஃபார்மசிஸ்ட் 118, மலேரியா இன்ஸ்பெக்டர் 43, லேப் அசிஸ்டன்ட் 31, எக்ஸ்ரே டெக்னீஷியன் 25, ECG டெக்னீஷியன் 4 இடங்கள் உட்பட மொத்தம் 590 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிரிவு வாரியாக மாறுபடும். வயது 1/1/2026 படி 18 வயது முதல் 40 வயதுக்குள். ஆன்லைன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்வு செய்யப்படுவர். விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹500, SC/ST பிரிவினருக்கு ₹250. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 14ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு rrbapply.gov.in என்ற இணையதள முகவரியை பார்க்கவும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நகரோலா. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தேனி மாவட்டத்தினை உலா வந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக சுருளி அருவி செல்கிறோம். இயற்கையின் கட்டுக்கணுகாத சக்தியின் எடுத்துக்காட்டுக்கு உதாரணம் சுருளி அருவி. இது 2 கட்டமாக பிரதிபலிக்கின்றது. முதல் கட்டத்தில் தண்ணீர் 150 அடி ஆழத்திற்கு விழுகின்றது.

0: சிறிது தொலைவிற்கு ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடிவிட்டு மீண்டும் 40 அடி ஆழத்திற்கு வீழ்கிறது. காணகத்தின் நடுவில் இருக்கும் அருவியில் ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக நீராடும் வசதி இருக்கிறது. இளங்கோடிகளார் தமது காப்பியமான சிலப்பதிகாரத்தில் இவ்வருவியின் சிறப்பை குறிப்பிட்டுள்ளார். இங்கு இஸ்லாமியர்கள் வணங்கும் தர்காவும் சுருளி வேளப்பர் கோயிலும் அருகாமையில் அமைந்துள்ளது. அடுத்ததாக கும்பகரை அருவி செல்கிறோம். இயற்கையின் ஒரு விந்தை இந்த அருவி. பாறைகளிடையே பாய்ந்து வரும் நீரின் மோதல் கண்ணுக்கு ஒரு கம்பீரமான காட்சியாக அமைகிறது. காணகத்தின் கண்கவர் காட்சிகள் நீர்வீழ்ச்சிக்கு மேலும் அழகூடுகின்றது. கொடைக்கானலின் அடிவாரத்தில் இருக்கும் இந்த அருவி பெரிய குளத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த அருவியின் நீரில் மூலிகைகள் மற்றும் தாது பொருட்களின் நற்குணங்கள் பெருகியுள்ளது. இந்த அருவி 2 தலங்களில் விழுகிறது. இங்கு குளித்து மகிழலாம். அடுத்து போடிமெட்டு செல்கிறோம். போடிமெட்டு என்பது தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தில் கேரளா எல்லை அருகில் அமைந்துள்ள ஒரு அழகான மலைவாழ் கிராமம் மற்றும் கோடைவாச ஸ்தலமாகும். போடியிலிருந்து 26 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கோடைவாச ஸ்தலம் 4500 அடி உயரத்தில் தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களின் எல்லைப்பகுதியில் அமைந்துள்ளது. மேலும் இப்பகுதியில் உள்ள புலி அருவி மதுரை கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மூணார் செல்லும் வழியில் போடிக்கும் போடிமெட்டுக்கும் இடையில் உள்ளது. இப்பகுதி ஏலக்காய் விளைச்சலுக்கு மிகவும் பெயர் பெற்றது. இங்கு ஏலக்காய் தவிர தேயிலை மற்றும் காஃபி தோட்டங்களும் பரவலாக உள்ளன.
1: தூக்குத்தொருணா அடாவடி, தூக்குத்தொருணா அளப்பற, தூக்குத்தொருணா தடாலடி, தூக்குத்தொருணா கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஹருளா. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தேனி மாவட்டத்தினை உலா வந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக அருள்மிகு கௌமாரியம்மன் திருக்கோவில் செல்கிறோம். அருள்மிகு கௌமாரியம்மன் திருக்கோவில் முல்லைப்பெரியாறு ஆற்றுப்படுகையில் வீரபாண்டி கிராமத்தில் தேனியிலிருந்து மேற்கில் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பாண்டிய மன்னன் ஸ்ரீ வீரபாண்டி அவர்கள் அம்மனையும் கண்ணீஸ்வரமுடையாரையும் பிரார்த்தனை செய்து கண் பார்வை மீண்டும் பெற்றதன் நினைவாக கிபி 14ஆம் நூற்றாண்டில் இத்தலத்தில் கௌமாரியம்மன் திருக்கோவில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இத்திருக்கோவில் இம்மாவட்டத்தின் முதன்மையான புனித தலமாகவும் தமிழ்நாட்டில் உள்ள 108 அம்மன் கோவில்களில் ஒன்றாகும். அடுத்ததாக மேகமலை செல்கிறோம். மேகமலை கடல் மட்டத்திலிருந்து 1500 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள மலைப்பகுதியாகும். இங்கு தேயிலை ஏலம் அதிக பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. இயற்கை இங்கு கண்கவர் காட்சி பெட்டகமாக காட்சியளிக்கிறது. வனவிலங்கு சரணாலயம், மேகமலை அருவி, சுருளி அருவி, அணைகள், மகாராஜா மெட்டு காட்சிமுனை, வெள்ளிமலை, ஏலக்காய் மற்றும் தேயிலை தோட்டங்கள் ஆகியவை இங்கு குறிப்பிடத்தக்க அடையாளங்களாகும். மணலார் அணையிலிருந்து கம்பம் பள்ளத்தாக்கின் காட்சி மற்றும் அழகான குக்கிராமங்களின் பரந்த காட்சியை அனுபவிக்கலாம். நெடுஞ்சாலை அணைக்கும் சுருளி தீர்த்தத்திற்கும் சென்று வரலாம். மூடுமணி நிறைந்த நிலப்பரப்புகளில் உலா சென்று தேயிலை தோட்டம், காஃபி தோட்டங்கள் மற்றும் மசாலா தோட்டங்களையும் பார்வையிடலாம்.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை ஏஞ்சல்.
1: நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரனின் பிறந்த நாள் சிறப்புரை வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
2: விடுதலையின் வரலாறு மையினாலும் எழுதப்பட்டது, குருதியாலும் எழுதப்பட்டது. கொள்கைகளுக்காக தங்கள் வாழ்வை பெரிதென எண்ணாமல் அர்ப்பணித்தவர்களால் தான் இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஓர் இளைஞன், ஓர் லட்சியக் கனவு, ஒரு கொள்கை, கரங்களில் உயிரென மதித்த தேசியக் கொடி, ஆதிக்கத்தை எதிர்த்து போராடும் துணிவு, இறுதியில் அழிக்க முடியாத ஒரு தியாகம், இவற்றை இணைத்து ஒரு வரலாறு எழுதப்படுமானால் அது குமாரசாமி.

என்கிற திருப்பூர் குமரனுக்கே உரிய வரலாறாக நிலைத்திருக்கும். பிறப்பை சரித்திரமாக்கியவர்கள் வரலாற்றில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாட்டை நேசிக்கும் உள்ளங்களில் என்றென்றும் ஒளிவீசும் விளக்காக சுடர்பவர்தான் இந்த தியாகத்தின் அடையாளமான திருப்பூர் குமரன். திருவள்ளுவர் கூறுகிறார், எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு என்று. பிறருடைய துன்பங்களை போக்கியவர்களை வாழ்நாள் முழுவதும் நினைத்து கொண்டிருப்பதுதான் வாழ்வியல் ஒழுக்கம். தங்கள் குடும்பத்தினரின் நலனுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்வோர் பலர் உண்டு. ஆனால் நாட்டின் விடுதலைக்காகவும் நாட்டு மக்களின் வாழ்க்கைக்காகவும் தங்களையே தியாகம் செய்து நாம் நன்றியோடு நினைவில் வைத்திருக்க பொருத்தமான வாழ்வை வாழ்ந்தவர் திருப்பூர் குமரன். இயற்கையிலில் சூழ்ந்த சென்னிமலை நெசவுத்தறிகளின் ஓசையும் உழைக்கும் மக்களின் வாழ்க்கையும் நிறைந்த அந்த மண்ணில்தான் ஒரு வரலாற்று நாயகன் பிறந்தார். வரலாற்று நாட்காட்டி விசித்திரமானது. எல்லா நாட்களிலும் சாதனையாளர்களையும் தியாகிகளையும் அது பதிவு செய்வதில்லை. ஆனால் சில நாட்கள் மட்டும் வரலாற்றின் பக்கங்களில் என்றும் நிலைத்து விடுகின்றன. அத்தகைய சிறப்புமிக்க நாள்தான் அக்டோபர் 4. அன்றுதான் நாம் என்றென்றும் நன்றியோடு நினைவு கூற வேண்டிய தியாகச்செம்மல் திருப்பூர் குமரன் பிறந்தார். அவரை பெற்றெடுத்த பெருமைக்குரியவர்கள் நாச்சிமுத்தும் கருப்பாயு அம்மாளும் ஆவார்கள். தியாகச்செம்மலை பெற்றெடுத்ததால் சென்னிமலைக்கும் பெருமை கிடைத்தது. மக்களின் துயர்துடைக்க காலந்தோறும் யாரேனும் ஒருவர் பிறந்து கொண்டே இருப்பார்கள். சுதந்திர போராட்ட காலத்தில் அத்தகைய தியாக திருவிளக்காக உதித்தவர்தான் குமாரசாமி. அவரது இளமை பருவத்தை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குடும்ப வறுமையின் காரணமாக ஆரம்ப பள்ளி கல்வியோடு அவரது கல்வி நிறுத்தப்பட்டது. குடும்ப பொறுப்புகள் அதிகரித்த நிலையில் இளம் வயதிலேயே திருமணம் நடந்தேறியது. குமாரசாமி பருத்தி அறவை நிறுவனத்தில் பணிபுரிந்தார். தேசப்பற்றிலும் தெய்வ வழிபாட்டிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். ஆனால் அவரது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையாக அமைந்தது தேசப்பற்று. சிறு வயது முதலே மகாத்மாவின் மீது ஈர்ப்பு கொண்டவர். காந்தியின் போதனைகளை ஏற்றுக்கொண்டவராக அவரது வழியை பின்பற்றக்கூடியவராக வலம் வந்தார். குமாரசாமி எப்போதும் கதராடை காந்திக்குள்ளா என்று தோற்றத்தை மாற்றிக்கொண்டார். பாரத விடுதலைக்கான வேட்கை அவரது உள்ளத்தில் துளிர்விட்டது. அந்த காலத்தில் இளைஞர்கள் ஒருங்கிணைந்து தேசபந்து வாலிபர் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கியிருந்தனர். குமாரசாமியும் ஆர்வத்துடன் அதில் தன்னை இணைத்து கொண்டார். சங்கத்தின் செயல்பாடுகளில் ஆர்வத்தோடு ஈடுபட்டார். அந்த ஈடுபாடுதான் பின்னாளில் அவரை திருப்பூர் குமரனாக மாற்றியது. கொடிகாத்த குமரனாக அவரது வாழ்க்கை நிலைத்ததற்கான காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அன்றைய சுதந்திர போராட்ட சூழலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக மகாத்மா காந்தியடிகளின் போராட்ட வரலாற்றையும் நினைவு கூற வேண்டும். 2வது பம்பாய் என்று சிறப்பிக்கப்படும் அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருந்த திருப்பூர் கதர் உற்பத்தியிலும் முன்னோடியாக திகழ்ந்தது. உழைப்பும் தேசப்பற்றும் இணைந்திருந்த நகரமாக திருப்பூர் விளங்கியது. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் 1930ஆம் ஆண்டு முக்கியமானது. கடல் நீரில் விலையில்லாமல் கிடைக்கும் உப்பிற்கு கூட ஆங்கிலேய அரசு வரி விதித்தது. இதற்கு எதிராக நாடு முழுவதும் எதிர்ப்பு எழுந்தது. காந்தியடிகளின் தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டம் மக்களிடையே பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியது. ஆங்கிலேய அரசின் அடக்குமுறைக்கு எதிராக மக்கள் தொடர்ந்து போராடினர். 1931ஆம் ஆண்டு காந்தியடிகள் லண்டனில் நடைபெற்ற வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டார். பின்னர் இந்தியாவிற்கு திரும்பிய போது ஆங்கிலேய அரசின் அடக்குமுறை மீண்டும் அதிகரித்தது. இந்த சூழலில் சட்ட மறுப்பு இயக்கத்தை மீண்டும் தொடங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. காந்தியடிகள் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். இதன் பின்னணியில் 1932 ஜனவரி 4ஆம் நாள் காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த செய்தி நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஆங்கிலேய அரசின் அடக்குமுறைக்கு எதிராக மக்கள் போராட்டத்திற்கு தயாரானார்கள். திருப்பூரிலும் மாபெரும் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துவதற்கான ஆலோசனைகள் நடைபெற்றன. P.T. ஆசர் தம்பதியினர், K.S. ராமசாமி, K.R. ஈஸ்வரமூர்த்தி, P.S. சுந்தரம் உள்ளிட்டோர் தீவிரமாக ஆலோசித்து வந்தனர்.
திருப்பூரில்

வழக்கமாக தலைவர்களின் போராட்டங்கள் நொய்யலாற்றின் மேற்கு பகுதியில் நடைபெறும். அங்கு நடைபெற்ற கூட்டங்களும் எழுச்சியான உரைகளும் குமாரசாமி போன்ற இளைஞர்களின் மனத்தில் விடுதலை வேட்கையை மேலும் தீவிரப்படுத்தின. 1932 ஜனவரி மாதம் 6 நாள் மாலை நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமறுப்பு போராட்டத்திற்கு தயாராவது என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஜனவரி மாதம் 10 நாள் சட்டமறுப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. கோவை மாவட்ட தேசிய வாலிபர் மாநாட்டில் தேர்வு செய்யப்பட்ட தொண்டர்களும் ஊர்வலத்திற்கு தயாராக வந்திருந்தனர். சென்னிமலை குமாரசாமி, கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ராமன், முருங்கப்பாளையம் நாச்சிமுத்து சுப்பராயன், நாச்சிமுத்து இடுவம்பாளையம் பொங்காளி மாணவன் அப்புக்குட்டி, மூவலூர் சர்க்கரை வளசு நாராயணன் உள்ளிட்டோர் சீருடை அணிந்து குமுறும் எரிமலையாக போராட்டத்திற்கு தயாரானார்கள். கே எஸ் சுந்தரம் எழுச்சி உரையாற்றினார். ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் 2-2 பேராக வரிசையில் நாட்டுப்பற்று முழக்கங்களோடு அணிவகுத்துச் சென்றனர். அவர்களின் கரங்களில் தேசிய கொடியை தவிர வேற எந்த ஆயுதமும் இல்லை. குமாரசாமி, பாரதியார் பாடிய அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பது இல்லையே என்ற வரிகளுக்கு பொருத்தமாக அச்சமின்றி கம்பீரமாக தனது வீர நடையை தொடர்ந்தார். வந்தே மாதரம், காந்திக்கு ஜே, பாரத மாதாவுக்கு ஜே என்ற முழக்கங்கள் விண்ணை தொட்டன. அந்த முழக்கங்கள் ஆங்கில அரசுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தின. ஊர்வலம் புழுதி பறக்கச் சென்று கொண்டிருந்தது. அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறதோ என்ற அச்சத்தோடு பொதுமக்கள் காத்திருந்தனர். ஊர்வலம் கச்சேரி வீதி வழியாக வடக்கு காவல் நிலையத்தின் முன்பாக வந்து கொண்டிருந்தது. அப்போது சுமார் 30 காவலர்கள் தடிகளுடன் காவல் நிலையத்திலிருந்து ஓடி வந்தனர். முன்னெச்சரிக்கை ஏதும் இல்லாமலேயே தாக்குதலை தொடங்கினார்கள். அகிம்சையை அடிப்படையாக கொண்ட போராட்டப்படை ஆயுதமேந்திய காவலர்களால் தாக்கப்பட்டது. தொண்டர்கள் எந்தவித எதிர்ப்பும் காட்டாமல் அந்த தாக்குதலை எதிர்கொண்டனர். பல தொண்டர்கள் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தனர். பி சுந்தரம், குமாரசாமி, ராமன் ஆகியோர் கடுமையாக தாக்கப்பட்டனர். குமாரசாமியின் தலையில் விழுந்த அடியில் மண்டை விளந்து இரத்தம் பீறிட்டது. உடல் சோர்ந்தது, உயிர் ஊசலாடியது. ஆனால் அந்த கரங்கள் மட்டும் சோரவில்லை, அந்த கரங்கள் கொடியை விடவில்லை. ஒரு காவலர் மிகுந்த சிரமத்துடன் அந்த கொடியை அவரது கையிலிருந்து பிடுங்கி தரையில் வீசி எறிந்தார். ஆனால் அந்த நொடியில் குமரன் தனது உயிரை கொடுத்து ஒரு வரலாற்றை எழுதிவிட்டார். அடிபட்டு வீழ்ந்த சுந்தரம், குமாரசாமி, ராமன் ஆகியோரை காவலர்கள் கட்டை வண்டியில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பினர். அன்றைய நாள் திருப்பூர் நகரமே மயான அமைதியில் மூழ்கியது. இனி என்ன நடக்கப் போகிறதோ என்ற கலக்கம் மக்களின் மனங்களில் நிறைந்திருந்தது. குமாரசாமியின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. மண்டை உடைந்து இரத்தம் வெளியேறிய நிலையில் அவருக்கு நினைவு திரும்பவில்லை. ஜனவரி மாதம் 10 நாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குமாரசாமி ஜனவரி மாதம் 11 நாள் காலையில் உயிரிழந்தார். அப்போது அவரது வயது வெறும் 28. இளம் வயதில் வாழ்க்கையை தொடங்க வேண்டிய ஒருவர் தனது வாழ்க்கையை தேசத்தின் விடுதலைக்காக அர்ப்பணித்தார். அவருடைய வீர மரணம் மக்களிடையே பெரும் எழுச்சியை உருவாக்கும் என்று அஞ்சிய ஆங்கிலேய ஆட்சி அவரது உடலை மக்கள் பெருமளவில் காணவும் இறுதி ஊர்வலம் எழுச்சியாக மாறவும் அஞ்சியது. பிரேத பரிசோதனை முடிந்த பின்னர் அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னிமலையில் பிறந்த குமாரசாமி திருப்பூர் மண்ணில் தன் உயிரை தியாகம் செய்தார். அதற்கு பிறகு அவர் திருப்பூர் குமரனாக உருவெடுத்தார். அவருடைய பெயருடன் திருப்பூர் இணைந்தது. அவருடைய தியாகத்துடன் தேசிய கொடி இணைந்தது. அவருடைய இரத்தத்துடன் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றின் ஒரு பக்கம் எழுதப்பட்டது. இன்று நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம். நமது கைகளில் தேசிய கொடியை ஏந்துகிறோம். அந்த கொடியை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அதை உயிரைவிட மேலாக மதித்த ஒரு இளைஞனை நினைவு கூற வேண்டும். அவர் தமக்காக வாழவில்லை, அவர் நமக்காக வாழ்ந்தார். அவர் தன் குடும்பத்திற்காக மட்டும் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவில்லை, ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்காக தன் உயிரையே கொடுத்தார். குமரனின் உடல் மண்ணில் மறைந்தது. ஆனால் அவரது தியாகம் மறையவில்லை. அவரது குருதி மண்ணில் கலந்தது. ஆனால் அந்த குருதி எழுதிய வரலாறு அழியவில்லை. அவருடைய கரங்களில் இருந்த கொடி ஒரு கணம் தரையில் வீசப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த கொடியின் மானம் ஒருபோதும் தரையில் விழவில்லை. ஏனெனில் அதை தன் உயிரை விட மேலாக காத்த ஒரு இளைஞனின் தியாகம் அதனுடன் இருந்தது.

அதனால்தான் திருப்பூர் குமரன் ஒரு பெயர் அல்ல, அவர் ஒரு நினைவு, அவர் ஒரு தியாகத்தின் அடையாளம், அவர் ஒரு தலைமுறையின் தேசப்பற்று, அவர் ஒரு வரலாற்றின் உயிர் ஓவியம். நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அந்த சுதந்திரத்திற்காக உயிர் கொடுத்தவர்களை நினைவு கூற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த கடமையின் முன்னிலையில் நிற்கும் பெயர்களில் ஒன்று திருப்பூர் குமரன். தன் குருதியால் வரலாறு எழுதிய இளைஞன், தன் உயிரால் கொடியை காத்த தியாகி, கொடிகாத்த குமரன், அவருடைய தியாகத்தை போற்றுவோம். அவருடைய தேசப்பற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வோம். அவர் காத்த கொடியை மதிப்போம். அவர் தந்த வரலாற்றை மறக்காமல் இருப்போம். ஏனெனில் உயிர் பிரிந்தாலும் தியாகம் பிரிவதில்லை, உடல் மறைந்தாலும் வரலாறு மறைவதில்லை, குருதி மண்ணில் கலந்தாலும் அது எழுதிச் சென்ற வரலாறு அழிவதில்லை. அந்த அழியாத வரலாற்றின் பெயர் திருப்பூர் குமரன். தமிழ்நாடு அரசு திருப்பூர் குமரனின் தியாகத்தை போற்றும் வகையில் நாட்டு விடுதலையின் 10ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு 1957 ஆக

0: குறிவதில்லை. உடல் மறைந்தாலும் வரலாறு மறைவதில்லை. குருதி மண்ணில் கலந்தாலும் அது எழுதி சென்ற வரலாறு அழிவதில்லை. அந்த அழியாத வரலாற்றின் பெயர் திருப்பூர் குமரன். தமிழ்நாடு அரசு திருப்பூர் குமரனின் தியாகத்தை போற்றும் வகையில் நாட்டு விடுதலையின் 10ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு 1957 ஆகஸ்ட் 15ஆம் நாள் திருப்பூர் தொடர்வண்டி நிலையத்திற்கு முன்பக்கம் குமரன் நினைவு ஸ்தூபி அமைத்தது. 1991 ஏப்ரல் 7ஆம் நாள் ஸ்தூபியின் பின்புறம் குமரன் நினைவு மண்டபம் ஒன்றும் கட்டப்பட்டது. 1997 ஆகஸ்ட் 15 அன்று இந்திய விடுதலை பொன்விழாவை முன்னிட்டு குமரன் அடிபட்டு வீழ்ந்த நினைவிடம் சீரமைக்கப்பட்டது. திருப்பூரில் சாலை ஒன்று குமரன் சாலை என்றும் கல்லூரி ஒன்று அவரது பெயரை தாங்கியும் வீற்றிருக்கின்றன. 2015ஆம் ஆண்டு திருப்பூர் குமரன் பிறந்த அக்டோபர் 4ஆம் நாளை அரசு விழாவாக மாநில அரசு கொண்டாடியது. அவர் பிறந்த சென்னிமலையில் 2004ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் நாளன்று சிறப்பு தபால் தலை ஒன்று இந்திய அரசால் வெளியிடப்பட்டது. அகிம்சை போராட்டத்தில் தன்னையே நாட்டிற்கு வழங்கிய குமரனின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும்.
1: கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரனின் பிறந்த நாள் சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: 52. In reply, the visitors chased down the target, scoring 352 for 5 in 48.2 overs. West Indies captain Shai Hope, who scored 162, was named player of the match. The India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall at isolated places over Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry and Karaikal today. The IMD said the conditions are likely to become favourable for further withdrawal of southwest monsoon from remaining parts of Marathwada and Vidarbha. Some more parts of Maharashtra, Chhattisgarh, Telangana and north interior Karnataka during the next 2 days. The weather agency said that the thunderstorms accompanied with lightning and gusty winds may prevail over Tamil Nadu, Puducherry, Andhra Pradesh, Kerala, Karaikal, Assam, Nagaland, Manipur, Mizoram and Tripura during the day. Meanwhile, Konkan and Goa are expected to experience hot and humid weather till tomorrow. And now for a look at today's newspapers, it's over to Saira Mujtaba.
1: Thank you, Nishit. The Indian Express in an exclusive report says, under GST regime, arrest powers likely to be removed. Hindustan Times quotes Finance Minister Nirmala Sitharaman, uncertainty now a standing condition of international economy. RBI Governor Sanjay Malhotra says, global financial risk emerging, states the Economic Times. External Affairs Minister S. Jayashankar says, India backs dialogue diplomacy to end Ukraine conflict, according to the Sunday Statesman. Oman barred radical pilot whom Fly Dubai hired, reports Sunday Pioneer. Five Indian nationals rescued from Strait of Hormuz is headlined by the Asian Age. And finally, India wins 11 gold medals in the last 2 days of Asian Games, finishes with a total of 21 to jump to the fourth place in medals tally, reports the Sunday Times in its top story. And with that, it's back to you, Nishit.
0: Thank you, Saira. And now before we end the bulletin, the headlines once again. Lok Sabha Speaker Om Birla reconstitutes several department-related parliamentary committees for 2026-27 term. Union Education Ministry approves 5 new centres of excellence for studies in classical languages, Assamese, Bengali, Marathi, Pali and Prakrit. India summons Pak envoy to register strong protest over continued facilitation of illegal cross-border infiltration from Pakistan. 19th Pravasi Bharatiya Divas convention to be held from the 7th to 9th of January next year in Kolkata. Israeli Prime Minister Benjamin Netanyahu describes Indian pilot Smith Macher, hero of Israel. India and entire world invites him and Prime Minister Narendra Modi to Israel's Independence Day ceremony. And Asian Games 2026 to conclude today at Nagoya in Japan. Trap shooter Neeru Dhanda to be India's flag bearer for closing ceremony. For details of these stories and more, log on to our website newsonair.gov.in and newsonair app. And with that, we end the morning news. Have a nice day.
2: Neram Kali, 8 mani 30 nimidam.
3: Akashvani Veera Murasu Subramaniya Siva Subramaniya Siva avargalin piranda dina sirappu nigalchi valangubavar Munaivar C. Arunan avargal
4: India Vidudalai Velviyil sudaraga irundu olivittavar palar undu aanal adhe velviyil neyyaga thannai urukki kondavargalum undu avargalil முதன்மையாக வைத்து போற்றப்பட வேண்டியவர்தான் வீரமுரசு சுப்பிரமணிய சிவா. சுபராமன், முனீஸ்வரன், முனிரத்தினம், சுப்பிரமணிய சர்மா, சுப்பிரமணியன் என்று பல பெயர்களில் அழைக்கப்பட்ட சுப்பிரமணிய சிவா 1884 அக்டோபர் 4 நாள் அன்றைய மதுரை மாவட்டம் வத்தலக்குண்டில் பிறந்தவர். இளவயதிலேயே தந்தையை இழந்து தாத்தாவின் ஆதரவில் வளர்ந்த அவருக்கு கல்வி அத்தனை எளிதாக கிடைத்துவிடவில்லை. ஆனால் அதன் மூலமாக வாழ்க்கை கல்வியை முழுமையாக கற்க முடிந்தது. வத்தலக்குண்டு, மதுரை, திருவனந்தபுரம், கோவை என கல்விக்காக அலைந்து திரிந்த அவரை பக்தி நெறி பற்றி இழுத்து அமைதிப்படுத்தியது. திருமணம், வேலை என்று வெளியே சுற்றி கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே சிவாவுக்கு புரட்சி சிந்தனைகள் பொங்கிக் கொண்டுதான் இருந்தன. சிவகாசி காவல்துறை அலுவலகத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் பணியாற்றிய சுப்பிரமணிய சிவா அங்கிருந்து மாறி தூத்துக்குடி காவல் நிலையத்தில் மாதம்

பத்து ரூபாய்க்கு மிக குறைந்த காலம் மட்டுமே பணியாற்றினார். ஒருபுறம் ஆன்மீக தேடலும் மற்றொரு புறம் சமூக புரட்சி சிந்தனைகளும் அவரை பற்றி இழுத்தன. பலவிதமான தேடல்களில் தவித்த அவருக்கு கலைகள் யாவும் கைவரத் தொடங்கின. புகழ்பெற்ற மல்யுத்த பைல்வான் சட்டாம்பி நவநீத கிருஷ்ண ஐயரிடம் குஸ்தி சிலம்பாட்டங்களை கற்றுத்தேர்ந்து சிறந்தார். இசையோடு பாடும் முறைகளையும் வீர விளையாட்டுகளையும் விரும்பி கற்றுக்கொண்டார். திருவனந்தபுரத்தில்தான் அவருடைய சுதந்திர கனல் கொழுந்து விட்டு எரியத் தொடங்கியது. வீர முரசு என முழங்கிய அவர்தம் விடுதலை வேட்கையை வெள்ளிக்கிழமைதோறும் மக்கள் அவர் வீட்டில் வந்து மகிழ்ந்திருந்து கேட்டனர். விளைவு, திருவிதாங்கூரை விட்டே வெளியேற ஆணை பிறப்பிக்கும் அளவுக்கு ஆயிற்று. சுட்டெரிக்கிற சூரியனை காகிதச் சுருளுக்குள்ளா கையடக்க முடியும்? ஊர்கள் தோறும் நடைபயணமாகச் சென்று நாட்டுப்பற்றை ஊட்டத் தொடங்கினார் சிவா. விடுதலை வேள்வி பற்றி படர்ந்த நெல்லை சீமைக்கு அவர் வந்து சேர்ந்தார். மாற்று துணி இல்லாமல் ஒரே ஒரு கதர் ஜிப்பா, வேட்டி, கைத்தடி, தலைப்பாகையோடு வந்த சிவாவை நெல்லை சீமை தழுவி ஏற்றுக்கொண்டது. 24 வயது இளம் பருவம். வீர முரசு கொட்டுவதைப் போல கொட்டி முழங்கும் செந்தமிழ் கேட்டு நெஞ்சங்கள் துடித்தன. முதல் நாள் 1000 என்றால் 3ஆம் நாள் 3000 பேர் கூடிவிட்டனர். நெல்லை முழுவதும் சிவாவின் பொழிவு வேள்வியில் வேகத்தை வேகமாக்கியது. தூத்துக்குடி சென்ற சிவாவுக்கு வாவூசியின் நட்பு கிடைத்தது. இப்போது இரட்டை சூரியன்கள் போல அடிமையுருளை போக்குதற்கு இந்திய வானில் தென் திசையிலிருந்து இருவரும் எழுந்தனர். வங்க நாட்டில் பிபின் சந்திரரை போல தமிழ்நாட்டில் சுப்பிரமணிய சிவா விளங்கினார். தூத்துக்குடி கோரல் மில் தொழிலாளர் கூட்டம் இவர்களுக்கு மிகப்பெரிய களமானது. தொழிலாளர் நலனுக்காய் இருவரும் இணைந்து ஓங்கி குரல் எழுப்பினர். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் சாகவோ, அழுது கொண்டிருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோ என்று மகாகவி பாரதியார் கேட்ட அதே வினாவை சுப்பிரமணிய சிவாவும் வ.உ. சிதம்பரனாரும் கோரல் மில் தொழிலாளிகளிடத்தில் உறக்கச் சொன்னார்கள். இதனை தவிர்க்க வேலை நிறுத்தம் செய்யும்படி கூலி தொழிலாளிகளுக்கு அறிவுரை கூறினார் சிவா. ரஷ்ய புரட்சியானது மக்களுக்கு நன்மை அளித்துள்ளது. பொதுவாகவே புரட்சியானது உலகத்துக்கு எப்பொழுதும் நலத்தையே புரியும் என்று சிவா புரட்சியை ஆதரித்து அவர்களை ஊக்கப்படுத்தினார். சுதேசி இயக்கத்தை வெற்றியடைய செய்யும் எந்த முயற்சியும் தொழிலாளர்களின் கரங்களில்தான் இருக்கிறது. ஆலை முதலாளிகளை மடக்குவதற்கு இரண்டு வழிகள் உண்டு. ஒன்று இயந்திரங்களுக்கு ஊறு விளைவிப்பது, மற்றொன்று வேலை நிறுத்தம் செய்வது. இதில் இரண்டாவது வழியை தொழிலாளர்கள் பின்பற்றுவது சிறந்தது என்று சிவா முழங்கினார். வேலை நிறுத்தம் தொடங்கியது. வெள்ளையர்கள் விழித்தனர். 144 தடை உத்தரவு விதித்தனர். தொழிலாளர்களின் ஒற்றுமைக்கும் சுதேச உணர்வுக்கும் அஞ்சி வெள்ளையரசு சட்டங்களை அவசரமாக திருத்திக் கொண்டது. எனது நோக்கம் ஆணவத்தை குறைப்பதேயாகும். கூலிகள் ஒரு வாரம் சும்மா இருந்தார்கள். இப்போது நல்ல கூலி பெறப்போகிறார்கள். 50% உயர்வு சுதேசியத்தினால் கிடைத்துள்ளது. நாம் வெள்ளையர்களை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றுள்ளோம். இந்நாளானது எனக்கும் உங்களுக்கும் பெருமைக்குரிய நாளாகும் என்று முழக்கமிட்டார். இரத்தம் சிந்தாமல் எதையும் சாதிக்க இயலாது. ஜப்பான் 20,000 வீரர்களை தியாகம் செய்து ரஷ்யாவை வெற்றி கொண்டது. அதுபோல 15 கோடி இந்தியர்கள் உயிர் தியாகம் செய்தால் சுயராஜ்யம் கிடைத்துவிடும் என்றார் சிவா. இதையெல்லாம் கேட்ட வெள்ளை கலெக்டர் விஞ்சு துறைக்கு தலை சுற்றியது. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம்தானே. உடனடியாக பாளையங்கோட்டை சிறைக்குள் அடைக்கப்பட்டனர் இருவரும். வாவூசிக்கு ஆயுள் தண்டனையும் நாடு கடத்தலும், சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 ஆண்டு தண்டனையும் நாடு கடத்தலும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. பாளையங்கோட்டை சிறையிலிருந்து சிவா திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். சிறை அனுபவங்களை அவரே சிறைவாசம் என்ற தலைப்பில் நூலாக பதிவிட்டுள்ளார். கடுங்காவல் தண்டனையோடு கடுமையான வேலைகளும் அவருக்கு வழங்கப்பட்டன. இந்த

0: காலகட்டத்தில்தான் உடல் நலம் பெரிதும் பாதிக்கத் தொடங்கியது. இதன் மூலம் பெற்ற சலுகைகளை கொண்டு அவர் பேனாக்களும் காகிதங்களுமே வாங்கி கொண்டாரே தவிர அவர் வேறெதையும் பெற்றதில்லை. அதன் மூலமாக சிறைக்குள் இருந்து புதிய நூல்கள் எழுதத் தொடங்கினார். சிறை தண்டனை முடித்து வெளியே வந்ததும் மீண்டும் தேசப்பணியில் ஈடுபடத் தொடங்கினார். அந்நிய ஆட்சியால் ஏற்படும் அபாயங்கள் என்னும் தலைப்பில் 9/2/1908 அவர் ஆற்றிய உரையும், 23/2/1908 நிகழ்த்திய பேருரையும், தூத்துக்குடியில் கோரல் மில் வேலை நிறுத்தத்தின் போது ஆற்றிய உரைகளும், தூத்துக்குடி தர்ம சங்கத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசியதும், ரஷ்ய புரட்சியை பற்றி சிவா மேற்கோள் காட்டியதும், வங்காளத்து யுகாந்தர் ஏடு குறித்து புரட்சி முழக்கங்கள் செய்ததும், அரவிந்தர் திலகர் ஆகியோரை மேற்கோள் காட்டி பேசியதும் வெள்ளையர்களுக்கு மிகுந்த ஆத்திரமூட்டியது. சிவாவை இதுபோன்ற உரிமை முழக்க பேச்சுக்காகவே சிறைக்கு அனுப்பியது வெள்ளையரசு. சிறை மீண்ட சிவா மேடை முழக்கங்களை விடுத்துவிட்டு இதழ்களின் வாயிலாக எழுத்துப் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். தருமபுரி மாவட்டத்து பாப்பாரப்பட்டியில் பாரத மாதா கோயிலுக்கு அஸ்திவாரக்கல்லை சிவா தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் தலைமையில் நாட்டினார். இந்த காலகட்டத்தில்தான் அவருக்கு தொழுநோய் என்னும் பெருநோய் பற்றி கொண்டது. ஆனாலும் அந்த வீரமுரசு ஓயவே இல்லை. ஓயாத அந்த வீரமுரசு 23/7/1925 அன்றுடன் ஓய்ந்தது. இல்லை இல்லை, விடுதலைக்கு போராடுகிற ஒவ்வொரு இந்தியனுடைய இதயத்திலும் என்றென்றும் நிலை கொண்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். வீரமுரசு சிவாவின் பெருந்தொண்டினை போற்றி அவர் வழி நடப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வீரமுரசு சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி. வழங்கியவர் முனைவர் சி. அருணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:45. தகவல் தளம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அலுமினியம் பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம். அலுமினியம் ஒரு வேதியியல் தனிமம். தனிம வரிசை அட்டவணையின் முதன்மை தொகுதி 13 அல்லது போரான் தொகுதியைச் சேர்ந்த எடை குறைந்த வெள்ளி போன்ற வெண்மை நிற உலோகமாகும். பாக்சைட் என்ற தாதுவிலிருந்து அலுமினியம் தயாரிக்கப்படுகிறது. இதன் வேதிக்குறியீடு AL ஆகும். அலுமினியம் பூமியின் மேலோட்டியில் மிகவும் அதிகமாக காணப்படும் உலோக தனிமம் மற்றும் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் இரும்பு அல்லாத உலோகமாகும். அதன் வேதியியல் செயல்பாட்டின் காரணமாக அலுமினியம் இயற்கையில் ஒருபோதும் உலோக வடிவில் காணப்படுவதில்லை. ஆனால் அதன் சேர்மங்கள் ஏறக்குறைய அனைத்து பாறைகள், தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ காணப்படுகின்றன. அலுமினியம் பூமியின் மேலோட்டில் செறிந்துள்ளது. எடையின் அடிப்படையில் இது சுமார் 8% கொண்டுள்ளது. ஆக்சிஜன் மற்றும் சிலிக்கான் மட்டுமே இதன் அளவை விட அதிகமாக உள்ளன. அலுமினியம் என்ற பெயர் பொட்டாஷ் படிகாரம் அல்லது அலுமினியம் பொட்டாசியம் சல்பேட் ஆகியவற்றை குறிக்க பயன்படுத்தப்படும் லத்தீன் வார்த்தையான அலுமின் என்பதிலிருந்து பெறப்பட்டது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தகவல் தளம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அலுமினியத்தை பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொண்டுள்ளோம். 1827 ஆண்டில் ஜெர்மனி நாட்டு வேதியியலாளரான ஃப்ரெட்ரிக் வோலர் தூய அலுமினியத்தை பிரித்தெடுத்தவர் என்ற பெருமையை பெற்றார். இதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆர்ச்சர்டு என்பார் அலுமினியத்தை பிரித்தெடுத்தாலும் அது மிகவும் தூய்மையற்றதாக இருந்தது. அதன்பின் பியரி பெர்தியர் என்பவர் பாக்சைட் தாதுவில் இருந்து அலுமினியத்தை பிரித்தெடுத்தார். முதலில் ஹம்பிரி டேவி என்பார் இதற்கு அலுமினம் என்றே பெயரிட்டார். இது பின்னர் அலுமினியம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்காலத்தில் அலுமினியத்தை பிரித்தெடுக்க பேயர் வழிமுறை பரவலாக பயன்படுத்தப்படுகிறது.

பாக்சைட்டிலிருந்து அலுமினியத்தின் மூலமான அலுமினியாவை பெறலாம். பின்னர் மின்னார் பகுப்பு மூலம் அலுமினியத்தை பிரித்தெடுக்கலாம். அலுமினியம் ஒரு வெண்மையான உலோகம். இதன் அடர்த்தி ஒரு கனமீட்டரில் 2698 கிலோகிராம் ஆகும். இதன் உருகுநிலை 933 கெல்வின், கொதிநிலை 2740 கெல்வின், அணு எண் 13, அணு நிறை 26.98. வெள்ளியை போன்று உறுதியான அலுமினியத்தை அடித்து தகடாகவும் மெல்லிய கம்பியாகவும் நீட்ட முடியும். அலுமினியம் நல்ல கடத்தியாக விளங்குவதால் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் எளிதாக கடத்துகிறது. தங்கம், வெள்ளி, செம்புக்கு அடுத்தபடியாக சிறந்து விளங்குவது அலுமினியம். இதற்கு காரணம் இதிலுள்ள கட்டற்ற எலக்ட்ரான்களே ஆகும். அலுமினியம் இதே அளவு எடை கொண்ட செம்பை விட 2 மடங்கு கூடுதலாக கடத்தும் திறனை பெற்றிருக்கிறது. இவற்றுள் அலுமினியமே 904 ஜூல் பர் கிலோகிராம் பர் கெல்வின் என்ற அளவில் மிக அதிகமான சுய வெப்பத்தை பெற்றுள்ளது. சுய வெப்பம் என்பது பொருளின் வெப்ப ஏற்பு திறனை மதிப்பிடுகின்றது. ஒரு கிலோகிராம் நிறையுள்ள பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலே அப்பொருளின் சுய வெப்பம் என்பதால் உயரளவு சுய வெப்பம் கொண்ட அலுமினியம் குறைந்த வெப்பநிலை மாற்றத்தோடு உயரளவு வெப்பத்தை சேமித்து வைத்துக் கொள்கிறது. அலுமினியத்தின் வெப்ப ஏற்பு திறன் செம்பை விட 2.35 மடங்கும், வெள்ளியை விட 3.86 மடங்கும், தங்கத்தை விட 6.85 மடங்கும் அதிகமானது. வறண்ட மற்றும் ஈரமான காற்று வெளியில் அலுமினியம் நிலையானது. எனினும் அதன் பொழிவு ஒரு மெல்லிய ஆக்சைடு படலத்தை தன் புறப்பரப்பின் மீது ஏற்படுத்தி கொள்வதால் மங்கிப்போகிறது. இது கவசமாக செயல்பட்டு காற்று வெளி மற்றும் நீர்மங்களில் உள்ள வீரிய ஆக்சிஜனிலிருந்து பாதுகாப்பளிக்கிறது. அலுமினியப் பொடியை சூடுபடுத்தி போதிய அளவு வெப்பநிலையை உயர்த்தினால் அது ஆக்சிஜனோடு இணைந்து பிரகாசமான வெண்ணிற ஒளியை உமிழ்ந்து ஏறுகின்றது. அப்போது அதிக அளவு வெப்பம் வெளிப்படுகின்றது. அலுமினியம் நைட்ரஜன் மற்றும் கந்தகத்துடன் நேரடியாக இணைகிறது. அலுமினியம் ஆக்சிஜன் மீது நாட்டம் கொண்டிருப்பதால் இது ஒரு வலிமையான ஆக்சிஜன் நீக்கி ரெடியூசிங் ஏஜென்ட்டாக செயல்பட வல்லது.

அலுமினியத்தின் பயன்கள். அலுமினியம் மின்சாரத்தை நன்றாக கடத்த மற்றும் குறைந்த விலை கொண்டது என்பதால் மின்சார கம்பிகள் தயாரிக்க பயன்படுகிறது. இது எடை குறைவாக இருப்பதால் விமானங்கள், கார்கள், ரயில்கள் மற்றும் கப்பல்கள் தயாரிப்பில் பரவலாக பயன்படுகிறது. அலுமினிய தகடுகள் நச்சுத்தன்மையற்றவை மற்றும் மனமற்றவை, எனவே உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்துகளை பாதுகாக்க பயன்படுகின்றன. வெப்பத்தை நன்றாக கடத்தும் தன்மை கொண்டதால் சமையல் பாத்திரங்கள் மற்றும் கருவிகள் செய்ய பயன்படுகிறது. ஜன்னல்கள், கதவுகள், கூரைகள் மற்றும் நவீன அலுவலக கட்டிடங்களின் வெளிப்பூச்சிகளுக்கு பயன்படுகிறது. வெப்ப ஏற்புத்திறன் அதிகமாக இருப்பதால் சூரிய ஆற்றல் சேகரிப்பான்களில் பயன்படுகிறது.

0: நேயர்களின் தகவல் தளம் நிகழ்ச்சியில் அலுமினியம் பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொண்டோம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 9 மணி. அரங்கிசை.
1: இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்க இருப்பது டாக்டர் வி எஸ் பாலமுரளி அவர்களது பாட்டு. உடன் வயலின் வாசிப்பவர் நெய்வேலி பி லலிதா அவர்கள், வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக ரத்ன கர்ப்ப கணபதே, ஆனையாம்பட்டி ஆதிசேஷையர் கீர்த்தனை, லதாங்கி ராகம், ரூபகதாளம்.

அரங்கிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் வி எஸ் பாலமுரளி அவர்களது பாட்டு. உடன் வயலின் வாசிப்பவர் நெய்வேலி பி லலிதா அவர்கள், வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். தொடர்வது மாமவசதா. சுவாதி திருநாள் கிருதி, கானடா ராகம், ரூபகதாளம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது டாக்டர் வி எஸ் பாலமுரளி அவர்களது பாட்டு, நெய்வேலி பி லலிதா அவர்கள் வயலின், வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம்.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கினி பழனி. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுடெல்லியில் தமது இல்லத்தில் நேற்று அவர் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல் நடைபெற்றதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான ஆலோசனைக் கூட்டம் புதுடெல்லியில் நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அதிகரித்துள்ள ஒத்துழைப்பு குறித்து இக்கூட்டத்தில் அவர் எடுத்துரைத்தார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக நடவடிக்கைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். மத்திய அரசின் இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் இயக்கம் சார்பில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் போதையில்லா இளைய சமுதாயம், வளர்ச்சியடைந்த பாரதம், போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நடைப்பயணம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலையில் தொடங்கி கம்பன் கலையரங்கம் வரை நடைபெற்ற விழிப்புணர்வு நடைப்பயணத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். போதை ஒழிப்பிற்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி மாணவர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டனர். புதுச்சேரி மின்துறையில் மின் நுகர்வோர் குறை தீர்வு முகாம் வரும் 6ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை கரையாம்புத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறவுள்ளதாக மின்துறை அறிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இதுவரை 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் மற்றும் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் இப்போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10:58 மணிக்கு. வணக்கம்.

சென்னை புதுச்சேரி என்ற முகநூல் பக்கம் சென்று உங்கள் ஊர், பெயர், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை தட்டச்சு செய்து அனுப்புங்கள். உங்களின் மனம் கவர்ந்த பாடலை கேட்டு செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். நிகழ்ச்சியில் தனது விருப்ப பாடலை கேட்டிருக்கும் முதல் நேயர் கோயம்புத்தூர் வருண் சிவா. இவரின் விருப்பமாய் வருவது மைக்கேல் மதன காமராஜன் படப்பாடல்.

0: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம். யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
1: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
0: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா விவரமா இருங்க,
1: எச்சரிக்கையாக இருங்க.
2: கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் இவரின் விருப்பமாய் வருவது டார்லிங் டார்லிங் டார்லிங் படப்பாடல்.
3: டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு

0: நேரம் 10:51 40 நொடி. கேட்டாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வேட்டவளம் குமார். இவரின் விருப்பமாய் வருவது மிஸ்டர் பாரத் படப்பாடல்.
1: என்னம்மா கண்ணு

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கேட்டாலி. இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம்.
1: தெரிந்த தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் இந்திய விமானி கேப்டன் ஸ்மித் மச்சார் ஆகியோரை இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். சவுதி அரேபியாவில் இருந்து இஸ்ரேலுக்கு சென்ற விமானத்தை திட்டமிட்டு விபத்துக்குள்ளாவதை தடுத்து பயணிகளை காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாருடன் நேற்று தொலைபேசி

இதுவரை போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ் நேரம் 12 மணி. இனி நேயர்களை கேட்டு ரசிக்கலாம். இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரம் தரும் முதல் பாடல் ஜானகி டிஎஸ். வைதேகி காத்திருந்தாள் படத்திலிருந்து ஒரு பாடல். ஜானகியோடு டிஎஸ் ராகவேந்தர் குரல்.

இறைவனால் பாதிக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட அந்த பெண் பாடுவதாக, சோகத்தில் பாடுவதாக அமைக்கப்பட்ட அந்த பாடல் ரொம்ப இனிமையான பாடல். ஜானகி அவர்களும் டி எஸ் ராகவேந்தர் இசையமைப்பில் டி எஸ் ராகவேந்தர் அவர்களும் இணைந்து பாடிய அந்த பாடல் ரொம்ப அருமையான ஒரு பாடல். இந்த பாடலுக்காக நம்முடைய நடிகை ரேவதி அவர்கள் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. நேரம் 12:06:13 ஆகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது இதரெட்ரோ நேரம். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 KHz. அடுத்த பாடல் படிக்காதவன் படத்திலிருந்து ஒரு பாடல், கே ஜே யேசுதாஸ் குரலில். இதோ அந்த பாடல் நேர்களை உங்களுக்காக.

ஏணியாக இருந்தவனை ஞானியாக கூட மாற்றுவார்கள் சில உறவுகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன் மேலே வரிசை. நேரம் 12:10 42 நொடியாக இருந்த நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரம் தரும் அடுத்த பாடல் சின்னத்தம்பி படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்க வருகிறது SP பாலசுப்ரமணியம் குரல்.

ஏழையாக பிறந்தாலும் கோழையாக பிறக்கக்கூடாது என்று சொல்வார்கள். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். அந்த வகையில் ஒரு அற்புதமான பாடல், சின்னத்தம்பி படத்திலிருந்து ரொம்ப சிறப்பான பாடலை கேட்டீர்கள். ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க நம்முடைய நடிகர் பிரபு அவர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 12:16. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது இது ரெட்ரோ நேரம். 1815 முதன்மை அலைவரிசையில் ரெட்ரோ நேரம் தரும் அடுத்த பாடல் மனிதன் படத்திலிருந்து ஒரு பாடல்.

தவறு செய்யாமலே சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு மனம் வருந்தும்படி ஆகிறது அல்லவா? நேரம் 12:20. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். இது ரெட்ரோ நேரம். அற்புதமான பாடல்களை நல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே. ரெட்ரோ நேரத்தில் அடுத்த ஒரு பாடல் கே.ஜே. யேசுதாஸ் குரலில், அண்ணாமலை படத்திலிருந்து ஒரு பாடல்.

தான் அன்பாக வளர்த்த மகள் தன் நண்பன் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக எதிரியாக மாறக்கூடிய சூழல், அந்த வீட்டுக்கு மருமகளாக போகக்கூடிய அந்த வாய்ப்பு ஏற்படுகிறது. அதனால் மனமுடைந்து பாடும் அற்புதமான ஒரு பாடல். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் சரத்பாபு அவர்களும் நண்பர்களாக சற்று நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் எதிரியாக கூட நடித்திருப்பார்கள். ரொம்ப சிறப்பான படம் அதல்லவா அது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:26:44 நொடியாகிறது. ரெட்ரோ நேரத்தில் நிறைவான பாடலை நாம் கேட்கலாம். தளபதி படத்தில் இருந்த ஒரு பாடல், ஜானகியின் குரலில்.

இதுவரை உங்களை மகிழ்வித்தது இது ரெட்ரோ நேரம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 12:30. இனி தொடர்வது பன்னிசை மாலை. இன்றைய நிகழ்ச்சியில் எம் சுந்தர் ஒருவர் பாட்டை கேட்கலாம். முதலில் இன்குரல் இசை திருஞான சம்பந்தர் தேவாரம் கேட்கலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஜனநாயகம் உலகிலேயே மிகச்சிறந்தது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. சுதந்திர போராட்ட தியாகிகள் சுப்பிரமணிய சிவா, கொடிகாத்த குமரன், ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா ஆகியோருக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இந்தியாவின் பரிந்துரை மிகச்சிறந்தது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது. ஷேகான் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஜனநாயகம் வலுவாக உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் உலக அளவில் நமது ஜனநாயகம் சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது என்று கூறியுள்ளார். தேர்தலில் மக்களின் தீர்ப்புக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் தேர்தல் ஆணையத்தை குறை கூறி வருவதை அவர் கண்டித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்பட்டதாக கூறும் காங்கிரஸ் கட்சி, தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையத்தை குறை கூறுவதாக தெரிவித்துள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதியிலும், மேற்கு வங்கத்தின் ரெஜிநகர் நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், அசாமின் நகோன் மக்களவை தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் இன்று மாலை 6 மணி முதல் வாக்குப்பதிவு முடிவடையும் வரை தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ கூடாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திரைப்படம், தொலைக்காட்சி, வானொலி மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 9 தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். அரசு பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய திட்டங்களுக்கான விரிவான பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். ஹைதராபாத் மாநகரம், மெட்சல், மல்காகிரி ஆகிய மாநகரங்களுடன் இணைந்து வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தெலங்கானா மாநிலத்தின் 80% வருவாய் ஹைதராபாத் மற்றும் சுற்றுவட்ட மாவட்டங்களிலிருந்து கிடைப்பதாக அவர் கூறினார். ஹைதராபாத்தில் மெட்ரோ மற்றும் முசி ஆற்றின் தூய்மை பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். தெலங்கானா மாநிலத்திற்கு தேவையான மத்திய அரசின் நிதி உதவியை பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திரத்திற்காக போராடிய சுப்பிரமணிய சிவா வந்தே மாதரம் பாடல் மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்றை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் விடுதலைக்காக சுப்பிரமணிய சிவா ஆற்றிய பணிகளை போற்றுவோம் என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மிகச்சிறந்த மேடை பேச்சாளரும் பத்திரிகையாளருமான தியாகி சுப்பிரமணிய சிவா ஞானபானு இதழ் வழியாக சுதந்திரம் குறித்த கருத்துக்களை வெளியிட்டு வந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். தேச விடுதலைக்கு அவர் ஆற்றிய அரும் பணிகளை போற்றுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படும் சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரனின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் அவருக்கு மரியாதை செலுத்தினர். இது தொடர்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக இளம் வயதிலேயே போராட்டத்தில் ஈடுபட்டவர் தியாகி திருப்பூர் குமரன் என்று குறிப்பிட்டார். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தைரியத்துடன் போராடிய அவர் நாட்டுக்காக

0: நுயிர் ஈந்ததாக சுட்டிக்காட்டினார். டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 1932 சுதந்திரத்திற்காக போராடி தியாகி திருப்பூர் குமரன் உயிர் நீத்தவர் என்று கூறினார். உயிர் பிரியும் தருவாயிலும் மூவர்ண கொடியை இறுக பிடித்தவர் தியாகி திருப்பூர் குமரன் என்று அவர் புகழாரம் சூட்டினார். ராஜாஜியால் தேசத்தின் பொது சொத்து என்று அழைக்கப்பட்ட தியாகி திருப்பூர் குமரனின் தியாகங்களை நினைவு கூர்ந்து போற்றுவோம் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மாவின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தினர். இது தொடர்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மாவின் தைரியமும் தியாகமும் எப்போதும் ஊக்கமளிப்பதாக கூறினார். திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா என்று புகழாரம் சூட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக நமது விமான நிலையங்களில் உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் இடம்பெறுகிறது.
2: பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் தற்போது உலகத்தரம் வாய்ந்த விமான நிலையமாக உருவெடுத்துள்ளது. பல்வேறு நகரங்களுக்கு பயணிகள் மற்றும் சரக்குகளை கையாள்வதில் சிறந்த விமான நிலையமாக பெங்களூரு திகழ்கிறது. சென்ற நிதியாண்டில் இந்த விமான நிலையத்திலிருந்து 4 பேர் பயணம் செய்துள்ளனர். இதில் 24% பேர் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். மேலும் இந்த காலகட்டத்தில் 280,000 விமானங்கள் இந்த விமான நிலையத்திலிருந்து பயணம் மேற்கொண்டுள்ளது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளுக்கு 500,000 மெட்ரிக் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளது. நவீன சோதனை அறைகள், விமான போக்குவரத்து குறித்த டிஜிட்டல் தகவல் பலகை உள்ளிட்ட பயணிகளுக்கான வசதிகள் குறித்து சமூக வலைதளங்களில் பாராட்டப்படுகிறது. பூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் பெங்களூரு மாநகரில் உள்ள இந்த விமான நிலையத்தின் பூங்கா வடிவிலான அலங்காரம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பயணிகளின் வசதிகள், நவீன கட்டமைப்பு, கட்டிடக்கலை வடிவமைப்பு மற்றும் பாதுகாப்புடன் கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் பெங்களூரு நகரத்தின் அழகை பிரதிபலிக்கிறது என்றால் அது மிகையல்ல.
0: ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இந்தியாவின் பரிந்துரை மிகச்சிறந்தது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக யுக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி சிபிஹா வெளியிட்டுள்ள அறிக்கையில், கருங்கடல் வழியாக எண்ணெய் கப்பல் தடையின்றி செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா, துருக்கி, எகிப்து, அமெரிக்கா ஆகிய நாடுகள் தங்கள் பரிந்துரைகளை முன்வைத்தன. முன்னதாக ரஷ்யா யுக்ரைன் இடையே போர் நிறுத்தத்தை அமல்படுத்த இந்தியாவின் முயற்சிகளை வரவேற்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சேகோன் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் இந்த மாரத்தான் போட்டியை ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கில் தொடங்கி வைத்தார். 21 10 5 ஆகிய 3 பிரிவுகளில் இப்போட்டி நடைபெற்றது. 1971 இந்தியா பாகிஸ்தான் போரின் போது சிறப்பாக போராடிய இந்திய விமானப்படையின் ஃபிளையிங் ஆபீசர் நிர்மல்ஜித் சிங் சேகோன் நினைவாக இந்த மாரத்தான் போட்டி நடைபெற்று வருகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. ஜப்பானின் நகோயாவில் உள்ள பலோமா மிசுஹோ விளையாட்டரங்கில் பிற்பகல் 2:30 மணிக்கு நிறைவு விழா நடைபெறுகிறது. நிறைவு விழா அணிவகுப்பில் இந்தியா சார்பில்

0: இல் துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை நீரு தண்டா தேசிய கொடியை ஏந்திச் செல்கிறார். ஈரானி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணிக்கு எதிராக 279 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் ஜம்மு காஷ்மீர் அணி 3 விக்கெட் இழப்புக்கு 89 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஜனநாயகம் உலகிலேயே மிகச்சிறந்தது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவைத் தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. சுதந்திர போராட்ட தியாகிகள் சுப்பிரமணிய சிவா, கொடிகாத்த குமரன், ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா ஆகியோருக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இந்தியாவின் பரிந்துரை மிகச்சிறந்தது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது. செகோன் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:15.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: இந்த தேவாலயங்களிலோ கிறிஸ்துநாதரின் உருவத்தை அவர்கள் பளபளக்கும் பொன்னாலும் சரசரக்கும் பட்டைகளாலும் அலங்கரித்திருந்தார்கள். பிச்சைக்காரர்கள் அவரது அருளை நாடி தேவாலயத்திற்கு வந்தால் அந்த பட்டு பட்டாடைகள் அவர்களை பார்த்து சீறி செருமுவதாகவே அவளுக்கு தெரிந்து, அப்போதெல்லாம் அவள் ரிப்பின் சொன்ன வாசகத்தை தன்னையும் அறியாமல் நினைத்து கொள்வாள். கடவுளை கொண்டும் நம்மை ஏமாற்றிவிட்டார்கள். அவள் தன்னையும் அறியாமலே வரவர பிரார்த்தனை செய்வதை குறைத்து விட்டாள். ஆனால் கிறிஸ்துவை பற்றி அதிகமாக நினைத்தாள். அது மட்டுமல்லாமல் கிறிஸ்துநாதரின் பெயரையே சொல்லாமல் அவரை பற்றி தெரிந்து கூட கொள்ளாமல் அதே சமயத்தில் அவள் தனக்குள்ளாக கருதியது போல் கிறிஸ்துநாதரின் கொள்கைகளின்படி வாழ்ந்து அவரைப் போலவே இந்த உலகத்தை ஏழைகளின் சாம்ராஜ்யமாக கருதி இவ்வுலகின் சகல செல்வங்களையும் மக்கள் குலத்தோர் அனைவருக்கும் சரி நிகர் சமானமாக பங்கீடு செய்ய வேண்டும் என்று விரும்பி வாழ்கின்ற மக்களை பற்றியும் அவள் அதிகமாக சிந்தித்தாள். அவளது மனம் இந்த எண்ணத்தின் மீதே பதிந்து படிந்தது. அவளது சிந்தனைகள் அவளது மனதுக்குள்ளாகவே விரிந்த விஷயங்கள் அனைத்தையும் அனைத்து ஆறத் தழுவி வரவர தீட்சண்யம் பெற்று வளர்ந்தோங்கின. அந்த சிந்தனைகள் வளர்ந்தோங்கி ஒரு பிரார்த்தனையின் பிரகாசத்தோடு விளங்கின. இந்த இருள் சூழ்ந்த உலகத்தின் சகல திசா கோணங்கள் மீதும் நமது சர்வ ஜன சமூகத்தின் மீதும் வாழ்க்கையின் மீதும் ஒளி பிரவாகத்தை எங்கெங்கும் ஒரே சமனமாக பாய்ச்சி ஒளி செய்தன. நான் என்றென்றும் ஒரு மங்கிய பரிவுணர்ச்சியோடு நேசித்து வந்த கிறிஸ்துநாதர் துக்கம் கலந்த இன்பமும் பயம் கலந்த நம்பிக்கையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த குழப்ப உணர்ச்சியோடு நேசித்து வந்த அதே கிறிஸ்துநாதர் தன்னருகே நெருங்கி வந்துவிட்டது போன்று தாய்க்கு தோன்றியது. இப்போதோ இயேசு கிறிஸ்து முன்னைவிட உயர்ந்த ஸ்தானத்தில் கண்ணெட்டும் தூரத்தில் ஒளிரும் முகத்தோடு மகிழ்வாய் வீற்றிருப்பது போல் அவளுக்கு தோன்றியது. மனிதர்களின் நண்பராக கிறிஸ்துவின் பெயரை கூட மரியாதையின் காரணமாக சொல்ல கூசிய மக்கள் அவருடைய திருநாமத்திற்காக தங்கள் இரத்தத்தை தாராளமாக சிந்தினார்கள். அந்த புனித இரத்தத்தால் கழுவ பெற்று புத்துணர்ச்சி பெற்று உண்மையாகவே அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்துவிட்டது போல அவளுக்கு தோன்றியது. தனது சுற்று பிரயாணங்களை முடித்துவிட்டு அவள் திரும்பி வந்து நிக்கலாயை சந்திக்கும் போது மிகுந்த உணர்ச்சியையும் உவகையும் கொண்டவளாக இருப்பாள். வழியெல்லாம் அவள் கண்ட விஷயங்களும் கேட்ட விஷயங்களுமே அந்த உவகைக்கு காரணம். தனது கடமையை நிறைவேற்றிவிட்ட திருப்தியில் அவள் மனம் குதூகலித்து நிறைவு பெறும். இந்த மாதிரி சுற்றித் திரிந்து எவ்வளவோ விஷயங்களை காண்பது மிகவும் நன்றாய் இருக்கிறது என்று ஒரு நாள் மாலை அவள் அவனிடம் சொன்னாள். இவற்றால் நாம் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடிகிறது. ஜனங்களே வாழ்க்கையின் கடைக்கோடிக்கே தள்ளி செல்லப்பட்டிருக்கிறார்கள். வாழ்வின் எல்லை கோடியிலே அவர்கள் என்ன நடந்திருக்கிறது என்பது ஒன்றும் தெரியாது. தட்டுத்தடுமாறி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தங்களை பிறர் ஏன் இப்படி நடத்த வேண்டும் என்பதை மட்டும் அவர்களால் நினைத்து நினைத்து அதிசயப்படாமல் இருக்க முடியவில்லை. அவர்களை ஏன் இப்படி விரட்டி அடிக்க வேண்டும்? எல்லாமே நிறைய பெருகி கிடக்கும்போது அவர்கள் மட்டும் ஏன் பசியால் வாட வேண்டும்? எங்கு பார்த்தாலும் கல்வி அறிவு நிறைந்திருக்கும் போது

0: அவர்கள் மட்டும் ஏன் அஞ்ஞான இருளில் ஒன்றுமறியாத பாமரர்களாயிருக்க வேண்டும்? மக்களை பணக்காரன் என்றோ ஏழை என்றோ கருதாமல் தனது அன்புமிக்க குழந்தைகளாக கருதும் அந்த தயாபரன், அந்த கடவுள் எங்கு போனார்? தங்களுடைய வாழ்க்கையை பற்றி மக்கள் சிந்திக்கும் போது அவர்களுக்கு ஆத்திரம்தான் பொங்குகிறது. அந்த அநீதியை தவிர்க்க ஏதேனும் செய்யாவிட்டால் அந்த அநீதியே தங்களை துடைத்து தூர்த்து அழித்துவிடும் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். மக்களது வாழ்க்கைக்கு இழைக்கப்படும் அநீதிகளை பற்றி அந்த மக்களிடமேதான் பேச வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு எத்தனையோ சமயங்களில் எழுவதுண்டு. சமயங்களில் இந்த ஆசையை அடக்கி ஆள்வதே அவளுக்கு பெரும் பாடாய்விடும். தாய் சித்திர புத்தகங்களை குனிந்து பார்த்து கொண்டிருப்பதை நிக்கலாய் கண்டுவிட்டால் உடனே லேசாக புன்னகை புரிவான். அவளுக்கு உலகத்து அதிசயங்களில் ஏதாவது ஒன்றை பற்றி சொல்லுவான். மானுடத்தின் அசகாய துணிச்சலை கண்டு வியந்து போய் அவள் திடுக்கென கேட்டாள், இப்படியும் நடக்க முடியுமா? தனது தீர்க்க தரிசனத்தின் உண்மையின் மீது தான் கொண்டுள்ள அசைக்க முடியாத ஆணித்தரமான உறுதியோடு நிக்கலாய் அவளை தனது கண்ணாடி அணிந்த கண்களால் அன்பு ததும்ப பார்த்தான். பார்த்தவாறு எதிர்கால சித்திரத்தை விளக்கி சொல்ல தொடங்குவான். மனிதனுடைய ஆசைகள் அளவு கடந்தவை. அவனது சக்தியோ வற்றி மடியாதது. என்றாலும் கூட இந்த உலகத்தில் ஆத்ம பலம் சிறிது சிறிதாக பெருகுகிறது. ஏனெனில் இன்று சுதந்திரமாக இருக்க பிரியப்படுபவர்கள் எல்லாம் அறிவை சேகரிப்பதை விட பணத்தையே சேகரிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் மாந்தர்கள் இந்த பேராசையை தொலைத்து தங்களை அடிமைப்படுத்தும் பலவந்தமான உழைப்பிலிருந்து விடுதலை பெற்றால்? இந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை அவளால் கண்டுகொள்ள முடியவில்லை. என்றாலும் அவற்றை தூண்டிவிடும் அமைதி நிறைந்த நம்பிக்கை மட்டும் அவளுக்கு தெள்ள தெளிவாக தெரிய தொடங்கியது. உலகத்தில் சுதந்திரமாக இருப்பவர்கள் மிக சிலரே. அதுதான் துர்பாக்கியம் என்றாள் அவள். அவளுக்கு இது மட்டும் புரிந்தது. பேராசையிலிருந்தும் குரோதத்திலிருந்தும் தம்மை விடுவித்து கொண்டவர்கள் அவளுக்கு தெரியும். அந்த மாதிரியானவர்கள் மட்டும் அதிகமாக இருந்தால் வாழ்க்கையின் இருளும் பயங்கரமும் தொலைந்து போகும். வாழ்க்கை எளிமையாகவும் ஒளிப்பெற்றும் மகோன்னதமாகவும் விளங்கும். கொடியவர்களாகும் நிர்பந்தத்திற்கு மக்கள் ஆளாகிறார்கள் என்று துயரத்தோடு சொன்னான் நிக்கலாய். அதை ஆமோதித்து அந்திரே முன்னர் சொன்ன வார்த்தைகளை எண்ணி தலையை அசைத்து கொண்டாள் தாய். எப்போதும் வேலையிலிருந்து குறிப்பிட்ட நேரத்திற்கு வீடு திரும்பி வரும் நிக்கலாய் ஒரு நாள் வழக்கத்திற்கு மாறாக நேரம் கழித்து திரும்பி வந்தான். வந்தவன் தன்னுடைய உடுப்புகளை கூட களையாமல் கைகளை பதறிப்போய் பிசைந்து கொண்டே சொன்னான், நிலவ்னா, நம்முடைய தோழர்களில் ஒருவன் சிறையிலிருந்து தப்பியோடிவிட்டானாம். யாராயிருக்கலாம்? என்னால் கண்டுபிடிக்க இயலவில்லை. தாயின் உடம்பு ஆட்டம் கண்டு அசைந்தது. பாவலாயிருக்குமோ என்ற ஓர் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டே மெதுவாக கேட்டாள் அவள். இருக்கும் என்று தோளை அசைத்து கொண்டே சொன்னான் நிக்கலாய். ஆனால் அவனை மறைத்து வைப்பதற்கு நாம் என்ன செய்வது? அவனை எங்கே கண்டுபிடிப்பது? அவனை கண்டுபிடித்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு நான் தெரு தெருவாய் சுற்றி அலைந்தாய் விட்டது. அலைந்தது முட்டாள்தனம்தான். ஆனால் நாம் ஏதாவது செய்தாக வேண்டுமே. நான் பழையபடியும் போகிறேன், நானும் வருகிறேன் என்று கத்தினாள் தாய். நீங்கள் இகோரிடம் போய் அவனுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா என்று தெரிந்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவசர அவசரமாக வெளியேறினான்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

நிலைத்த நேரம் 1 மணி. இனி தொடர்வது மகளிர் நேரம். அன்பு சகோதரிகள், தொலைபேசி மூலமாக பாடல்களை கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி. சகோதரிகள், நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0413 என்கிற முன் இணைப்பு எண்ணுடன் 2275240 மற்றொரு எண் 2275250. இந்த இணைப்பில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சமையல் வேலையெல்லாம் முடித்துவிட்டு சற்று ஓய்வாக இருப்பீர்கள். உணவும் சாப்பிடக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான பாடலை நமது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்டு ரசிக்கலாம் என்று ஆவல் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? நிச்சயமாக உங்களுக்கு பிடித்தமான பாடலை கொடுப்பதற்காக நான் காத்திருக்கிறேன். 2 மணி வரை நீங்கள் பிடித்தமான பாடல்கள் எல்லாம் கேட்கலாம் தொலைபேசி மூலமாக. இணைப்பில் வாருங்கள். மீண்டும் தொலைபேசி எண்கள் உங்களுக்காக நான் சொல்கிறேன். 0413 என்கிற அந்த முன் இணைப்பு என்னுடன், அதாவது கோடு நம்பர் போட்டுங்க, போட்டுட்டு 2275240 மற்றொரு எண் 2275250. இந்த 2 தொலைபேசி எண்களில் உங்களுக்கு நீங்கள் தொடர்பில் வந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இது மகளிர் நேரம் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நேர்களை சந்திப்பதற்கு முன்பாக ஒரு பாடல்

0: மகளிர் நேரத்தில் நேரலையில் ஒரு சகோதரி இணைப்பில் வந்துட்டாங்க, அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்கம்மா?
1: கருப்பூர்ல இருந்து ரஞ்சனி பேசுறேன்.
0: கருப்பூர் ரஞ்சனி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். நீங்க இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கும். இந்த மதிய வேளையில உங்களுக்கு பிடிச்சவன பாட்டு சொல்லுங்க.
1: இதயம் படத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு போட்டுருங்க சார்.
0: சரிங்க, நல்ல பாடல் உங்களுக்காக கொடுக்கலாம். சரியா? நன்றி.
1: நன்றி சார்.

0: முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
1: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
2: நேரில் இணைந்திருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 1:10 நிமிடம். இது மகளிர் நேரம். நேர்களே, முதன்மை அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாகுள்ள மாலை நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள், 7:02 முதல் 7:15 வரை ஆம்நிலை இது எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள். 7:02 முதல் 7:15 வரை மனம் விரும்புதே. மீண்டும் 7:25 முதல் 8 வரையிலும் மனம் விரும்புதே கேட்டு ரசிக்கலாம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இதில் நகர்ப்புறங்களுக்கான கால்நடை வளர்ப்பும் அதை சார்ந்த சவால்களும் குறித்து கடலூர் மாவட்டம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மைய பேராசிரியர் டாக்டர் என் வெங்கடபதி அவர்கள் வழங்கும் உரை. அடுத்து அங்கக முறையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் கரைமேடு பி ஷியமலா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 8:05 மியூசிக் பைதபே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையில் இருந்து அஞ்சலாகும். 9:15 முதல் 10 வரையிலும் மீண்டும் 10:20 முதல் 11 வரையிலும் தேன் சிந்திதே வானம் கேட்கலாம். 10:00 முதல் 10:20 வரை ஜப்பானில் நடைபெறக்கூடிய 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம் டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். 11 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளாகவும் நிறைவேறும். இதனிடையே 9:11:15 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியில் இருந்து அஞ்சலாக இருக்கிறது. 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 7:30 ஜப்பானில் நடைபெறக்கூடிய 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 1:16:43 நேரலை கேட்டுக்கொண்டிருப்பது மகளிர் நேரம் தொலைபேசி ஒலி நேரலை நிகழ்ச்சி. சகோதரிகளே, உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். இணைப்பில் வாருங்கள். 0413 என்கிற முன் இணைப்பினுடன் 2275240 2275250 இந்த தொலைபேசி எண்களில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைப்பில் வாருங்கள். நேர்களே, முதன்மை அலைவரிசையில் மாலை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள் உங்களுக்காக. 7:00 முதல் 7:15 மீண்டும் 8:00 முதல் 8:58 திரையசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்கலாம். 7:30 உழவர் உலகம். இந்நிகழ்ச்சியில் மூலிகை சாகுபடி அனுபவங்கள் குறித்து புதுச்சேரி வில்லியனூர் ஆர் முருகன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:30 சங்கீத வானிலை கேட்டு ரசிக்கலாம். அற்புதமான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். 10:00 முதல் 10:20 ஜப்பானில் நடைபெறக்கூடிய 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம் குறித்த தகவல்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:20 தேன்மலை கேட்டு ரசிக்கலாம். பழைய பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே 9:11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள், இதுவரை முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை கேட்டீர்கள். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது மகளிர் நேரம். 1:18:23

0: இணைப்பில் ஒரு அன்பு சகோதரி வந்துட்டாங்க, அவங்கள சந்திக்கலாம். சகோதரி வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் அருளரசி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன்.
0: ஹாஸ்பிட்டல் அருளரசி, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு சார். நீங்க
0: எப்படி? ஆ, நலமா இருக்கும் சகோதரி. சகோதரி, உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு சொல்லுங்களேன்.
1: மறுமலர்ச்சி பாட்டு வந்து நன்றி சொல்ல உனக்கு பாட்டு போடுங்க சார்.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடத கொடுத்து கேட்டு ரசிங்க. தேங்க்யூ மா, இணைப்பில் வந்தமைக்கு.
1: தேங்க்யூ சார்.
0: ஓகே.

0: கணவன் மனைவி உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான பாடலை கேட்டார்கள், ரசித்தீர்கள். அந்த பாடலை கேட்ட லாஸ்பேட்டை அருளரசி சகோதரிக்கு எங்களுடைய நன்றி.
1: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
2: அட காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
1: பேங்க் அக்கவுண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
2: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
1: உத்கம்ல இருந்து RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கவுண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
2: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
1: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

இணைப்பில் ஒரு சகோதரி வந்துட்டாங்க, அவங்களை சந்திக்கலாம். சகோதரி வணக்கம். அந்த சகோதரி இணைப்பு நமக்கு கிடைக்கல. ஓகே, ஒரு பாடல் கேட்கலாம்.

0: ஒரு சகோதரி இணைப்பில் வந்துட்டாங்க, அவங்கள சந்திக்கலாம். சகோதரி வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் அரியூர்லேருந்து கவிதா பேசுகிறேன்.
0: அரியூர். கவிதா, எப்படி இருக்கீங்க கவிதா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: ஆ, நலமாக இருக்கேன். மதிய உணவெல்லாம் ஆயிடுச்சிங்களா?
1: ஆ, சாப்பிட்டாச்சுங்க சார்.
0: ஆஹா, இன்னைக்கு என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு மதிய உணவுனா என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில்? புரட்டாசி மாசம்லாம் ஒன்றும் அசைவம் இல்லை, வெறும் சைவம் தானா?
1: ஆமாங்க சார்.
0: சைவத்தில் நீங்கள் என்ன சிறப்பாக பண்ணுவீங்க மேடம் நீங்கள்? ஒரு கலக்க கலக்குவீங்க. சரி சரி, பரவாயில்ல. உங்களுக்கு என்ன பிடிச்சமான பாட்டு வேணும்?
1: எனக்கு ஜோடி படத்துல இருந்து ஒரு பொய்யாவது சொல்கண்ணே பாட்டு வேணும்.
0: சரி, பொய் சொன்னாதான் சில பேருக்கு பிடிக்காத. உங்க வீட்டுக்காரர் எல்லாம் சப்போஸ் பொய் சொன்னா உங்களுக்கு விரும்புவீங்களா நீங்க?
1: நான் விரும்ப மாட்டேன் சார், எனக்கு பிடிக்காதுதான்.
0: ஆனா பாட்டு மட்டும் பிடிக்கும் இல்லையா?
1: அதான் ஒரு பொய்யா வருது சொல் கண்ணி, பொய்யா சொல்லக்கூடாது, பொய்யே சொல்லக்கூடாதுனால தான் அந்த பாட்டு.
0: ஆஹா, அருமையான பாட்டு கேட்டீங்க சகோதரி. உங்களுக்காக பாடல் கொடுத்துடலாங்களா?
1: ஆ,
0: நன்றி இணைப்பில் வந்து. தேங்க்யூ.
1: தேங்க்யூ சார்.

0: இணைப்பில் ஒரு சகோதரி இணைப்பில் வந்துட்டாங்க, நம்ம அவங்களை சந்திக்கலாம். சகோதரி வணக்கங்க.
1: வணக்கம் சார், மதிய வணக்கம். திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் சார்.
0: எங்க அப்பா ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? திருவாரூர்லாம் எப்படி இருக்குது?
1: திருவாரூர்லாம் சூப்பராக இருக்கு, கொஞ்சம் கிளவுடா இருக்கு, அப்புறம் மழை லேசா தூருது, அப்படியே போயிடுது. கார்த்திகை மாசம்
0: அப்படியா? சரி சரி சரி சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு இன்னைக்கு?
1: எனக்கு காவல்காரன் படத்திலிருந்து நினைத்தேன் வந்தாய் 100 வயது அந்த பாடலே.
0: நல்லா பாடுவீங்களா நீங்க? நல்ல குரல் உள்ள நல்லா இருக்கு சகோதரி உங்களுக்கு.
1: சரிங்க சார், தேங்க்யூ சார். நான் இங்க அக்கா வீட்டுக்கு வந்தேன்.
0: என்ன ஊரு? அக்கா வீடு என்ன ஊருக்கு போயிருக்கீங்க?
1: திருவாரூர்லேருந்து உள்ள கங்களாஞ்சேரி கிட்ட பழைய வளம்னு.
0: ஓ, கங்களாஞ்சேரி பழைய வளம்.
1: ஆமா சார்.
0: சரி சரி,
1: அங்க வந்தேன். நிகழ்ச்சியில பங்கெடுக்க முடியாதோன்னு நினைச்சா இன்னைக்கு வந்துட்டேன்.
0: பரவாயில்ல, எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா எங்க எந்த ஊர் போனாலும் புதுச்சேரி வானவனுடைய முதன்மை அரிசியை கேட்க மறக்கிறதே இல்ல.
1: 1-2 எனக்கு அதே நினைவாவே இருக்கும் சார்.
0: அடே அப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வானொலி மீது இவ்வளவு ஒரு பற்று வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சகோதரி.
1: நன்றிமா,
0: செல்போன்ல அப்படியே கேளுங்க, அப்படியே ஆன்லைன்ல. ஓகே ஓகே ஓகே.

0: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தென் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 1:49:28 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது மகளிர் நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. அற்புதமான பாடல்கள் எல்லாம் சகோதரிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நேர்களே, சகோதரிகளே, 2 வரை நீங்கள் பாடல் கேட்கலாம். இன்னும் 10 இருக்கிறது. இந்த நேரத்தில் கூட நீங்கள் பாடலை கேட்கலாம். 0413 என்கிற முன் இணைப்பினுடன் 2275240 2275550 இந்த 2 தொலைபேசி எண்களில் உங்களுக்கு பிடிச்சமான எண்ணில் நீங்கள் தொடர்பில் வாங்க, பிடிச்ச பாட்டை கேட்க

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30 மணிக்கு

0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.
2: மூன்று 30 சங்கீத சாரலில் பிரியா சகோதரிகளின் பாட்டு கேட்கலாம். நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:55 ஆகிறது. 55:34 நொடியாகிறது. கிட்டத்தட்ட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். மகளிர் நேரத்தின் நிறைவான பாடல்.
3: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ?
4: பாஞ்சாலி பாஞ்சாலி,
5: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
4: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: and 37 bronze. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 2:15. காலத்தை வீண்டு நிற்கும் காவிய பாடல்களாக நாம் கேட்டு ரசிக்கலாம் என்றும் இனிய

காலத்தை வீண்டு நிற்கும் காவிய பாடல்களாக. நாம் கேட்டு ரசிக்கலாம் என்றும் இனியவை.

நேரம் 2:21, 10 நொடியாகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இது என்றும் இனியவை. அற்புதமான பாளைய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த மதிய வேளையில் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. ஒலித்த குரலை மீண்டும் ஒலிக்க படகோட்டி படத்திற்காக ஒரு பாடல்.

மீனவ நண்பர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த துயரங்கள் சிரமங்கள் இது குறித்த ஒரு அற்புதமான பாடல் சிறப்பாக நடித்திருப்பார் எம்ஜிஆர் அவர்கள். நேரம் 2 மணி

25 நிமிடம் 19 நொடி ஆகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இது என்றும் இனியவை, காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களாக பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே. அடுத்த பாடல் நெஞ்சிலூர் ஆலயம் படத்திற்காக வருகிறது. ஒலிக்கும் குரல் பி.பி. ஸ்ரீனிவாஸ்.

வாழ்க்கையின் உண்மையை தத்துவத்தை ரொம்ப சிறப்பாக எடுத்து கூறியது அந்த பாடல். நேரம் 2:29 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மேலை வரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இது என்றும் இனியவை காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களாக பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் குரலில் பாழும் பழமும் பட பாடல்.

விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகள் மெய்சிலிர்க்க வைக்கிறது. நம்முடைய நடிகர் திலகத்தினுடைய நடிப்பும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அல்லவா? 2:34 நொடியில் நாம் இணைந்திருக்கிறோம். இது புதுச்சேரி வானொலி முதன்மை அலைவரிசையில் என்று மினியவை. அடுத்து வருகிறது

சுமை தாங்கி படத்திலிருந்து பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில் ஒலித்து தந்த பாடல் நிறைவாக 2:37:30 நிறைவாக குங்குமம் படப்பாடல் வருகிறது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது என்று நினைவை. நேரம் 2:40 தொடர்வது தாளத்தரங்கம்.
1: இன்றைய தாளத்தரங்கம் நிகழ்ச்சியில் இடம்பெறுவது மிஸ்ர ஜம்பை தாளம். தாளத்தை தவிலில் வாசித்திருப்பவர் பி. ஐயப்பன் அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தாளத்தரங்கம். நிகழ்ச்சியில் இடம்பெற்றது மிஸ்ர ஜம்பை தாளம். தாளத்தை தவிலில் வாசித்தவர் பி. ஐயப்பன் அவர்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 2 குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: தெரிந்த தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
4: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: நேரம் 2:55 40 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சூரலக்கோடு 3 சென்டிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாம், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, கொடைக்கானல், பாலமூர், சித்தாறு, சின்கொனா ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. பேச்சிப்பாறை, சிட்டம்பட்டி, சோலையாறு, வால்பாறை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் கோவிலாங்குளத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தருமபுரி, திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை ஈரோடு, கன்னியாகுமரி, மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. குறைந்த அளவு வெப்பநிலை மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. ஈரோடு, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. 1.5 டிகிரி செல்சியஸ் சில இடங்களில் குறைந்திருந்தது, சில இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. மன்னார் வளைகுடாவை ஒட்டி தென்கடலோர தமிழ்நாட்டில் கடற்பரப்பிலிருந்து 3.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. அத்துடன் தொடர்புடைய காற்றழுத்த தாழ்வு பாதையும் கடலோர தமிழ்நாடு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டி தமிழ்நாட்டின் உட்பகுதி வாயிலாக வடகேரளத்தில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இன்று பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு என்று இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும், புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும், புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் நாளை மிதமான மழை பொழிவு பலத்த காற்றுடன் இருக்கும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும்.
1: நமஸ்கார், आकाशवाणी समाचार के साथ मैं मुकेश कुमार। उपराष्ट्रपति सीपी राधा

நேரம் 3:21. பன்மொழி பாடல்களில் வரிசையில் இந்தி பாடல்களை கேட்டோம். அடுத்து வருகிறது மலையாள பாடல் புஷ்பகா பின்மனம், ராகுல்ராஜ், ஹேஷாம் அப்துல் குரல்கள்.

பன்மொழி பாடல்கள் வரிசையில் நிறைவாக தெலுங்கு பாடல் ஒன்று, பப்பி வா வரி வா. எஸ்பி பாலசுப்ரமணியம், சுனிதா குரல்கள்.

0: பன்மொழி பாடல்கள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 3:30, தொடர்வது சங்கீத சாரல். முதலில் விளம்பரம்.
1: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம், ஆனா யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் RBI-யும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
2: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
1: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா விவரமா இருங்க,
2: எச்சரிக்கையாக இருங்க.
0: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பிரியா சகோதரிகள் பாட்டு கேட்கலாம். அண்ணமாச்சாரியார் கீர்த்தனைகள். முதலில் மெருகு செக்குல என்று தொடங்கும் பாடல், பிந்துமாலினி ராகம், ஆதி தாளம்.

நேரம் 3:36 நொடியாகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பிரியா சகோதரிகள் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்து அம்மம்மா என்று தொடங்கும் பைரவி ராகத்தில் அமைந்த பாடல் சதுசுர ஏகத்தாளம்.

நேரம் 3:48:13 தொடர்வது நிகம நிகமாந்த என்று தொடங்கும் பாடல். ராகம் ஹிந்தோளம், ஆதிதாளம்.

இன்றைய சங்கீதசார நிகழ்ச்சியில் பிரியா சகோதரிகள் பாடியிருக்கும் அண்ணாமாச்சாரியார் கீர்த்தனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிறைவாக சந்தடி சோமுளை என்று தொடங்கும் பாடல் காவிராகம் சதுசுர ஏகதாளம்

சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் இதுவரை பிரியா சகோதரிகளின் பாட்டு கேட்டீர்கள். அண்ணமாச்சாரியார் கீர்த்தனைகள் இடம்பெற்றது. நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்டம் பனையபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மூத்த எழுத்தாளர் அதியமான் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். இன்று மாலை 5:30 சிறுவர் பூங்கா. இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வி நிகழ்ச்சியின் முதற் பகுதி கேட்கலாம். இன்று மாலை 6 மணிக்கு திரையிசை கேட்கலாம். 6:20 மனோரஞ்சிதம் கேட்டு ரசிக்கலாம்.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் பாரதியின் பாஞ்சாலி நாடகம் எழுதியவர் டாக்டர் எஸ் முத்துலட்சுமி அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன், படைப்பு ஆகாசவாணி மதுரை, நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: நேரம் 4 மணி.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது பாரதியின் பாஞ்சாலி நாடகம். எழுதியவர் முனைவர் எஸ் முத்துலட்சுமி. நாடகத்தில் பங்கு பெறுவோர் மன்னன் திருதராஷ்டிரனாக ஜான் பிரிட்டோ தம்புராஜ், மன்னனின் மகன் துரியோதனாக ஹரிஷ் பாபு, சகுனியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், துச்சாதனாக எம் ராஜசேகர், மன்னனின் தம்பி விதுரனாக கே ஞானவடிவேல், பாஞ்சாலியாக பி அபிராமி, தர்மனாக எஸ் கார்த்திகை தீபன், அர்ஜுனனாக எல்என்ஜி ரவிசங்கர், பீமனாக முத்துக்கருப்பன், நகுலனாக பிரகாஷ் ராஜ், சகாதேவனாக மீனா.

0: மீனாட்சி சுந்தரம், கர்ணனாகவும் பீஷ்மராகவும் சுரேந்திரகுமார் மற்றும் காந்தாரியாக எஸ் ஆர் கலா ஆகியோர். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ பாரதியின் பாஞ்சாலி நாடகம்.
1: பூனியல் மார்பகத்தாள் ஐவர், பூவை திரௌபதி, புகழ் கதையை மானியல் தமிழ் பாட்டாள் பகுத்திட்ட வளமை மிகு மானுடக்காரன் முண்டாசு கவிஞனின் பாஞ்சாலி.

0: அஸ்தினாபுரத்து மக்களின் வாழ்வில் நாளும் நல்லிசை முழக்கம் நாற்புறமும் பரவிட மாதர்கள் மகிழ்வுடன் குடும்பத்துடன் வளமுடன் வாழ்ந்து வருகின்றனர். வணிகமும் நன்முறையில் நிகழ்ந்து வருகின்றது. ஆனால் ஏதோ ஒன்று என்னை வருத்துகிறது. என்னவென்று புரியவில்லை. யார் எங்கே?
1: அஸ்தினாபுரத்து வேந்தர் வேந்தே வாழி. அர்த்த மண்டபத்து காவலன் யான். கௌரவர் குலத்து கௌரவரின் முதன்மை தலைவர் இளவரசர் மன்னர் துரியோதனன் வருகிறார்.
0: ஆஹா, அற்புதம். உடனே அழைத்து வா.
1: அப்படியே ஆகட்டும்
2: மன்னா. அஸ்தினாபுரத்து மன்னாதி மன்னருக்கு மகன் துரியோதனனின் சிரம் தாழ்ந்த வணக்கம்.
0: வாழ்க மகனே. அது சரி துரியோதனா, ஏன் இரண்டு மூன்று தினங்களாக நீ இங்கு வரவில்லை? என்னைப் போலவே ஏன், என்னை விடவும் உனது தாய் தவித்துத்தான் போய்விட்டாள். சரி சரி, முதலில் விஷயத்தை கூறு, பின்னர் நீ சென்று காந்தாரியை பார்த்துவிடு.
2: அப்படியே தந்தையே, தாய் தவித்துத்தான் போயிருப்பார், என்ன செய்ய? தந்தையே, உங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும். ஆனால் எங்கே இந்த மாமன்?
0: என்ன மகனே, கோரிக்கை என்றெல்லாம் பேசுகிறாய்? என்ன வேண்டும், ஏன் தயக்கம்? யாரையோ எதிர்பார்த்து பேசுவது போல் உள்ளதே.
2: அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை தந்தையே.
0: துரியோதனா, எனது அகக்கண்ணால் உனது உருவத்தை மட்டுமல்ல உன் உள்ளத்தையும் அன்று தொட்டு இன்று வரை வளர்த்தவன் நான். உட்செவி திறப்பும் அகக்கண்ணின் ஒளியும் எனக்கு கிடைத்த இயற்கையின் பேரு. எனக்கு தெரியாதா, நீ உன் மாமனைத்தான் தேடுகிறாய். எப்போதும் உன்னுடனே இருப்பவர் இப்பொழுது மட்டும் ஏன் தாமதமாக வருகிறார்? இதுவும் உங்களது திட்ட நகர்வா மகனே?
2: தந்தையே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை.
0: நல்லது, உனது மாமனுக்கு பேசுவதற்கு ஆள் கிடைத்தால் போதும். சலசலவென்று பேசி பேசியே அவர்கள் வாயிலிருந்து வார்த்தையை வாங்கி அவர்களுக்கே மாலையாக்கி சூட்டுவான். துரியோதனா,
2: தந்தையே,
0: சகுனி சூதில் மட்டுமல்ல சூசக வார்த்தைகளால் செயல்களால் அகிலத்தையே ஆட்டி வைக்கக்கூடிய ஆள்.
2: தந்தையே, தாங்கள் எப்படி இவ்வளவு திறம்பட இடையிட்டு உள்ளீர்கள்? ஏதோ காலடி ஓசை கேட்கிறது. மாமன் வந்து விட்டாரா?
0: என்ன, சகுனி வந்தாயிற்றா?
3: அஸ்தினாபுரத்து சக்கரவர்த்திக்கு எனது பணிவான வணக்கம். ஆமாம், அர்த்த மண்டபத்தில் தாங்களும் எனது மருமகன் துரியோதனன் மட்டும் இருக்கிறீர்கள். எங்கே எனது உடன்பிறப்பு?
0: மகனை எதிர்பார்த்து அவர் தமது அந்தப்புறத்தில் இருந்துவிட்டார். நான் அர்த்த மண்டபத்திற்கு வந்தேன். ஆமாம், மாமனும் மருமகனும் பின்னும் முன்னுமாக வருகிறீர்கள். துரியோதனன் ஏதோ கோரிக்கை என்கிறார், என்ன விஷயம்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே.
3: அடடா, எனக்கு என்ன தெரியும் மாமா?
0: மைத்துனரே, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா?

0: சரி சரி, அப்படியே இருக்கட்டும். ஒன்றும் தெரியாது என்று கூறுவதன் மூலம் எல்லாமே தெரியும் என்றுதான் நான் யூகிக்கிறேன். மகனே, மாமன் ஒன்றும் தெரியாதவர் என்றே நினைத்துக்கொள் நீயும். மகனே, அந்த கோரிக்கை என்னவென்று இப்போது உரைத்திடுவாய்.
1: மாமா, மாமா, என் மருமகன் நெஞ்ச துணி உடையான், முடி பணி வரியான், கரியோர் ஆயிரத்து வழிகாட்டிடுவான். அது மட்டுமல்ல, தந்தை சொல் நெறிப்படியே இந்த புகழ்மிகு அரவக்கொடியை உயர்த்தி நாட்டினை மந்திரமுனர் பெரியோரும் அறமறிந்தோரும் போற்றும் வண்ணம் தங்களுடன் தோளோடு தோள் நின்று அஸ்தினாபுரத்தை காப்பாற்றி வருகின்றார்.
0: அடே அப்பா, மருமகன் குறித்த வாழ்த்து மடல் போதும். விஷயத்திற்கு வாருங்கள்.
1: வேந்தர் வேந்தே, தங்களின் ஆணைப்படி தாங்கள் பாண்டவர்களுக்கு வழங்கிய பழம் நகராம் காண்டவ பிரஸ்தத்தை காண சென்றோம். ஆனால் என்ன சொல்ல, அந்த நகரம் தெய்வதச்சன் கண்ணனின் அருளால் இந்திரபிரஸ்தமாயிற்று. அடே அப்பா,
0: அதனால் என்ன? கண்ணனின் தங்கை சுபத்திரையை அர்ஜுனன் மணந்துள்ளான். தங்கை வீட்டிற்கு அண்ணன் சீர்வரிசை கொடுத்து சிறப்பாக்கி இருப்பார். ஐவரின் நற்குணங்களும் நாட்டினர் போற்றும் வாழ்த்தும் அந்த நகர் வளமையாக காட்சி தருகிறது போலும். இதில் என்ன விஷயம்?
2: தந்தையே, அங்குள்ள மாளிகை பகுதிகளில் ஒலியும் ஒளியும் பிரகாசிக்க தண்ணீர் ஓடுவதைப் போல எண்ணி நான் திகைத்தே விட்டேன். அதை கண்டு அந்த ஐவரின் பத்தினி பாஞ்சாலியும் நகைத்து விட்டாள். நானோ உள்ளம் நலிந்து விட்டேன்.
0: அடடா, நீ அவளுக்கு மைத்துனன் முறை, எனவே உன்னை உறவு முறையினால் நகையாடி இருப்பாள். போகட்டும். அப்புறம்?
1: அப்புறம் என்ன, நாங்களும் அவர்கள் கொடுத்த விருந்தில் பங்கேற்று அஸ்தினாபுரம் திரும்பினோம். ஆனால்
2: மாமா, அதை நான் சொல்கிறேன். மன்னா, நாமும் ஓர் மாளிகை, இல்லை இல்லை, ஓர் மண்டபம் கட்டி அவர்களை அழைக்க வேண்டும். மேலும் மாமனும் ஒரு யோசனையை கூறுகிறார். அது
0: மண்டபம் கட்டி அவர்களை இங்கு வரவழைக்க என்ன தேவை? சரி சரி, விருந்துக்கு சென்றமையால் அவர்களையும் நாமும் அழைத்து உறவு கொள்ள விரும்புகிறாய். ஆகட்டும், மந்திரிகள் ஐம்பெரும் குழுவினரிடமும் ஆலோசனை நடத்தி விடுகிறேன். அது சரி துரியோதனா?
2: தந்தையே,
0: நீயும் உன் விருப்பத்தினை அங்கும் விளக்கமாக கூறு. அன்னையை பார்க்க இப்பொழுதே செல்கிறாயா அல்லது என்ன? நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், நீங்கள் இருவரும் ஏதோ பேசுவது போல் உள்ளதே.
1: இல்லை இல்லை, நீங்கள் கூறுவதை கவனித்துக் கொண்டுதான் உள்ளோம். விருந்து மட்டும் அளிப்பதோடு அவர்களை எங்கன மகிழ்விப்பது என்று நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். உங்களுக்கே தெரியும், எனக்கு சூது விளையாட்டில் மிகுந்த ஆசை. அவர்கள் வருகையின் போது விளையாட வேண்டும் என்று எனது மருமகன் துரியோதனன் ஆசைப்படுகிறான்.
0: இது என்ன யோசனை? ஆசை? மண்டபம் கட்ட வேண்டும், விருந்தினராக பாண்டவர்கள் வருகை தர வேண்டும் என்றால் சரி, வருபவர்களை ஏன் சூதாட அழைக்க வேண்டும்? நெருடலாக உள்ளதே.
1: மைத்துனரே, இதில் என்ன பந்தயமா வைத்து விளையாடப் போகிறோம்? தருமனும் சூதாட்டத்தில் பெரு விருப்பு உடையவர். தங்கட்கு தெரியாதா என்ன, பொழுதும் போகும், மக்களும் மன்னர்கள் வருகையாலும் மாதேவி திரௌபதியின் தரிசனத்தாலும் மகிழ்ச்சியோடு அரண்மனை வளாகத்தினுள் வலம் வருவர்.
2: தந்தையே, தாங்கள் அமைதியாக இருப்பதை பார்த்தால் எனது கோரிக்கை தங்களுக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றுகிறது. பரவாயில்லை, தங்கள் மனம் வருந்தும்படி இந்த மகன் எந்த செயலும் செய்ய மாட்டான்.
0: துரியோதனா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. மண்டபம் கட்டிவிடலாம், ஆலோசனை கூட்டத்தில் ஏற்றுக்கொள்வர். ஆனால் சூது விளையாடுதல் எங்கனம் சாத்தியப்படும்?
1: மன்னா, ஆலோசனை கூட்டத்தில் மண்டபம் கட்டுவதை மட்டும் கூறி கருத்தினை பெறுவோம்.

0: சூது விளையாடுவது என்பது நம்முடைய குடும்ப நிகழ்வு. இதில் என்ன ஆலோசனை கூட்டத்தின் பங்கு? துரியோதனின் விருப்பம் அதை நாம் முடிவெடுத்தால் போதுமானது. எனது தமக்கையும் ஏற்றுக்கொள்வார். தாங்கள் காண இயலாத உலகை தானும் காண விரும்பாத காந்தாரி எப்பேற்பட்ட மாதரசி!
1: தந்தையே, தங்கள் சித்தம் என் பாக்கியம். விடைபெறுகிறேன். அன்னையை காண செல்கிறேன்.
0: மைத்துரரே, எனக்கும் உத்தரவு கொடுங்கள்.
2: நல்லது, நலம் உண்டாகட்டும். சென்று வாருங்கள்.
3: அப்பாடா மாமனே, எப்படியோ தந்தையை சம்மதிக்க செய்து விட்டோம். சதி செய்தார்க்கு சதி செய்தல் வேண்டும் என் மாமனே. கவனித்தீர்களா வேள்வி? என்ன ஒரு பெருவிழா!
0: ஆமாம், ஆமாம், உண்மைதான்.
3: அடே அப்பா, கண்டை பறிக்கும் அழகுடைய மங்கையர் அந்த பாண்டவர்களை பாராட்டி பாராட்டி மழுகின்றனரே. அது மட்டுமா, அந்த பாண்டவர் வேள்வியில் ஏன் என்னை அழைத்து முதன்மை தரவில்லை? மாமா, அவர்கள் நம்மை புல்லென மதிக்கிறார்கள். கண்ணனுக்கு முதல் உபச்சாரம். ஆமா ஆமாம், நாம் மண்ணின் வேந்தர்கள். அந்த கண்ணன் என்ன வேந்தனா? அவனுக்கு எதற்கு முதல் உபச்சாரம்? மாமா, தந்தையால் இதையெல்லாம் காண இயலாது. அவரிடம் இவற்றை எப்படியாவது ஏற்றுக்கொள்ளும்படி எடுத்துரைத்து அவர்களை அழைத்து உரிய முறையில் கவனிக்க வேண்டும். மாமா, அவர்களை கவனித்தே ஆக வேண்டும். என்ன சொல்கிறீர்கள்?
0: சரிதான் மருமகனே, அதுவும் சரிதான். வேள்விக்குரியனவற்றை ஆளால் கொடர்ந்து குவித்து விட்டனரே. அப்பாடா, நானும் மலைத்து போய் திகைத்து விட்டேன் மருமகனே. அந்த வாலிகன் அதுதான் அக்னிதேவன். இவர்களுக்கு பொன்னாலான தேரை கொடுத்திருக்கிறான். அடுத்து மஞ்சன நீரை தவவேத வியாசர் ஊற்றினார். பல வைதிகர் கூடி மந்திரங்கள் மொழிந்தனர். அடே அப்பா, என்ன சொல்ல! அந்த வீரன் ஆம் அர்ஜுனனுடன் சேர்ந்து துரோணரிடம் போர் பயிற்சி பெற்றானே. சாத்தகி, அவன் வெண்கொற்ற குடையை தாங்கி நின்றான். கவனித்தாயா மருமகனே, கவனித்தாயா?
3: ஆமாமா, அது மட்டுமா, அது மட்டுமா? தமையின் தர்மனை பொற்சிங்காதனத்தில் அமர வைத்து பீமனும் இரட்டையரும் பொன் விசிறி வீசி சாமரத்திற்கே தனிப்பெருமையினை சேர்த்து விட்ட நிறைவாமா.
0: போகட்டும், போகட்டும். அந்த வஞ்சக கண்ணன் செய்ததே கண்டாயா?
3: ஆமாமா, அதுதான் இந்த நிகழ்ச்சியின் உச்சபட்ச நிகழ்வு.
0: எனக்கும் அதுதான் ஆத்திரம்.
3: கவனித்தீர்களா, கடல் தாய் வழங்கிய தெய்வீக சங்கினில் புனிதம் நிறைந்த கங்கை நீரை நிறைத்து திருமஞ்சனம் செய்தாரே, அவரும் அங்குள்ள அனைவரும் எத்தகு உற்சாகத்தில் மகிழ்வின் உச்சத்திற்கே சென்றனரே. மாமா, எனக்கு மூச்சே அடைத்து விட்டது. மூச்சே அடைத்து விட்டது மாமா.
0: பொறுமை மருமகனே, பொறுமை. நல்ல வேளை நீ மூச்சடைத்து மயங்கி விட்டாய். ஆனால் அவர்கள் எல்லோரும் தான் இந்திரபிரஸ்தத்து ஸ்தாபிதத்தில் மகிழ்ந்து மயங்கி கிடந்தனரே.
3: உண்மைதான் மாமா, உண்மைதான். அந்த பாண்டவரின் பத்தினி பாஞ்சாலி சிரித்தாளே, சிரித்தாளே. அந்த நிகழ்ச்சி அவளுக்கு தகையாடிய திறம் எனக்கு. மாமா, என்ன சொல்ல மாமா, என்ன சொல்ல! நினைக்க நினைக்க எப்படியாவது அவளை அவமானப்படுத்தியே ஆக வேண்டும். ஏன், பழி வாங்கியே தீர வேண்டும் என்ற உக்கிரம் என் தலைக்கு ஏறுகிறது மாமா, என் தலைக்கு ஏறுகிறது.
0: மகனே, பொறுமை, பொறுமை மருமகனே, பொறுமை. நீ ஒன்றும் சினம் கொள்ளாதே, பதட்டப்படாதே. மாமன், நான் இருக்கிறேன் மருமகனே, நான் இருக்கிறேன். மருமகனே, இங்க பார், முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். மருமகனே, ஒன்று மட்டும் நன்றாக தெரிந்து கொள்.
3: என்னமா?
0: நாம் சிந்திப்பது, திட்டமிடுவது நம் இருவரை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது.
3: தெரியாது மாமா, தெரியாது. மாமா, எனக்கு உங்கள் மீது அபார நம்பிக்கை உண்டு மாமா, அபார நம்பிக்கை உண்டு.
0: அதை நீ காப்பாற்று, அதுதான் முக்கியம்.

0: காண்டவ பிரஸ்தத்தை இந்திர பிரஸ்தமாக்குவார்களாம். ராஜசூயம் வேள்வி செய்து பொன்னும் பொருளும் சேர்ப்பார்களாம். என்ன, ஐந்து பேர் இவ்வளவு அளப்பரிய செல்வம் அள்ள இயலும் என்றால் கௌரவர் 100 பேர் என்பது என்ன? நாமும் அள்ள அள்ள செல்வம் சேர வேண்டும், அல்லது அவர்களது செல்வத்தை நாம் பெற வேண்டும்.
1: ஆமாமனே, சந்திரகுலத்து அரவக்குடி இந்திர பிரஸ்தத்திலும் பறக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அவர்களை எண்ணி என் மனம் ஏதோ நெஞ்சு கொதிக்கிறது. மாமா, என் மனம் நெஞ்சு கொதிக்கிறது. காலம் கனிந்து வரும். காய்களை நகர்த்துவோம், காய்களை நகர்த்துவோம். சூதில் வென்று அவர்களை அடிமைப்படுத்துவோம். என்னை கண்டு நகையாடிய அந்த பாஞ்சாலியை, அந்த நில மகளை, என்ன சொல்ல?
0: காலம்தான் வந்துவிட்டதே மருமகனே. கவலையற்க, கவலையற்க.

0: வேண்டும்.
1: ஆம் மாமனே, சந்திரகுலத்து அரவக்கொடி இந்திரபிரசத்திலும் பறக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அவர்களை எண்ணி என் மனம் ஏதோ நெஞ்சு கொதிக்கிறது. மாமா, என் மனம் நெஞ்சு கொதிக்கிறது. காலம் கனிந்து வரும். காய்களை நகர்த்துவோம், காய்களை நகர்த்துவோம். சூதில் வென்று அவர்களை அடிமைப்படுத்துவோம். என்னை கண்டு நகையாடிய அந்த பாஞ்சாலியை, அந்த நில மகளை என்ன சொல்ல?
0: காலம்தான் வந்து விட்டதே மருமகனே. கவலையற்க கவலையற்க.
2: ஆகட்டும். மந்திரிமார்களும் ஐம்பெரும் குழுவினரும் மண்டபம் கட்ட மகிழ்வோடு வாழ்த்தினர். தம்பி விதுரன்தான் தூது செல்வதற்கு தகுதியான சரியானவன். பாண்டவர்கட்கும் சிறிய தந்தை விதுரன் மீது கூடுதல் மதிப்பும் மரியாதையும் உண்டு.
3: மன்னரை வணங்குகிறேன். விதுரன் பெருமகனார் தங்கள் அழைப்பினை கேட்டவுடன் விரைந்து வந்து கொண்டிருக்கிறார். தகவலை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மன்னா.
2: தம்பி விதுரன் வரட்டும்.
3: உத்தரவு மன்னா.
4: அஸ்தினாபுரத்து சக்கரவர்த்தியை தங்களின் தம்பி விதுரன் வணங்கி மகிழ்கிறேன்.
2: என்ன தம்பி, நான் என்ன சக்கரவர்த்தி? இந்த நாட்டை காப்பவர்களில் கண்ணின் இமை போல காப்பவன், என்னை கவனித்து கண்ணாக இருப்பதே நீ அல்லவா? முக்கியமான பணி என்பதால் உன்னை அழைத்திருக்கிறேன்.
4: அண்ணா, என்னால் என்ன முடியும் என்பது தங்களுக்கு தெரியும். கட்டளையிடுங்கள், நிறைவேற்றுவது என் கடமை. சொல்லுங்கள் அண்ணா.
2: தம்பி, நீ இந்திரப்பிரஸ்தம் நகருக்கு தக்க பரிசுகளோடு சென்று நல்லதோர் நுந்தையாகிய நானும் அஸ்தினாபுரம் வரவேண்டும் என்று தம்பி பாண்டுவின் மைந்தர்களையும் கொம்பினையொத்த மடப்பிடி பாஞ்சாலியோடும் வரவேண்டும் என்று அழைத்து வா. அவர்களும் நமது நன்மணி மண்டபம் காண வரவேண்டும், விருந்துண்ண வேண்டும். நம்மோடு அந்த கூடும் வயதிற்கிழவனும் சகுனி விரும்பி அழைக்கிறார் என்று கூறு.
4: மன்னர் மன்னவா, மண்டபம் காண பாண்டவர்கள் வருகை தருவதில் இவ்வளவு முனைப்பு ஏன் சகுனி காட்ட வேண்டும்? என்ன அண்ணா நடக்கிறது இங்கே?
2: விதுரா, சகுனி சொற்கேட்டே துரியோதனன் என்னிடம் தான் வேண்டுவது போல் மண்டபம் கட்டி முடித்த பின்னர் நாமும் நமது உறவு பங்காளிகளாம் பாண்டவரை விருந்திற்கு அழைப்போம். பின்பு?
4: பின்பு என்ன அண்ணா சொல்லுங்கள்.
2: விருந்துண்ட களிப்பும் களைப்பும் தீர சூதும் ஆடலாம் என்கின்றனர்.
4: என்ன இது? என்ன நல்லறம் எங்கே இருக்கிறது? என்னவோ சரியில்லை என்று எனக்கு தோன்றுகிறது அண்ணா. இதை தாங்கள் நிறுத்தக்கூடாதா?
2: தம்பி, வெவ்விதி இது, இதனை தடுத்தல் எங்கனம்? அன்று விதித்ததை யார் இன்று மாற்ற முடியும்? சென்று வருவாய், குறிப்பாய் பாண்டவர்கட்கும் எச்சரித்து அழைத்து வா.
4: மன்னரை வணங்கி நான் விடைபெறுகிறேன்.
2: சென்று வா விதுரா, தம்பி பாண்டுவின் மக்களை அழைத்து வா.

0: தொல்லுலகின் முடிமணி போல் தோன்றும் நாடு. இந்த கௌரவர்கள் என்ன செய்ய காத்திருக்கிறார்களோ? விதி வலிது. அரண்மனை கரைகள் வந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். என்ன, அங்கே பாண்டுவின் மக்கள் வருவது போல் தெரிகின்றதே.
1: தந்தையை வணங்குகிறேன். தங்கள் வருகை எங்களுக்கு மகிழ்ச்சி. தருமனாகிய எனக்கும் என் தம்பியர் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகியோரையும் தாங்கள் ஆசீர்வதியுங்கள்.
0: என் மக்களே, என்றும் நீங்கள் சந்தன குலத்து சத்தியத்தை காத்து பாண்டு அண்ணனின் புகழ் மேலும் உயர்ந்திட நாட்டு மக்களின் நலம் காண நல்லதோர் ஆட்சியை என்றும் வழங்கி வருகிறீர்கள். மங்களம் உண்டாகட்டும். எங்கே என் மருமகள் துருபதன் மகள் பாஞ்சால நாட்டு இளவரசி பாண்டவர்களின் திரௌபதியம்மை எங்கே?
2: மாமனே, இங்கே உள்ளேன். பாண்டவர்களின் துணைவியாகிய என்னையும் ஆசீர்வதியுங்கள் மன்னரே.
0: நாடே இல்லாத நான் எப்படி மன்னராக இயலும்? மருமகளின் போற்றுதலை கவனித்தீர்களா?
2: நாடு தேவையில்லை தங்களுக்கு. தாங்கள்தான் மக்களின், குறிப்பாக பாண்டவர்களின் உள்ளமாகிய நாட்டில் உறைந்து மன்னராக, ஏன் மாமன்னராக அல்லவா இருக்கிறீர்கள்?
0: அடே அப்பா, என் மருமகளின் மாண்புமிகு கருத்து போற்றுதற்குரியது. வாருங்கள்.
3: தந்தையே, தங்கள் வருகையில் மகிழ்ச்சியும் சற்றே கலக்கமும் காணப்படுகிறதே, ஏன், என்ன காரணம்?
1: நானும் கவனித்தேன். அர்ஜுனன் கூறிவிட்டான், தந்தையின் வருகை விதி வழி வந்தது. இதை வகுத்திட்டவர்கள் யாராக இருக்கும் சிறிய தந்தையே?
0: என்ன நுண்ணறிவு மிக்க புதல்வர்கள்! உண்மை சகுனி சொற்கேட்டு தன்மை இழந்த அச்சுயோதன மூடன் உங்களை விருந்திற்கு மட்டும் அழைக்கவில்லை, வெய்ய புன்சூதுக்கு அளித்திடவும் அழைக்கிறான். ஏனோ என் மனம் பதறுகிறது, வன்மம் என்றே தோன்றுகிறது தர்மா.
1: ஆம் தந்தையே, அவர்களின் பொங்கும் பொறாமைதான் சிறு வயது முதல் நாங்கள் கண்டு அனுபவித்தவர்கள்தானே. அவர்கள் நமக்கு நன்றி நினைப்பவர்கள் அல்லர். ஆமாம், இப்போது என்ன செய்யலாம்?
0: மன்னன் திருதிராட்டினன் எத்தனை முறை சொல்லியும் இளவரசன் துரியோதனன் கேட்கவில்லை. மது உண்டவன் போல் ஒரு வார்த்தையையே பற்றி பிதற்றுகிறான்.
3: தருமன் அண்ணா, தந்தையும் வரப்பணித்தார், சிறிய தந்தையோ தூது சுமந்து வந்துள்ளார். மூத்தோரை மதித்தல் என்பது நமது கடமை. தம்பியரின் கருத்தினை அறிந்து நடவடிக்கை எடுப்போம். சகாதேவா, நீ என்ன சொல்கிறாய்?
4: இது விதிப்படி நடக்கும் செயல். நாம் சென்று வருவோம். வாழி, நின் சொல் தந்தையே, நின் வழி செல்வோம்.
0: மகளே, திரௌபதியே, நீயும் வர வேண்டும். உங்கள் அனைவரையும் வரவேற்க காத்திருக்கிறோம்.
5: ஆசீர்வதியுங்கள், விரைவில் பயணத்தை மேற்கொள்வோம்.
0: நல்லது, நலம் உண்டாகட்டும். கவனமாக இருங்கள், மிக கவனமாக இருங்கள்.
1: தம்பியரே, நாம் சிறிய தந்தையார் அவர்களிடம் அஸ்தினாபுரம் வருகிறோம் என்று கூறிவிட்டோம். ஆனால் ஏனோ மிகவும் நெருடலாக, ஏன் கலக்கமாகவும் உள்ளதே. ஆமாம், திரௌபதி எங்கே? அவரின் யோசனை என்ன?
3: இதோ இதோ வந்து விட்டார். ஆமாம் பாஞ்சாலி, நாம் அஸ்தினாபுரம் செல்ல ஒப்புக்கொண்டு விட்டோம். உமது கருத்து என்ன?
2: நான் என்ன கூற, நீங்கள் செல்லலாம் என்று வாக்கு கொடுத்த பின்பு எப்படி மறுயோசனை கூறுவது? நடப்பது நடக்கட்டும், செல்வோம். அவர்களின் அழைப்பில் கட்டாயம் ஏதோ சதி உள்ளது என்பதில் நம் அனைவருக்கும் உடன்பாடே. மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அது என்ன, எப்படி அதை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதுதான் புரியவில்லை.
3: உண்மைதான் பாஞ்சாலி,

ஆஹா ஆஹா, என் தமையன் மக்கள் பாண்டவர் எங்கனமெல்லாம் இந்த நாட்டை வளப்படுத்தி இருக்கின்றனர். கண் நிறைந்த காட்சி. எங்கு நோக்கினும் பசுமை பசுமை. நீல முடிதரித்த மலைகள், நீர் அமுதமென பாய்கிறது. பயன் தரும் மரங்கள், ஆஹா எப்படியெல்லாம் இருக்கின்றது. சோலையும் நன் செய்யும் புன் செய்யும் அன்னங்களும் கிளிகளும் மழலையும் இணைந்து விளையாடும் காடுகள், ஆஹா. அவர்கள் என்ன அறம்பயர் போல் இருக்கின்றனரே. வீரமும் மெய்ஞானமும் தவமும் கல்வியும் வேள்வியும் நிறைந்த இந்த நாடு.

0: வீமனண்ணா, உங்களது எண்ணம்?
1: அர்ஜுனா, என் திகைப்பு நீங்கவில்லை. நான் சொல்லும் வார்த்தைகள் கடுமையாக இருக்கலாம், ஆனால் ஏனோ அவர்களது அழைப்பில் உள்ள சதியை நுட்பமாக புரிந்து பாஞ்சாலி கூறிவிட்டான். அச்சதியின் விளைவு அவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா? மாமனும் மருமகனும் நம்மை அழித்திட வேண்டும் என்ற ஒரே இலக்குடன் இயங்குவதுதான். இதில் பெரிய தந்தையோ சிறிய தந்தையோ ஒன்றும் செய்ய இயலாது. பெரிய தந்தை காந்தாரியின் உடன்பிறப்பையும் சரி, தனது மகனையும் சரி விட்டு கொடுக்க மாட்டார். ஏன், வரும் பாண்டவர்கள் விருந்துண்டு கேளிக்கைக்காக சூது விளையாடினால் என்ன என்றுதான் கேட்பார். அவர்களின் உட்கிடக்கையை உணர்தல் என்பது கடினம். இருக்கட்டும், என்றுமே காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுதானே. நாம் ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் தர்மன் அண்ணா கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். என்ன நகுலா?
2: அண்ணா, தங்களின் வாக்கு தந்தை பாண்டுவின் வாக்கு போலவே இருந்தது. இருக்கட்டும், விதியின் போக்கு காலத்தின் கணிப்பு என்று ஏதோ ஒன்று. தர்மன் அண்ணா கூறியதைப் போன்று தோன்றி அழிவது வாழ்க்கைதான். இங்கு துன்பத்தோடு இன்பம் வெறுமையா, இவற்றில் எது வருமாயினும் நாம் ஏற்போம். தர்மன் அண்ணா சொல் கேட்போம், வாழி நின் சொல் நின் வழி நடப்போம்.
0: ஆமண்ணா, நாம் அடுத்த நிகழ்விற்கு தயாராகுவோம்.
3: நரிவகுத்த வளையிலே தெரிந்து சிங்கம் நழுவி விழும், சிற்றெரும்பால் யானை சாகும். வரிவகுத்த உடற்பொழியை புழுவும் கொல்லும், வருங்கால முனர்வோரும் மயங்கி நிற்பார். கிரிவகுத்த ஓடையிலே மிதந்து செல்லும், கீழ் மேலா மேல் கீழாம் கிழக்கு மேற்காம் புரிவகுத்த முன்னூளார் புலையர் தம்மை போற்றுவர். விதிவகுத்த போழ்தினன் அன்றே.
4: தர்மன் அண்ணா, ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் உள்ளீர்களே.
5: சிறிய தந்தை நம்மை அஸ்தினாபுரத்திற்கு அழைத்துள்ளார். 2 நாட்கள் கடந்துவிட்டன. அதைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் சகாதேவா. எப்போது பயணத்தை தொடங்க வேண்டும்? கொஞ்சம் சகுனம் பார்த்து கூறு.
4: அர்ஜுனன் அண்ணா, நீ ஏதோ சொல்ல வருவது போல் தோன்றுகிறது.
0: சகாதேவா, விதி வலியது, சகுனம் பார்ப்பது இருக்கட்டும். சகுனியின் சூதினை எங்கேனும் எதிர்க்கப் போகிறோம். இருப்பினும் தர்மத்தின் வாழ்வில் சூது வந்தாலும் தர்மம் வெல்லும்.
4: அண்ணா, நாளை கிளம்பலாம். நானும் நகுலனும் பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம். அவர்களுக்கு பரிசு பொருட்கள், நம்மோடு என்றும் இசையோடு பயணிக்கும் பாணர்கள், உடல்நலத்தோடு உள்ளத்திற்கேற்ற உணவு தரும் நமதருமை அட்டில் கலைஞர்கள் என்று தயார் செய்து விடுகிறோம்.
5: அப்படியே ஆகட்டும்.
0: அண்ணா, நீங்கள் பயணத்தை தொடருங்கள். நானும் பாஞ்சாலியும் அந்த பசும்புல் மேட்டில் அமர்ந்து மறையும் கதிரவனை கண்டு வணங்கி வருகிறோம்.
5: அப்படியே விரைந்து வாருங்கள், நாங்கள் மெதுவாக பயணத்தை தொடர்கிறோம்.

0: பாஞ்சாலி, பார்க்கும் இடமெல்லாம் இந்திரப்பிரஸ்தம் பசுமை பசுமை என்று பரவசப்படுத்துகிறது. காரணம், செல்வ மகள் நீ இங்கு வந்த வருவுதான். வானத்தின் புதுமை கணந்தோறும் கணந்தோறும் மாறுகிறது. அந்த கணநேர சுழற்சி வண்ணங்களின் கோலங்கள் அமைதியாக பரவிட வேண்டும். இது காளிசக்தி அவள் கோலம்தான், இல்லையா திரௌபதி?
1: ஆமரசே, அங்கே பாருங்கள், நீல பொய்கையில் தவழ்ந்து மிதந்திடும் தங்கத் தோணிகள், சுடரொளி பொற்கரையிட்ட கருஞ்சிகரங்கள், ஒளித்திரள், ஆஹா ஒளித்திரள், எங்கெங்கு நோக்கினும் நோக்க நோக்க களியாட்டம்தான்.
0: அருமை.

0: வாருங்கள் எனது அருமை மக்களே, மருமகளும் வர வேண்டும். உங்களுக்கு எங்களது ஆசிகள்.
1: வணங்குகிறோம் தந்தையே, அன்னையை வணங்குகிறோம், எங்களை ஆசீர்வதியுங்கள்.
2: திரௌபதி எனும் அடியேனுக்கும் தாங்கள் ஆசி வழங்க வேண்டும்.
3: எல்லோரும் வந்து விட்டீர்களா? முதலில் அனைவருக்கும் எங்களது அன்பும் ஆசியும். ஆமாம், மண்டபம் பார்த்தீர்களா? எங்கனம் உள்ளது? உங்களது பெரிய தந்தை தம்பி பாண்டுவின் மக்களை வரவேற்க மிகுந்த விருப்போடு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். துரியோதனனும் வெகுவாக காத்திருக்கிறான். பணியாட்கள் எங்கே? பணியாட்கள், நீங்கள் அனைவரையும் உணவருந்த அழைத்து வாருங்கள். ஆமாம், மைத்துனர் விதுரன் எங்கே?
4: இதோ வந்துவிட்டேன். அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். வாளி வாளி, பாண்டுவின் மக்களே, வாழ்க பல்லாண்டு! பாஞ்சால நாட்டு மங்கை வாழ்க வாழ்க! துரியோதனா, நீயே இவர்களை உணவு கூடத்திற்கு அழைத்துச் செல்.
5: அப்படியாகட்டும். உங்கள் அனைவரையும் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதிலும் பாஞ்சாலி அம்மையை கண்டதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. வாருங்கள், நாம் இவ்வழியே சென்று உணவு கூடத்தை அடைந்து விடலாம். மாமா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்?
6: முதலில் உணவு விருந்து, பின்பு ஓய்வு, பின்பு...
7: மாமா, மாமன் மருமகனின் திட்டமிட்ட ஏற்பாடுகள் என்னவோ?
6: அர்ஜுனா, அதெல்லாம் ஒன்றுமில்லை. மாலையில் சபையில் சந்திப்போம். இப்பொழுது உணவருந்து செல்வோம்.
7: தம்பி சகாதேவா, தருமன் அண்ணாவிடம் நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும். சகுனியின் பேச்சில் ஏதோ குதர்க்கம் தெரிகிறது இல்லையா?
5: சபைக்கு பாண்டவர்களை அழைத்து வர பணியாட்களை அனுப்பிவிட்டேன். மாமா, வாருங்கள், நாமும் முன்பே சென்று வரவேற்க வேண்டும் அல்லவா?
6: கட்டாயம், கட்டாயம், இதோ வந்துவிட்டேன். அதற்குத்தானே காத்திருக்கிறேன்.

0: வாருங்கள் வாருங்கள். தங்கள் வரவால் இந்த அஸ்தினாபுரம் மேலும் அழகு பெற்று வளமாகிவிட்டது. வாருங்கள்.
1: அப்படியெல்லாம் இல்லை. அவையினர் அனைவரையும், மன்னரையும், சிறிய தந்தையையும், பிதாமகரையும் வணங்குகிறோம்.
2: மங்களம் உண்டாகட்டும்.
3: மன்னா, தங்கள் தமையன் பாண்டுவின் மக்களின் வீரமும் தீரமும் உலகறிந்த உண்மை. இன்று நமது அரண்மனையில் பாண்டு மக்களின் பொழுது நல்ல பொழுதாக போக்குவதற்கு சூது விளையாடலாம் அல்லவா?
1: இந்த இழி தொழிலாம் சூதினை விளையாடுதலுக்கு இப்பொழுது என்ன தேவை? இதனால் என்ன பெருமை? சிறுமைதான் விளையும். துரியோதனின் கருத்து என்னவோ?
0: அடடா, இதில் என்ன சிறுமை பெருமை? சூதும் நமது மக்களிடம் இன்றும் காணப்படும் கலைதானே. தாங்களும் இந்த விளையாட்டில் சிறந்த திறன் மிகுந்தோர்தானே. அதிலும் என் மாமனுடன் இதனை விளையாடுவதற்கு தகுதியானவர் தாங்கள் தானே.
1: பாரத நாட்டில் பீடை செய்யும் களியை ஏன் அழைக்க வேண்டும்? பணிவோடு வேண்டுகிறேன் இப்பொழுது.

0: இன்று தேவையில்லை. தந்தையும் தாயும் அழைத்தனர். சிறிய தந்தை விதுரன் வரவேண்டும் என்றார். வருகை தந்தோம், மண்டபம் கண்டோம், மகிழ்ந்தோம், விருந்தும் உண்டோம். நாங்கள் அடுத்து பயணப்பட வேண்டும். இதுதானே சாத்திர முறைமை?
1: சாத்திரம் பேசுகின்றாய்? பாண்டவன் மைந்தரே, தேர்ந்தவன் வென்றிடுவான், தொழில் தேர்ச்சி இல்லாதவன் தோற்றிடுவான். மனத்துணிவு இல்லையெனில் இதை மறுக்க வேண்டியதுதானே? வல்லவனின் வெற்றியும் வன்மை இல்லாதவன் தோல்வியும் உலகியல் நிதர்சனம் தானே. நாங்கள் உனது வீரத்தின் கம்பீரத்தை சூது விளையாட்டிலும் காண நினைத்தோம். ஆனால் தங்களது தயக்கம்?
0: தயக்கம் இல்லை. தம்பியருக்கு இதில் என்றுமே விருப்பம் இருந்தது இல்லை. எனவேதான்
2: விடுங்கள் அண்ணா, பொழுதுபோக்கிற்குத்தானே. பரவாயில்லை, நாம் வென்று காட்டுவோம்.
3: அண்ணா, வில்லறமும் சொல்லறமும் நமது சொத்து, பாதகமில்லை. ஒரு கை பார்த்து விடுவோம். நாளை சூதினை தொடங்குவோம்.

0: மன்னரை வணங்குகிறோம்.
1: வாருங்கள் என் தம்பி பாண்டுவின் மக்களே, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். துரியோதனா, உனக்கும் நலம் உண்டாகட்டும், நன்மை நிலவட்டும்.
0: இப்பொழுது தாயை முருட்டலாமா?
2: நாங்கள் தயார்.
0: ஆமாம், பந்தயங்கள் என்ன துரியோதனா?
2: அவை மாமன் சொல்லுவார், அவர்தான் சூதாடுவார்.
0: துரியோதனா, நீதானே அழைப்பு விடுத்தாய், இப்பொழுது சூதாட மாமனா?
2: ஏன், மருமகனுக்காக மாமன் களம் இறங்குவதில் என்ன பிரச்சனை?
0: அப்படியா, சரி, பணயம் யார் வைப்பர்?
2: நான் வைக்கிறேன். ஒரு மடங்கு நிதி வைத்தால் 9 மடங்கு நிதி தருகிறேன்.
0: மாமன் விளையாட, மருமகன் பணைய பொருள் வைத்திட என்று எல்லாமே புதிய மரபாக உள்ளதே, என்ன கர்ணா இது?
3: ஆமாம், பொழுது போவதற்கும் மகிழ்வாக உரையாடவும் சூது விளையாட்டினை எமது நண்பர் அஸ்தினாபுரத்து இளவல் துரியோதனன் ஏற்பாடு செய்துள்ளார். இதில் தங்களுக்கு ஏன் இத்தனை தயக்கம்?
4: அண்ணா, விளையாடுவது என்று களமிறங்கிவிட்டோம், அங்க நாட்டு அரசன் கர்ணனின் விளக்கம் எல்லாம் தேவையா?
0: இல்லை அர்ஜுனா, சிறிய தந்தை, பிதாமகர், மந்திரிமார் யாரும், ஏன் மன்னரும் எதுவும் சொல்லாடாமல் வாய்த்திரவாது உள்ளனர். எல்லாமே முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது போல் தோன்றுகிறது. தாயக்கட்டையுடன் மாமா சகுனியும் தயாராக இருக்கிறார்.
5: ஆமாம் ஆமாம், தாய முருட்டலாமா?
1: நாங்கள் தயார்.
5: எண்களின் என்ன ஓட்டத்தில் நாம் வெற்றியை கணிப்போம்.
0: அப்படியா? ஆமாம், எனக்கும் எண்களின் மேல் என்றுமே நம்பிக்கை உண்டு. பாண்டவர்களாகிய எங்கட்கு 5 என்ற எண்தான் வெற்றிக்கு உரியது. ஆகவே எண் 5.
5: நாங்கள் மாமன் மருமகன் என 2 தான், எங்களது வெற்றி எண் 2.
1: சூது விளையாடல் தொடங்கட்டும்.
0: பணைய பொருளாக ஒளி சிறந்த மாலை ஒன்றை வைக்கின்றேன். எண் 5.
5: எங்களுக்குரிய வெற்றி எண் 2. வெற்றி, வெற்றி! ஆஹா ஆஹா ஆஹா, தொடக்கமே வெற்றி மகள் நம்மிடம் உள்ளார். மருமகனே, முன்னோரின் ஆசியால் நாம் மீண்டும் பந்தயத்தை தொடர்வோம். தருமா, என்ன யோசிக்கிறாய்?
0: அப்படியே ஆகட்டும், ஆனால் இந்த முறை நான் தான் தாயமுருட்டுவேன். எங்களுக்கு எப்போதும் என் 5 தான், அதுவே இம்முறையும்.
5: ஆமாம், எங்களுக்கு மீண்டும் என் 2.

0: ஆமாம், பணயம் என்னவோ?
1: பொன் 1000.
0: மீண்டும் நமக்கே வெற்றி, மீண்டும் நமக்கே வெற்றி, வெற்றி வெற்றி. தர்மா, அடுத்த பணயம்?
1: எனது படையும் படை வீரர்களும்.
0: என்ன சொல்ல, நமக்கு மீண்டும் வெற்றி, வெற்றி வெற்றி. நமக்கு தான் வெற்றி,
2: வென்று விட்டோம்,
0: வெற்றி வெற்றி. தர்மா தர்மா, என்ன யோசிக்கிறாய்? இந்த முறை பணயம் என்னவோ?
1: இந்த முறை என்னையே நான் பணயம் வைக்கின்றேன்.
0: இதிலும் நமக்கு வெற்றி. துரியோதனா, பார்த்தாயா?
2: ஆமா, சூதில் வென்று விட்டோம். பாண்டவர்கள் பொன், பொருள், நாடு, படை, படை வீரர்கள், தம்பியர் என்பதோடு மட்டுமல்லாமல் தன்னையும் வைத்து இழந்து விட்டு நிற்கதியாய் நிற்கிறான், நிற்கதியாய் நிற்கிறான் அந்த தருமன். ஆஹா ஆஹா, அருமை மாமா, அருமை அருமை. ஆஹா மாமா, நீ ஒரு ஜித்தன்.
0: தர்மா தர்மா, நீ வென்றுடுவாய். ஏன் தயங்குகிறாய்? வைத்து விளையாடுவதற்கு இன்னும் உன்னிடம் ஒரு மாபெரும் செல்வம் ஒன்று இருக்கிறதே, மறந்து விட்டாயா? என்ன யோசிக்கிறாய் தர்மா, என்ன யோசிக்கிறாய்? பிதுரன் மாமனும் பிதாமகரும் ஏதோ கூற வருவது போல் தெரிகிறதே.
3: மன்னா, என்ன நடக்கிறது இங்கே? ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? நடப்பது உங்கள் காதில் விழுகிறது தானே, இல்லை கேட்கவில்லையா? பாண்டவர்கள் நாடும் செல்வ வளமும் ஏன் தங்களையே இழந்து நிற்பதற்காகவா நாம் இங்கே மண்டபம் காணவும் இந்த விருந்திற்கும் அழைத்தோம்? இதில் நானும் ஒரு பகடையாக இருந்தமைக்காக வெட்கப்படுகிறேன்.
4: ஏன் பதறுகிறாய் விதுரா? துரியோதனன் சூதில் விருப்புடையவன். பந்தயம் என்பது விளையாட்டில் உள்ள போக்கு.
2: மன்னிக்கவும், விளையாடி வென்றதை நான் என்றும் எப்பொழுதும் யாருக்காகவும் இழக்க தயாராக இல்லை.
4: என்ன என்ன என்ன சொல்ல வருகிறாய் துரியோதனா?
2: ஆம் மன்னரே, இன்னும் வாய்ப்பு உள்ளதே. பணய பொருள் வைத்து அவர்கள் இழந்ததை எல்லாம் ஒரு சேர மீட்டுக் கொள்ளலாம். தடை ஏதும் இல்லையே.
3: பிதாமகரே, தங்களின் மௌனமும் என்னை ஏன் அனைவரையுமே ஆச்சரியப்படுத்துவதோடு வேதனையையும் வழங்குகிறது.
5: விதியின் வழியே வள்ளாட்டம் தொடங்கிவிட்டது. இனி என்ன, பாரத போர் மகாபாரத போருக்கு கட்டியம் ஊதியாயிற்று.
0: ஆமாம் ஆமாம் தர்மா, அழித்தது எல்லாம் பின்னும் நின்னிடத்து மீளும். ஓய்வு அடைந்திடாதே தர்மா, ஊக்கம் எய்து.
6: உரம் பெற்றிட உள்ளம் நலிந்து விட்டது. சிறியர் செய்கை செய்து நாட்டு மக்களையும் எனதருமை தம்பியரையும் இழந்து விட்டேன். இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை.
0: என்ன, எவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டியை அதிர்ஷ்ட லட்சுமியை உடன் வைத்துக் கொண்டு செல்வமில்லை என்கிறாயே தர்மா?
4: என்ன, யாரை கூறுகிறாய்? பாஞ்சால நாட்டு இளவரசி அவள், பாண்டுவின் மருமகள், இந்திரப்பிரஸ்தத்து ஒளி, திட்ட தூய்மன் சகோதரி.
0: அதைத்தான் அதைத்தான் நானும் சொல்கிறேன் தர்மா. அவள் உங்கள் அனைவரையும் அனைத்து இழந்த செல்வத்தையும் மீட்டு வருவாள். பந்தயத்தில் பதட்டம் ஏன்? வலிமையானவன் திறன்மிக்கவன் வெல்வான். எத்தகு போரையும் வென்றிடும் பாண்டுவின் மக்களுக்கு இந்த போர் என்ன செய்யும்? தயங்காதே தயங்காதே தர்மா, தயங்காதே. நான் சொல்வது சரிதானே கர்ணா?
4: வேலும் வில்லும்.

0: வாளும் கொண்டு போரிடும் வீரர்கள் இப்போரிலும் விளையாடி வெல்ல வேண்டியதுதானே?
1: ஆம், விளையாட்டின் இறுதியில் உள்ளோம். போரின் முடிவு உங்களின் பந்தய பொருளின் பதிலில்தான் உள்ளது.
2: தருமன் சிறியர் செய்கை செய்துவிட்டான் என்று மாநிலத்தார் காலத்திற்கும் இழிவாக பேசும் நிலை வந்துவிட்டதே, என்ன செய்ய? பாஞ்சாலியிடம் கேட்காமல் அவளை எப்படி பந்தய நிகழ்வில் ஈடுபடுத்துவது?
3: அண்ணா, நடப்பது நடக்கட்டும், இதுவும் கடந்து போகும், காலம் பதில் சொல்லும் அண்ணா.
4: அடடடா, இதுவல்லவோ பாண்டுவின் மைந்தர்களின் ஒற்றுமை.
5: மன்னா, என் தமையனே, எதற்கும் ஓர் எல்லை உண்டு. ஏன் இப்படி மௌனம் சாதிக்கிறீர்கள்? சூதினை நிறுத்த சொல்லுங்கள், நிறுத்த சொல்லுங்கள்.
6: விதுரா, என் நிலைமையினை உனக்கு சொல்லியா தெரிய வேண்டும்? விதி தம்பி, விதி.
2: சரி சரி, அனைவரும் அமைதியாக இருங்கள். இந்த முறை நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் திரௌபதியை பணயம் வைக்கின்றேன்.

0: எங்களுக்கு இனி எங்கே வாழ்வு?
1: அப்புறம் என்ன தர்மா, நீங்கள் அனைவரும் எங்களது அடிமைகள். வாருங்கள், அடிமை சாசனத்தின் செல்வத்தை அபகரிப்போம், அனுபவிப்போம். முதலில் பாஞ்சாலியை சபைக்கு வர சொல்வோம்.
2: அதுவும் சரிதான், அப்படியாகட்டும். மன்னரின் மௌனம் சம்மதத்தின் அடையாளம். மருமகனே, நீ தொடர்வாய்.
3: என்ன சொல்ல, ஆனால் ஒன்று, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும். மகாபாரத போர் வந்துவிட்டது என்ன பிதாமகரே?
4: உண்மை உண்மை, கலகம் பிறந்தாயிற்று, நியாயம் நின்று நிதானித்துத்தான் வரும்.
1: நம் தேர்ப்பாகனை அனுப்பி பாஞ்சாலியை அழைத்து வர சொல்வோம். என்ன கர்ணா, சரிதானே?
5: காவலன் சென்று அழைத்தால் அம்மணி அவ்வளவு விரைந்து வந்து விடுவாரா? வேண்டாம், தம்பி துச்சாதனன் செல்லட்டும்.
1: அருமையான யோசனை. உன்னை நண்பராக பெற்றதற்கு பெருமை கொள்கிறேன் நண்பா, பெருமை கொள்கிறேன்.
6: அண்ணா ஆணையிடுங்கள், அழைத்தென்ன தூக்கி கொண்டே வருகிறேன்.
1: துச்சாதனா, பாஞ்சாலி சபைக்கு வர வேண்டும். அடிமை பொருளாக பாஞ்சாலி உள்ளார் என்ற தகவலை தெரிவித்து விடு. உண்மை அதுதானே?
7: வல்ல சகுனிக்கு மான் விழுந்த நாயகர் தாம் என்னை முன்னே கூறி இழந்தாரா? தம்மையே முன்னம் இழந்து முடித்து என்னை தோற்றாரா? நாயகர் தாம் தம்மை தோற்றப்பின் என்னை நல்கு உரிமை அவருக்கு இல்லை. புவி தாங்கும் துருபதன் கண்ணினான் நிலை சாய புழைத்தொண்டு சார்ந்திட்டால் பின்பு தாரம் உடைமை அவருக்கு உண்டோ?
6: எமது தமையனின் அடிமை பொருள் நீ. தமையனின் ஆணைப்படி சபைக்கு வர வேண்டும். வா
7: தம்பி. மாதர் சபைக்கு வரும் வழக்கம் இல்லை, நானே ஒற்றை ஆடையுடன் இருக்கிறேன். இந்த பகுதியை தாண்டி அந்த புறத்தில்

0: செல்லவில்லை. தம்பி, என் நிலையை தமையனிடம் கூறு.
1: என்ன கதை பேசுகிறாய்? வா வருகிறாயா? இழுத்து
0: சொல்லு. விடு, இது தகாது. தம்பி, இது தகாது. என்னை தீண்டுவதோ கூந்தலை பட்டுவதோ பண்பான செயலா?
1: எனக்கு எதுவும் தெரியாது.
0: கூந்தலை விடு, விடு.
1: என் தமையனின் விருப்பு உன்னை மன்றுக்கு கொண்டு வர வேண்டும். அவனாமை அதை நிறைவேற்றுகிறேன். வா, வா. எடுத்து சொல்கிறேன். வா.
0: விடு, விடு தம்பி.

0: பாஞ்சால நாட்டு மன்னன் மகள், பாண்டுவின் மருமகள். அஸ்தினாபுரத்து சபையில் ஒற்றை ஆடையுடன் நிற்றல் தகுமோ? நிறுத்தடா என்று சொல்ல எமது பாட்டனும் இல்லை, மன்னனும் இல்லை, ஏன் மந்திரிமார்களும் மக்களும் இல்லையே?
1: அம்மா, சூதில் உமது கணவர் விளையாடி தோற்று அனைத்தையும் இழந்து நிற்கிறார். சூதாடி வென்றவன் உரிமை கேட்கிறான், என்ன சொல்ல?
0: பிதாமகரின் பிதற்றல் வார்த்தைகளில் நிரம்பியுள்ள கௌரவர் பாசம் பாண்டவர்கள் மேல் இல்லையே, சொல்லுங்கள் அங்கதேசத்து அரசே.
1: நீ வாதாடி வென்றுவிட இன்னொரு முறை சபையை கூட்ட வேண்டும். நீ சூதில் பெற்ற பணைய பொருள், இதன் விளைவு நீங்கள் அடிமையாகிவிட்டீர்கள். அடிமை மேலாடை அணிதல் மரபல்லவே?
2: கர்ணனே சொல்லிவிட்டார், இனி அடிமைக்கெதற்கு மேலாடை?
0: அப்படியா, அடிமையானவர்களின் வீரத்தையும் தீரத்தையும் விரைவில் காண்பீர்கள். ஆபத்தை உணராதவர்களாகிவிட்டனர் எனது புருஷர்.
2: அப்படியெல்லாம் யாரும் வரமாட்டார்கள்.
0: உதவிடும் எனது ஹரி உள்ளார்.
2: ஹரியும் வரமாட்டார், யாரும் வரமாட்டார்கள்.
0: இந்த மன்றத்தில் என்னை யாரும் இல்லை.
2: உனக்கு எதற்கு மேலாடை?
0: நிறைந்திருக்கும் பரம்பொருளே,
2: மேலாடை வேண்டாம்.
0: காக்க இங்கு
2: வேண்டாம்
0: கண்ணா, என்னை காக்க.
2: கண்ணன் ஒருவது வரமாட்டான்.
0: கண்ணா
2: வரமாட்டான்.
0: கோவிந்தா உலகையே

0: குதிரா கீழுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இது என்ன மாயம்? என் கை சோர்வடைகிறது, நான் களைக்கிறேனே வருகிறது. இது என்ன புதிர்? என்ன செய்வது? வந்து கொண்டே இருக்கிறது ஆடை, ஒன்று புரியவில்லையே. என்ன புதிர்?
1: கண்ணா, கண்ணா, கண்ணா, கண்ணா, என் குல தெய்வமே,

நேயர்கள் இதுவரை கேட்டது பாரதியின் பாஞ்சாலி நாடகம். எழுதியவர் முனைவர் எஸ் முத்துலக்ஷ்மி. நாடகத்தில் பங்கு பெற்றோர் மன்னன் திருதராஷ்டிரனாக ஜான் பிரிட்டோ தம்புராஜ், மன்னனின் மகன் துரியோதனாக ஹரிஷ் பாபு, சகுனியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், துச்சாதனாக எம் ராஜசேகர், மன்னனின் தம்பி விதுரனாக கே ஞானவடிவேல், பாஞ்சாலியாக பி அபிராமி, தர்மனாக எஸ் கார்த்திகை தீபன், அர்ஜுனனாக எல்என்ஜி ரவிசங்கர், பீமனாக முத்துக்கருப்பன், நகுலனாக

0: பிரகாஷ் ராஜ், சகாதேவனாக மீனாட்சி சுந்தரம், கர்ணனாகவும் பீஷ்மராகவும் சுரேந்திரகுமார் மற்றும் காந்தாரியாக எஸ் ஆர் கலா ஆகியோர். ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்பிரியா. நாடக வடிவம் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 2 குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
3: ஆமா அண்ணே.
4: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
3: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
5: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 5:06.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது
7: கனிந்த வாழ்வு.
1: மூத்த குடிமக்களுக்கான இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்டம் பனையபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மூத்த எழுத்தாளர் அதியமான் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
8: ஐயா வணக்கங்க.
9: வணக்கம் ஐயா.
8: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
9: என்னுடைய பேர் பனையபுரம் அதியமான். என்னுடைய சொந்த ஊர் விழுப்புரம் மாவட்டம் பனையபுரம் என்ற ஒரு கிராமம். அது வந்து புறவார் பனங்காட்டூர் என்ற தேவார பாடல் பெற்ற தலம். அந்த ஊருக்கு தனிச்சிறப்பு.
8: படித்ததுலாம் எங்க?
9: படித்தது வந்து பனையபுரத்திலேயே வந்து 8ஆம் வகுப்பு வரையிலையும் படித்தேங்க. 9ஆம் வகுப்புலேருந்து விக்கிரவாண்டி மேல்நிலைப்பள்ளி இருந்துச்சு. ஓல்டு எஸ்எஸ்எல்சியில் 11ஆம் வகுப்பு வரையிலும் அங்கே படித்தேன், விக்கிரவாண்டியில்.
8: அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க?
9: தென்னார்காடு புலவர் ராம பழனிசாமின்னு பேர். அவர் நிலக்கிழார். நிறைய பள்ளிக்கூடத்துக்கு நிலம் கொடுத்தது, நிறைய விஷயங்கள் வசதி வாய்ப்புகளை கொண்டு வந்தது எங்கள் கிராமத்துக்கு. ஊர் தலைவராகவும் இருந்தார், எங்கள் தாத்தாவும் தலைவராக இருந்தார். அதனால் நிறைய ஊருக்கான பல்வேறு வசதிகளெல்லாம் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க.
8: அம்மாவை பற்றி சொல்லுங்களா?
9: என்னுடைய தாயார் சொந்த ஊர் புதுச்சேரி, சாரம் தான், ருக்மணி அம்மாள்னு பேர் அவங்க. எங்கள் அம்மாவுடைய தனிச்சிறப்பு என்னென்னா, யார் வீட்டுக்கு வந்தாலும் எந்த நேரம் வந்தாலும் சாப்பாட்டுக்கு குறையில்லாமல் செய்வாங்க. எங்கள் பாட்டி அது மாதிரி தான். அந்த பொண்ணியெல்லாம் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு எங்களை வழி நடத்துதுன்னு நினைக்கிறேன் நான்.

0: உங்கள் கூட பிறந்தவங்க
1: மொத்தம் நாங்கள் அஞ்சு பேருங்க. பெரியவர் வந்து கபிலன், அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரலாக தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருந்தாங்க. அப்புறம் அடுத்தவர் வந்து புகழேந்தினா ஒரு ஊரில் விவசாயம் பார்த்துக்கிட்டு ஊர் தலைவராகவும் இருந்தாங்க. அதுக்கடுத்தவர் இதழியல் துறையில் ஒரு பிஆர்ஓவாக இருந்தாங்க. அடுத்து என்னுடைய சகோதரி ஒருத்தங்க, அவங்க இப்போ காலமாயிட்டாங்க. இப்போ அடுத்து நான் அதியமான். பெயர்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் பேராக இருக்கும். கபிலன், புகழேந்தி, பாரி, ஔவையார், அதியமான். தந்தையாருக்கு ரொம்ப தமிழ் மேலே ஈடுபாடுங்க. அது மட்டும் இல்லை, தந்தையார் வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவங்களுடைய நெருங்கிய நண்பர். வாரந்தோறும் அவங்க புதுச்சேரிக்கு வந்து சந்திச்சுட்டு போவாங்க. எனக்கு வாய்த்த ஆசிரியர்களும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல கல்வியும் போதிச்சுட்டு இருந்தாங்க. அதில் மறக்க முடியாத ஒருத்தர் வந்து செங்காட்டு வாத்தியார்னு சொல்லுவாங்க. அவர் ரொம்ப நகைச்சுவையாக இது பண்ணுவார். அதேமாதிரி தலைமை ஆசிரியராக இருந்தவர் சண்முகம்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் இருந்தார். பசங்களை அடிக்க மாட்டார், காதை பிடிச்சி கிள்ளிடுவார். ஏதாவது தப்பு செஞ்சால் பிடிச்சி வலிக்கிற அளவுக்கு காதை கிள்ளி, ஏன் செஞ்சேன் ஏன் செஞ்சேன்னு, சார் சார் விட்டுடுங்க சார், செய்ய மாட்டேன் சார்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த முறை நாங்கள் அதை தவிர்ப்போம்.
0: நீங்கள் எப்படி சேட்டை செய்கிற பையனா இல்லை நல்லா படிக்கிற பையனா அமைதியான பையனா?
1: கொஞ்சம் சேட்டை இருந்திருக்கு.
0: படிப்பை பொறுத்தளவுக்கு எப்படி, நல்லா படிக்கிற பையனா?
1: நல்லா படிப்பேன், நல்ல மார்க் எடுத்திருக்கேன். 11வது பொருளையும் நல்ல மார்க் எடுத்து நான் பியூசி வந்து இங்கே விழுப்புரத்தில் ஒரு வாரம் படித்தேன், விழுப்புரம் அரசு கல்லூரியில். அதுக்கப்புறம் இந்த சென்னை நகரத்தில் மேலே அந்த படங்கள்லாம் பார்த்து இவ்வளோ அழகாக இருக்குது, கட்டடங்கள்லாம் இருக்குது, இது நம்ம இங்கே போய் தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆவல் வந்துச்சு. அதனால்
0: பிறந்த வருடம்
1: 1958
0: பழமையான ஒரு சூழ்நிலை தான் அப்போ.
1: ஆமாம், அந்த ஏரி குளங்கள் வயல்கள் எல்லாத்துலேயும் அனுபவிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் யாரும் அந்த கூட பிறந்தவங்களும் அந்த மாதிரி இல்லை, எல்லாம் கான்வென்டில் பிடிச்சாங்க. நான் மட்டும் அந்த நல்ல சூழலை அனுபவித்தேன்.
0: சரி, இப்போ நீங்கள் ஓல்டு எஸ்எல்சி முடிச்சிங்க, அடுத்து வந்து அப்போ வந்து பியூசி போய் சேருவாங்க.
1: பியூசி, ஆமாம், சென்னையில் நியூ காலேஜ்ன்ற இடத்துல படித்தேன். படித்த உடனே தந்தையார் என்ன சொல்லிட்டார், நீ அங்கே படிக்கணும்னா இங்கிலீஷ் மீடியம் படித்தா தான் படிக்க முடியும் சொன்னார். சரிப்பான்னு சொல்லி சேர்ந்துட்டேன். இங்கிலீஷ் மீடியத்தில் என்னால் பாஸ் ஆக முடியல, ஃபெயில் ஆகிட்டேன் ஒரு சப்ஜெக்டில். அதுக்கப்புறம் திரும்ப படித்து தான் பாஸ் ஆனேன். ஆனால் தந்தையார் வந்து ஆங்கில மீடியம் படிக்கிறதுனா தான் சென்னையில் சேர்ப்பேன் சொல்லி சேர்த்தாரு. அதுக்கப்புறம் அதில் கடந்து வந்து அதுக்கப்புறம் பிஏ எம்ஏ வரலையும் படித்து.
0: வீட்டை விட்டுட்டு நம்ம வெளியில் போய் சென்னையில் படிக்க போகிறீங்க, அப்போ வந்து மனசு ஒரு மாதிரி இருக்குமே, பதட்டமாக இருக்கும். என்னடா அது, நம்ம கிராமத்துலேருந்து நம்ம அப்பா அம்மாலாம் விட்டுட்டு நம்ம இது மாதிரி சென்னைக்கு வந்திருக்கோமே, இங்கே ஒரே ஜன நெருக்கடியாக இருக்குது, இங்கே எப்படி நம்ம இருக்க போகிறோன்னு ஒரு பயம்லாம் இருந்துச்சா?
1: அப்போ வந்து நெருக்கடி இல்லாத ஒரு சூழல், நல்லா எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும், ரோடு இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். ரெண்டாவது எங்கள் அண்ணன் அங்கே வழக்கறிஞராக வேலை பார்த்தனால அவர் வீட்டிலேருந்து படித்தேன் நான். அப்போ எனக்கு அந்த சிரமம் தெரியல. ஆனால் ஹோம் சிக்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கிராம சூழல் என்ன வரல, இவ்வளோ வயசான பிறகு கூட எனக்கு அந்த நகர வாழ்க்கையோட ஒன்ற முடியல. எப்படின்னா ஒரு விஷயம் நடந்தால் கூட ஒதுங்கி தான் போவாங்க, உங்களுக்கோசம் அதுக்கு காப்பாற்றுற மாதிரியான சூழல் இல்லை. கிராமத்தில் அப்படி இருக்க மாட்டாங்க, டக்குன்னு உடனே
0: எல்லாரும் கூட்டிடுவாங்க,
1: ஊரே கூட்டிடுவாங்க. ஆனால் என்ன இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், கிராமங்களும் இப்போ நகரத்தை என்னுடைய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு.
0: சரி, இப்போ நீங்கள் சென்னையில் இருந்தீங்க, பிறகு பிஏ படிச்சிங்க, எல்லாம் வரலாறு தான்.
1: ஆமாம்,
0: அடுத்து எம்ஏ வரலாறு, அது எங்கே படிச்சிங்க?
1: அதுவும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில்.
0: அப்புறம் ஓரளவு உங்களுக்கு வயசும் அதிகமாயிருக்கும்.
1: ஆமாம்,
0: வேலை தேடணும், ஏதாவது ஒரு வேலைக்கு நம்ம போய் ஆகணும். என்ன நடந்தது உங்கள் வாழ்க்கையில்?
1: அப்போ கூட்டுறவு பயிற்சி வேலூரில் இருந்துச்சு. அது படித்த உடனே எனக்கு சென்னை மத்திய கூட்டுறவு வங்கியில் உதவியாளராக கிடச்சிதுங்க. அதே இதில் நல்ல சிறப்பாக பணியாற்றி இப்போ பணி ஓய்வு பெறும்போது பொது மேலாளராக ஓய்வு பெற்றேன்.
0: எவ்வளோ காலம் வேலை செஞ்சீங்க?
1: கிட்டத்தட்ட 39 ஆண்டுகள் வேலை பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி புதுச்சேரியிலே எனக்கு வேலை கிடச்சிது. சந்தர்ப்ப சூழ்நிலை சேர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இதில் சேர்ந்துட்டேன் நான். அதில் நல்லபடியாக நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கேன். அடித்தட்டு மக்களுக்கு கடன் கொடுக்கறது, இது மாதிரி நிறைய பல லட்சங்களை கொடுத்துருக்கேன். அந்த காலத்திலேயே கூட இருக்கிற ஸ்டாஃபுங்கெல்லாம் பயப்படுவாங்க, என்ன சார் இவ்வளோ கடனை வழங்குறீங்களே, இது எப்படி சார்? வங்கி வந்து டெபாசிட் வாங்குறது மட்டும் வேலை இல்லை, கடன்களையும் கொடுக்கணும், அதுதான் முக்கியம். அதனால் நம்ம வந்து செஞ்சு தான் ஆகணும், நீங்கள் தைரியமாக செய்யுங்க சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட்டினாங்க சார். அதாவது ஒரு விஷயம் நான் பேங்கராக சொல்கிறேன், சாதாரணமாக வர ஏழைகள் வந்து நம்பி கடனை கொடுக்கலாம். அவங்ககிட்ட நம்ம விளக்கம் கொடுத்துட்டு நம்ம எதுக்காக கொடுக்குறோம், என்ன எது, இதில் எதுவும் நாங்கள் அதான் எதிர்பார்க்கலன்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம கடனை கொடுத்தனா 100% திரும்பி வருது. அதே ஒரு சிலர் படாவிடமாக வருவாங்க, பந்தாவாக வருவாங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம பயந்து லோன் கொடுத்தோன்னா அதுக்கு ரெக்கவரி ஆகாது. என்னுடைய
0: அனுபவத்தில் சொல்கிறீங்க,
1: சொல்கிற உண்மை.
0: சரி, இப்போ வேலைக்கும் போயிட்டீங்க, இப்போ அப்பா அம்மா சும்மா இருக்க மாட்டாங்களே, கல்யாணம் பண்ணணும்பாங்க, என்ன நடந்தது?
1: தம்பி மகளை கட்டணும்னு எங்கள் அம்மாவுக்கு விருப்பம், சுசீலான்னு பேர். அவங்க தான் திரும்பணும்.
0: அவங்க என்ன படிச்சிருக்காங்க?
1: அவங்க வந்து ஒரு 8வது வகுப்புலேயும் படிச்சிருக்காங்க, இங்கே புதுச்சேரியிலே படிச்சிருக்காங்க. என்னுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையில் எங்கள் அம்மாவுக்கு தன்னுடைய தம்பி மகளை தான் கல்யாணம் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்க. அவங்க விருப்பப்படியே நான் அவங்கள திருமணம் புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய இத்தனை பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சி, இப்படி எல்லா விஷயங்களையும் நான் ஈடுபடுறதுக்கு, அலுவலகத்தில் வந்து நிம்மதியாக வேலை செய்கிறதுக்கு எனக்கு துணையாக இருந்தது என்னுடைய மனைவி. ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்பாங்கன்றதுக்கு 100% எனக்கு உறுதி செய்கிற மாதிரி என்னுடைய மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக நன்றி தெரிவிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன்.
0: இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு பிடித்த ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்கள், அதை நம்ம

0: கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
1: எனக்கு இந்த தமிழை பற்றியும் தமிழ் மேலே உள்ள ஒரு மரியாதையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடல் பாரதிதாசன் இயற்றிய பாடல், தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த பாடல் எனக்கு ரொம்ப
0: சுசிலாமா பாடினது, ரொம்ப அருமையான ஒரு பாடல்,
1: கேட்கறதுக்கே நமக்கு ஒரு மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கும்.
0: நிச்சயமா
1: அந்த பாடல் அவசியம்.
0: அந்த பாடலை இப்ப நேர்களோட சேர்ந்து நாமளும் கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களில் உங்களுடைய கல்யாணம் வரைக்கும் சொன்னீங்க. இப்போ நீங்கள் வேலையும் செஞ்சிட்ருக்கீங்க, அதுக்கு பிறகு என்ன நடந்தது?
1: வேலைக்கு சேர்கிறதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு ஒரு எழுத்து மேலே ஒரு ஈடுபாடு. காரணம், எங்கள் தந்தையார் வந்து புலவராக இருந்தார், எண்பாலாம் எழுதுவார். அந்த காலத்தில் ஆன்மீகத்திலையும் இறை பற்று ரொம்ப அதிகமாகி இறைவன் மேலாம் பாடல்கள்லாம் எழுத ஆரம்பித்தார். வேலைக்கு சேர்கிறதுக்கு முன்னாடி இருந்தே எழுத ஆரம்பித்தேன். இப்போ நான் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக நாளிதழ்கள், முன்னணி வார இதழ்கள், மாத இதழ்கள் எல்லாத்துலேயுமே எழுத ஆரம்பித்தேன். தொடர்கள்லாம் எழுத ஆரம்பித்தேன்.
0: நல்லபடியாக தொடர்கள்னால் இப்போ எந்த மாதிரி? இப்போ
1: தொடர்கள்னால் இப்போது உதாரணத்துக்கு வந்து சிவபெருமானுக்கு 63 நாயன்மார்கள் சொல்லுவாங்க, சிவ பெரிய புராணத்தை சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்கு ஒரு என்ன தோணுச்சுன்னா, முருகனுக்கு அந்த மாதிரி அடியார்கள் இருப்பாங்க, முருகப்பெருமானுக்கு நம்ம இதை எழுதணும்னு சொல்லிட்டு 3-4 ஆண்டுகள் ஆய்வு மாதிரி பண்ணி நிறைய நூலகங்கள், பழமையான நூலகம்லாம் சென்னையில் இருக்குது. ஓவியசா நூலகம், கன்னிமேரா நூலகம், ஓரியன்டல் இன்ஸ் லைப்ரரி, இது மாதிரி நிறைய நூலகங்கள் இருக்குது சென்னையில் இருக்குது. நிறைய பழமையான நூலகங்கள் இருக்குது.

0: அப்புறம் மற்ற ஊர்களில் திருத்தணியில் நூலகம் இருக்குது, மயிலத்தில் இருக்குது, மயிலம் பொம்மபுர ஆதீனத்தில் அவங்க நூலகம் இருக்குது. இப்படி பல நூலகங்கள்லாம் இது பண்ணி ஆய்வு பண்ணி ஆதாரங்களோடு எழுதினேன். தேனூர் வரகவி சொக்கலிங்கனான்றவர் வந்து செய்தொண்டர் புராணம்னு ஒன்று எழுதினார் செயல் நடையில், அதை அடிப்படையாக வச்சு நான் அதுக்கப்புறம் அதுக்கான தகவல்கள்லாம் திரட்டி, அது இல்லாமல் இன்றைய நடைமுறை காலத்துக்கேற்ற மாதிரியான இதை எழுதி செய்தொண்டர்கள் முருகன் அடியார்கள் வரலாறுனு ஒரு 77 வாரம் ஒரு முன்னணி நாளிதழில் எழுதினேன். அதே போல் இப்போ வார இதழ் ஒன்றில் தரணி போற்றும் தலமரங்கள்னு ஒவ்வொரு கோயில்கள்லையும் மரங்கள் இருக்குது, அது மரங்கள் மட்டும் இல்லாமல் அதனுடைய மருத்துவ குணங்கள் அறிவியல் ரீதியாக எப்படி இருக்குது, அது எந்தெந்த நாடுகளில் இருக்குது, எந்தெந்த இடங்களில் இது இருக்குது, இதனுடைய பயன்பாடு என்ன, இது இலக்கியங்கள் எப்படி சொல்கிறாங்க, புராணத்துக்கு இதெல்லாம் தொடர்பு இருக்குதா, ஆன்மீகத்தில் எப்படி இது கனெக்ஷன் ஆகுது, இப்படி இந்த மாதிரி விஷயங்களை தொடராக எழுதிட்டு வந்தேங்க. அதுவும் இப்போ நிறைவு பெற்றிருக்கு.
1: இந்த ஆர்வம்லாம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு, உங்கள் அப்பாட்டேருந்து வந்ததுன்னு மட்டும் சொல்கிறீங்களா, இல்லை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நமக்கு ஒரு தூண்டுதல் எங்கேயாவது ஒன்று நடந்திருக்கும், யாரையாவது பார்த்துருப்போம் அவங்களுடைய செயல்பாடுகள் நம்மளும் இதை மாதிரி செய்யும்?
0: எனக்கு சின்ன வயசுலேயே சார் நம்ம படிப்பவனாக இல்லாமல் படைப்பவனாக இருக்கணுன்ற எண்ணம் எனக்கு சின்ன வயசுலேயே தோணும். நம்ம எழுதுறது 4 பேர் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இருந்து, ஒருவேளை எங்கள் அப்பா அதுக்கு தூண்டுகோலாக இருந்திருக்கலாம், அவர் எழுதுறது 4 பேர் படிக்கிறாங்க இல்லைங்களா. அதனால் அப்போ நான் சின்ன அளவில் முதல்ல என்ன பண்ணேன், எங்கள் பனையபுரம் கிராமத்தை பற்றி எழுதினேங்க. அப்போலாம் வந்து எந்த ஊடகங்கள் பெருசாக இல்லை, பார்த்துட்டு அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 நாளில் 700 பேர் அந்த கிராமத்துக்கு வந்தாங்க. அப்போ நான் யோசனை பண்ணேன், இது நம்ம எழுத்துக்கு ஏதோ விஷயம் இருக்குது, இதையே நம்ம என்ன தொடரக்கூடாது, நிறைய விஷயங்களை பண்ணணுமேனு சொல்லிட்டு அடுத்தடுத்து எழுத ஆரம்பித்தேன்.
1: எழுத்துடைய வலிமையை அப்போ புரிஞ்சுக்கிட்டேன்,
0: வலிமை புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நிறைய ஆலயங்கள் ஒவ்வொரு ஊர்கள்லேயும் வரலாறு தெரியாமே இருக்குது, நிறைய ஆலயங்கள் மன்னர்கள் காலத்து கோயிலெலாம் வரலாறு தெரியாமல் இருக்குது, அதுக்கெல்லாம் வரலாறுகளை தேடி அதை அவங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் கோயில் ஒரு சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லி கட்டுரை எழுதியிருக்கேன். இதே போல் சிதிலமடைஞ்சு சில கோயில்கள் இருக்கு, அந்த ஊர்கள்லையும் இடிஞ்சு போய் அந்த கவனிப்பார் இல்லை, அந்த ஊர் மக்களே கவனிக்க மாட்டாங்க, அவங்களெல்லாம் ஒரு கூப்பிட்டு நீங்கள் வாங்க நான் உங்கள் கோயிலை பற்றி நான் எழுதுகிறேன், உங்கள் கோயில் திருப்பணி பண்ணுறதுக்குன்னு நீங்கள் நல்லபடியாக நான் கட்டுரை மூலயமா எழுதுகிறேன், நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், அறக்கட்டளை ஃபார்ம் பண்ணுங்கள், இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு வழிகாட்டி, இதுக்காக எந்த கட்டணமும் நான் யாருக்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்கறதில்லை, இலவசமாகவே தொண்டாக செஞ்சுட்டு இருந்தேன். இது மாதிரி பண்ணி நூற்றுக்கணக்கான கோயில்கள் இன்றைக்கி திருப்பணி ஆகிருக்குங்க நிறைய, அதெல்லாமே மன்னர் காலத்து கோயில்கள்.
1: இப்போ உங்கள் ஊர் அந்த பெரிய சிவன் கோயில்,
0: ஆமாம், எங்கள் ஊரில் வந்து இருக்கிற பனையபுரம் புறவார் பனங்காட்டீசன் திருவ கோயில், மெய்யாம்பிகை உடனுறை பனங்காட்டீசன் திருக்கோயில், அந்த கோயில் மிக சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க. அது வந்து உலக அதிசய கோயில், நான் எங்கள் ஊருன்றதுக்காக சொல்லலை. என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டின கோயில், தன்னுடைய அணுக்க தொண்டர் காதலி பறவை நங்கைன்னு ஒருத்தி, அவளுக்காக அவருடைய நினைவாக அந்த ஊரே உருவாக்கியிருக்கார். பறவைப்புறம் தான் எங்கள் ஊர், காலப்போக்கில் பனையபுரம்னு மாறிடுச்சு, அது பனைமரம் இருந்ததுனால பனையபுரம்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் அந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னா, சித்திரை 1ஆம் தேதி சூரியனுடைய பொன்னிற ஒளிக்கதிர் சிவபெருமானுடைய சிவலிங்கத்தினுடைய சிறசில பட்டு மெல்ல இறங்கி பாதத்தை அடையும். இங்கே பாதத்தை அடையும் போது சற்று தொலைவில் ஒரு 50 அடி தூரத்தில் நின்ற கோலத்தில் அம்பாள் மெய்யாம்பிகை இருப்பாங்க, அவங்களுடைய சிறசில பட்டு மெல்ல இறங்கி பாதத்தை அடையும். இது மாதிரி 7 நாட்கள் சூரிய பூஜை நிறைய கோயில்கள் நடக்குது உலக, நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை கோயில் இருக்குது, 1 நாள் 2 நாள் அடிக்குது, இந்த 7 நாள் இந்த மாதிரியான ஒரு முறையில் அடிக்கிறது எங்கேயுமே இல்லைங்க. அப்போ நம்முடைய ராஜேந்திர சோழன் வானவியல் சாஸ்திரத்தையும் கட்டட சாஸ்திரத்தையும் ஒருங்கிணைச்சு அமைச்சிருக்கான், கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளாக இது வந்து இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு.
1: இந்த சிறப்பு வாய்ந்த அந்த கோயில் வந்து இப்போ நீங்கள் நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கீங்க.
0: நிச்சயமாக
1: நேயர்கள் வந்து விக்கிரவாண்டி தாலுக்கால இந்த பனையபுரம் கோயில் நிச்சயமாக போய் பார்ப்பாங்க.
0: சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து 7 நாட்கள் நடக்கும் இது. இது வந்து மிக
1: சிறப்பான ஒரு விழாவானது,
0: உலக அதிசய கோயிலுங்க. எனக்கு இதை அடுத்த நிலைக்கு உலக பாரம்பரிய சின்ன நிலை கொண்டு போகணும்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்.
1: அது எந்த மாதத்தில் வருது?
0: சித்திரை தான், தமிழ் புத்தாண்டு சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து சூரிய உதயத்தினுடைய பொன்னிற கதிர்கள் அடிக்கும்.
1: பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்,
0: அவசியம் எல்லாரும் பார்க்கணும், இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம்.
1: இது போக நீங்க எழுத்து பணியில என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: என்னுடைய நூல்கள் பெரும்பாலும் வந்து பதிப்பக்கத்தில் தான் வெளியிட்டு இருக்காங்க. இன்னொரு நூல் இந்த செய்தி தொண்டர்கள் சொன்னேன் இல்லைங்களா, இதை கேள்விப்பட்டு மலேசியா நாட்டில் வந்து அவங்க ஒரு அமைப்பு இருக்குது, அருணகிரிநாதர் மன்றம் ஈப்போ நகரத்தில் இருக்குது, அவங்க எங்கள் நாட்டுக்கு வந்து நீங்கள் வெளியிடணும் சார், இவ்வளோ அடியார்களை நீங்கள் எழுதிருக்கிறது ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருக்குது சொல்லிட்டு அந்த நாட்டில் வெளியிட்டாங்க. நான் அந்த கட்டுரை கோயில்கள்லாம் எழுதுறேன் இல்லைங்களா, அப்படி எழுதும்போது என்னுடைய மகன் வந்து இப்போ சீனியர் சயின்டிஸ்டாக இருக்கார். அவர்
1: உங்களுடைய பசங்களை பற்றியும் சொல்லலாம்.
0: எனக்கு ஒரே மகன், அவர் வந்து மத்திய அரசாங்கத்தில் வந்து சிஎஸ்ஐஆர்ன்ற இதில் திருவனந்தபுரத்தில் இருக்குது, அதில் வந்து சீனியர் சயின்டிஸ்டாக
1: ரிசர்ச் இன்ஸ்டியூட், அது
0: அதில் வந்து மூத்த விஞ்ஞானியாக பணியாற்றுறாரு, உயிரியல் துறையில் தான் இருக்கார். வேலைக்கு சேர்றது முன்னாடி படிப்புக்காக ஜெர்மனி போயிருந்தப்போ ஒரு அந்த ஹம் காமாட்சி அம்பாள்னு ஒரு கோயில் ஐரோப்பாவில் இருக்குது, ஜெர்மனி நாட்டில் இருக்குது, உள்ளூர் கோயிலாச்சேன்னு பார்க்க போயிருக்காரு. போயிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இது மாதிரி எங்கள் அப்பா கோயில்கள்லாம் எழுத வரங்கன்னு, சரி எங்கள் தந்தையாரை எழுத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே ஒரு கோயில் பண்ணுறாரு, கடலூரில் ஒரு கோயிலை பண்ணிகிட்டு இருக்காரு, அதை பற்றி எழுத சொல்லுங்கள் அப்படின்னு நான் எழுதினேன். அப்புறம் எங்கே அது ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு, எங்கள் கோயிலை பற்றி?

0: சொல்லுங்கன்னே அங்கே இருக்கிற விவரங்களை நானே கேட்டு அங்கே நேரில் போன மாதிரியான ஒரு கட்டுரை எழுதினது. இன்னைக்கு ஐரோப்பாவிலே மிகப்பெரிய ஆலயமாக இன்னைக்கு திகழ்ந்துட்டு இருக்கு. இப்போ கூட அண்மையில் ஜெர்மனி நாட்டினுடைய ஜனாதிபதியை அந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த ஊரில் தேர் திருவிழா நடந்ததுன்னா அந்த ஊர் மேயர் தான் வடம் பிடிச்சி இழுக்கிறாரு, லோக்கல் ஹாலிடே விடுறாங்க. இந்த அளவுக்கு அந்த கோயில் மரியாதைக்குரிய ஒரு கோயிலாக இருக்குது. அப்போ அந்த கோயிலுக்கு என்ன வந்து அவர் நீங்கள் எங்கள் திருவிழாவை நீங்கள் வந்து பார்த்து இதெல்லாம் நீங்கள் அனுபவித்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அவங்க சொந்த செலவில் வரவழைச்சு ஒரு மாதம் அங்கே தங்கியிருந்து மற்ற நாடுகள்லாம் பார்த்துட்டு நானும் மனைவியோடு போயிட்டு வந்தேங்க.
1: இந்த நேரத்தில் ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்கள், அதை கேட்டுட்டு நம்ம நிறைவான கருத்துக்களை பேசலாம்.
0: பொதுவாக இப்போ நிறைய பேருக்கு வந்து கவலைகள் இல்லாத மனிதர்களே இல்லை. என்ன இவ்வளோ இப்படி இருக்கியா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த கவலை தேவையில்லை, நம்ம நம்பிக்கையோடு வாழ முடியுன்றதுக்கான ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிபி சீனிவாஸ் பாடியது மயக்கமா கணக்கமா, அந்த பாடல் ரொம்ப எனக்கு எப்பாச்சும் கவலை இருக்கும்போது அந்த பாட்டை கேட்டுனா மனசுக்கு ஒரு உற்சாகம் வரும்.
1: நேர்களோடு சேர்ந்து இப்போ நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: வாழ முடியுன்றதுக்கான ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிபி ஸ்ரீனிவாஸ் பாடியது மயக்கமா கணக்கமா. அந்த பாடல் ரொம்ப எனக்கு எப்பாச்சும் கவலை இருக்கும்போது அந்த பாட்டை கேட்டோம்னா மனசுக்கு ஒரு உற்சாகம் வரும்.
1: நேர்களோடு சேர்ந்து இப்போ நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: பாடலுக்கு முன்னாடி நீங்கள் மலேசியாவில் வந்து உங்களை கூப்பிட்டு நூல் எழுத சொன்னது, ஜெர்மனியில் இருக்க கோயிலை பற்றி எழுதுனது, இதெல்லாம் சொன்னீங்க. வெளிநாட்டு அனுபவங்கள் இருந்ததுன்னா சொல்லுங்களேன்.
1: இப்போ எனக்கு வெளிநாடுகளை பொறுத்தவரையில் நேபாளம் போயிருக்கேன், அங்கே இருக்கிற ஆலயங்கள்லாம் தரிசனம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மலேசியாவில் தான் என்னுடைய நூல் வெளியிட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களை தரிசனம் பண்ணேன். சிங்கப்பூருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஆலயங்களை தரிசனம் பண்ணி அந்த ஆலயங்கள் எல்லாமே நான் வந்து இங்கே இருக்கிற முன்னணி நாளிதழ்களில் எழுதியிருக்கேன். அயல் நாட்டில் அற்புத ஆலயங்கள் என்ற பெயரில் நூலாகவும் வெளியிட்டிருக்கேன். எனக்கு என்ன ஒரு வியப்புனா, அது ஒரு கிறிஸ்துவ நாடுங்க அது, அங்கே அந்த நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை இந்து கலாச்சாரத்து மேலே அவ்வளோ பற்றாக இருக்காங்க. ஒரு சிலர் அங்கே வந்து அவ்வளோ ஈடுபாடாக பண்ணுறாங்க, அந்த ஹோமம் அதெல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் நாங்களும் செய்யணும், எங்களுக்கு அது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளை விட ரொம்ப பக்தியாக வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க, ரொம்ப எனக்கு அதெல்லாம் வியப்பாக இருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கிற தமிழர்களை பொறுத்தவரையில் என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் மேலே அவ்வளோ ஒரு பற்றாக இருக்காங்க. நம்ம இங்கேருந்து வந்தோன்னா ஏதோ அவங்க சொந்த உறவினர் வந்த மாதிரி நம்மளை வரவேற்கிறாங்க, உபசரிக்கிறாங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு.
0: பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்து அங்கெல்லாம் போனீங்களா?
1: சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு போனுங்க, சுவிட்சர்லாந்து பாரிஸ் போயிட்டு அங்கே ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு போயிட்டு அங்கே பாரிஸ் நகரம் மட்டும்தான் பார்த்தேன், அந்த ஈஃபில் டவர் அது எல்லாமே பார்த்தேன்.
0: சரி, இவ்வளோ தூரம் வெளிநாடுலாம் போயிருக்கீங்க, பக்கத்தில் இலங்கை இருக்குது, அங்கே நிறைய இலங்கை தமிழர்கள் இருக்காங்க.
1: ஆமாம், இலங்கைக்கு நான் ரெண்டு முறை பயணம் போயிருக்கேன். உலக முருகபக்தி மாநாடுன்னு நடந்தது, அந்த மாநாட்டுக்காக அந்த அழைப்பின் பேரில் போயிருந்தேன். அங்கே என்னுடைய கட்டுரையெல்லாம் சமர்ப்பணம் பண்ணேன். அடுத்த முறை மாவீட்டபுரத்தில் முருகன் கந்தசாமி கோயில்னு ஒன்று இருக்குது. அவங்க 50 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இலங்கை யுத்தத்துக்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட அழிஞ்ச நிலையில் இருந்த ஆலயத்தை புதுப்பித்து அது பழமையான திருப்புகழ் பாடல் பெற்ற ஒரு ஆலயம். அந்த ஆலயத்துக்கு அவங்க

0: என்னை வர சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எங்கள் கோயிலுக்கு வந்து பார்த்து எழுதணுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களே அந்த அவங்களோட அழைப்பின் பேரில் அங்கே நான் ஒரு வாரம் 10 நாள் அங்கே தங்கியிருந்து திரும்ப அந்த இலங்கையில் சில கதிர்காமத்தெல்லாம் 2வது முறையாக தரிசனம் பண்ணிவிட்டு வந்தேங்க.
1: எனக்கு என்னென்னா நிறைவாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, நீங்கள் வந்து வானொலி தொலைக்காட்சி நெருங்கிய தொடர்பு உடையவர், எப்படி இந்த தொடர்பு வந்தது, என்ன பண்ணீங்க வானொலியிலையும் தொலைக்காட்சியிலையும்?
0: அப்போ இது ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடணும். நான் எங்கள் பனையபுரம் கிராமத்துக்கு வந்து இந்த புதுச்சேரி வானொலி நிலையத்திலிருந்து சந்தானம் சொல்லிட்டு அவர் இப்போ ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அப்போது இவர் கூட மன்னர் மன்னன் பாரதிதாசனுடைய மகன், அவர் வந்து அவர் ஒரு பொறுப்பில் இருந்தார். இப்போ இவங்க எங்கள் ஊருக்கு வந்து எடுக்கும்போது எனக்கு நான் 2-3 முறை இரும்புறேன், ரெக்கார்டிங் பண்ணும்போது நீ இரும்புறேன், என்னப்பா தம்பி ரெக்கார்டிங் பண்ணுறேன் இரும்பாதீங்க அதெல்லாம் மைக்கில் விழுன்னு சொல்கிறேன். நான் அப்போ சொன்னேன், சார் எனக்கு வானொலியில் பேசணும்னு ஆசை சார், எனக்கு என்னால் எப்படி பேச முடியும், நான் இரும்புற சத்தமாவது கேட்டு போடுறோம், அதுக்காக தான் சார் அப்படின்னேன். என்னப்பா நீ இப்படி நினைக்கிறீங்க, நீங்கள் புதுச்சேரிக்கு வாங்க, நான் உங்களை வந்து முறைப்படி உங்களை வானொலி நாடகங்களை ஆர்டிஸ்டாக செலக்ட் பண்ணுறதுக்கு நான் உங்களை அதன் முறையை சொல்லித்தரேன், வந்து சேருங்கன்னு. அதே மாதிரி அவரை கூப்பிட்டு வந்தேன் இந்த பாண்டிச்சேரி வானொலியில் நாடக கலைஞராக தேர்வானேன் நான். அதுக்கப்புறம் அவருடைய பரிந்துரை பேரில் சென்னை தொலைக்காட்சிக்கு போனேன். சென்னை வானொலி நிலையத்தில் வந்து ரொம்ப வருஷம் அறிவிப்பாளராக இருந்திருக்கேன், விவித பாரதியிலேயும் அறிவிப்பாளராக இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் செய்தி வாசிப்பாளராக கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளில் நான் பணிச்சிருக்கேன். என்னுடைய அலுவலக பணிக்கு எந்த இடையூறும் இல்லாமல் அங்கேயும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன், இங்கேயும் எந்த இதுவும் இல்லாமல் இங்கேயும் சிறப்பாக செய்வேன். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளில் வந்து நான் பகுதி நேர செய்தி வாசிப்பாளராக நான் பணியாற்றியிருக்கிறேன். 1975 ஒரு 25 ஆண்டுகள் நிகழ்ச்சி தொகுப்பாளராக நான் நிறைய பண்ணியிருக்கேங்க.
1: இப்போ உங்களுடைய ஓய்வு எப்படி போயிட்டு இருக்குது?
0: இப்போ நான் வேலைக்கு சேரதுக்கு முன்னாடி எழுதிக்கிட்டு இருந்தேன்.
1: எப்போ ஓய்வு பெற்றீங்க?
0: 2016 ஓய்வு பெற்றேன். வேலைக்கு சேரதுக்கு முன்னாடி நான் எழுத்து தான் ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் எங்கள் மகனுங்க கேரளாவில் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற கோயில்கள்லாம் எழுதுறேன். நிறைய அதிசயமான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து ஒரு மலைவாழ் மக்கள் 3 மாவட்டங்களில் கோயில் கட்டி கும்பிடுறாங்க, திருக்குறளை வேதமாக படிக்கிறாங்க.
1: அவங்களுக்கு தமிழ் தெரியாதவங்க,
0: தமிழே தெரியல, மலையாளத்திலே தான் இருக்குது அந்த வார்த்தைகள்லாம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு மலையாளத்தில் இருக்கிற ஸ்கிரிப்ட் வச்சு படிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. 10 நாள் திருவிழா கொண்டாடுறாங்க.
1: பல்வேறு விஷயங்கள், அருமையான விஷயங்கள்லாம் பகிர்ந்துட்டீங்க. நமது நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இந்த நேர்காணல் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டேருந்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.
0: எனக்கு இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வந்து இன்றைய தலைமுறைக்கு ஒரு விஷயத்தை நான் அறிவுரைன்னு சொல்ல விரும்பலை, ஒரு ஆலோசனையாக சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி தொழில்நுட்பம் நிறையா வளர்ந்து போச்சு, எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, உலகத்தையே கையில் கொண்டு வந்துட்ட மாதிரியான சூழல் வந்துச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைங்கிட்ட மொபைலை கொடுத்துட்றோம், கொடுத்துட்டு அதை நமக்கு தொந்தரவு இல்லாத இருக்குன்னு சொல்லி போகிறோம். இது மிகப்பெரிய தவறை நம்ம செய்கிறோம். நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, குழந்தைகளை வந்து நாள்தோறும் அவங்களோட நேரத்தை செலவு பண்ணுங்க. நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், வேலைக்கு போகாதவங்களாக இருக்கலாம், எப்படி எந்த இதாக இருந்தாலும் தனியார் நிறுவனத்துக்கு போகலாம், இல்லை வீட்டில் சும்மா, எப்படியும் குழந்தைகளோட நீங்கள் நேரத்தை செலவு பண்ணணும், முதல் பாயிண்ட். ரெண்டாவது வந்து நம்முடைய வாழும் விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கணும். உதாரணமாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு எப்படி போகிறது, பேங்க் எப்படி போகிறது, பஸ் எப்படி ஏறணும், ஒரு மனு கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும், ஒரு விடுப்பு எழுதுறதுனா எப்படி எழுதிடலாம், யாருக்குமே தெரியாது. ஆனால் நீங்கள் வாட்ஸ்அப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணால் எல்லாமே செய்வாங்க நீ குழந்தைங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த நடைமுறை வாழ்க்கையை என்னன்றது சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி விவசாய கிராமங்களுக்கெல்லாம் அழைச்சிட்டு போட்டு நம்ம நெல் எதில் விளையுதுன்னே தெரியாத சூழல் இருக்குது. நீங்கள் மரத்தில் விளையுதுன்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த நெல் எங்கே விளையுது, எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு விளைய வைக்கிறாங்க, பருப்பு எங்கே விளையுது, காய்கறி எங்கே விளையுது, இது விஷயங்கள்லாம் நம்ம ஒரு நாளைக்கு எங்கள் குழந்தைங்களை அழைச்சிட்டு போய் காட்டணும். அதே மாதிரி எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும், இப்போ நிறைய பேருக்கு என்ன பண்ணுறாங்க, குழந்தை என் பெண் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேது, ஒழுக்கம் இல்லாமல் இருக்குது, இப்படி போகிறான் அப்படி போகிறான்றாங்க. அது காரணம் நம்ம தான், பெற்றோர் தான். அது என்ன செய்யணும்னு நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களாகனா இருங்க, வாரத்துக்கு ஒரு நாளாவது அவங்களுக்கு கட்டாயமாக வழிபாட்டு தலங்களுக்கு அழைச்சின்னு போகணும். அழைச்சிட்டு போயிட்டு நீங்கள் போயிட்டு வந்தாலே அந்த வைப்ரேஷனே உங்களுக்கு, அது எந்த மதத்தை இருந்தாலும் போகிறேன், நான் குறிப்பிட்ட மதன்னே சொல்லலை, அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு வந்து அவங்களை ஒழுக்க நிலைக்கு கொண்டு போகும். அதே மாதிரி அவங்கள வந்து ஒரு பயிர் வைக்கிறோம், நாற்று நட்டுட்டு அறுவடைக்கு போனால் பிரயோஜனம் இருக்காது. அப்போது ஒவ்வொரு நாளும் அதுக்கு தண்ணீர் பாய்ச்சணும், களை எடுக்கணும், உரமிடணும், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவங்களுக்கு குழந்தைங்களை நம்ம கண்காணிச்சிக்கிட்டே வரணும். மாற்றங்கள் தெரிஞ்சால் அவங்கள பார்த்து இது பண்ணி இது மாதிரியான விஷயங்களை பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய வெற்றி பெற்ற மனிதர்களாக உங்களுக்கு பெருமை தேடித்தர பிள்ளைகளாக இருப்பாங்க. இதை செய்யணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு, நேயர்களுக்கும், வானொலி நிலையத்தாருக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.
1: நன்றிங்க சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: கனிந்த வாழ்வு.
2: மூத்த குடிமக்களுக்கான இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்டம் பனையபுரம் கிராமத்தை சேர்ந்த மூத்த எழுத்தாளர் அதியமான் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.

அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க

பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட. இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்கள்.

0: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கானமழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலை. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீதவானின் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:30. 6:00.

0: வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைய நமது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்களுக்கு வணக்கம். எங்கள் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்டு ரசிக்கலாமா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதலாவதாக
2: திப்பு சுல்தான் பற்றிய பாடல். 1782 முதல் 1799 வரை மைசூர் பகுதியை ஆண்ட மன்னர் திப்பு சுல்தான். ஆங்கிலேய படையை வழி நடத்திய மார்கோவிஸ் வெல்லஸ்லி பிரபு திப்பு சுல்தானை கண்டு அஞ்சுவதாக தன் கடிதத்தில் குறிப்பிடுகிறார். திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போருக்கு பயன்படுத்திய ஏவுகணையை தாக்குதலை பிற்கால பிரிட்டிஷ் ஏவுகணை தொழில்நுட்பத்திற்கு வழிகோலியது என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அத்தகைய வீர திருமகனின் வாழ்க்கை வரலாற்றை பாட வருகிறார்கள் எம் பள்ளி 9வது வகுப்பு மாணவர்கள். எம் பிரவீன், ஜெய பிரதீக்ஷா.

முஸ்லிம் கிறிஸ்துவரின் அன்பு நண்பனாய் வாழ்ந்தானே. இந்து முஸ்லிம் கிறிஸ்துவரின் அன்பு நண்பனாய் வாழ்ந்தானே. தீரன் திப்பு சுல்தான் அஞ்சாத வீரன் திப்பு சுல்தான், தீரன் திப்பு சுல்தான் அஞ்சாத வீரன் திப்பு சுல்தான். அந்நிய படையை அழித்திடவே

ஓடும் கொள்ளையரும் நல்வராய் நடித்த வஞ்சகரும் திப்பு சுல்தானை வீழ்த்திடவே வஞ்சக வலையை வீழ்த்தினரே. ஸ்ரீரங்கப்பட்டினத்தை சுற்றி வளைத்தார்கள் துப்பாக்கி ஏந்திய வெள்ளையர்கள். திப்பு சுல்தானை தலைமறைவாக சொன்னான் அவளின் தளபதி.

ஆட்டு மந்தைகள் போலே இங்கு 200 ஆண்டுகள் வாழ்வதை விட 2 நாட்கள் புலியாக வாழ்ந்து மடிவது சிறப்பாகும் என்றே கூறி அரணாய் மாறி எறினான் போர் களத்தினிலே. இரவும் பகலும் தரை புரண்டோடும் காவிரி கரையின் ஓரத்திலே பதுங்கிய நிலையில் பரங்கிய படைகள் திப்பு சுல்தானை நோக்கினரே. தீரன் திப்பு சுல்தான், அஞ்சாத வீரன் திப்பு சுல்தான். தீரன் திப்பு சுல்தான், அஞ்சாத வீரன் திப்பு சுல்தான். திப்பு சுல்தானின் மார்பினிலே சுட்டார்கள் கொடிய வெள்ளையர்கள் குண்டுகள் நெஞ்சை துளைத்திடவே விழுந்தான் திப்பு களத்தினிலே. திப்பு சுல்தானின் மரணத்தை அறிந்த வெள்ளைய தளபதி ஹாரிசும் இன்று முதலே இந்துஸ்தான் எங்கள் வசம் என சொன்னானே.

0: Few months was the integration of more than 565 principal states into one united India. Without his courage and diplomacy, our nation might have been divided into many small parts. He also established the Indian Administrative Service, IAS, and Indian Police Service, IPS, calling them the steel frame of India. His vision and determination ensured political unity and strong administration for our nation. Today, the Statue of Unity, the tallest statue in the world, stands in Gujarat as a symbol of his greatness. Dear young friends, Sardar Patel's life teaches three powerful lessons. Unity in strength. We must always stay united beyond language, caste or region. Discipline and duty. Like Patel, we should give importance to hard work, honesty and service to the nation. Courage and determination. No dream is too big if you pursue it with strong willpower. Let us remember his words. Man power without unity is not a strength unless it is harmonized and united properly. As youngsters, if we follow his value of unity, courage and responsibility, we can build a stronger and brighter India. Thank you. Jai Hind.
1: டெங்கு பற்றிய விழிப்புணர்வு பாடல். சிறிய கொசுவே பெரிய ஆபத்தை உருவாக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அந்த ஆபத்திலிருந்து நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாக்க சுற்றுப்புற தூய்மை அவசியம். அவற்றை மேற்கொள்ளாவிடில் நாம் டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா போன்ற பல வகையான கொடிய நோய்களுக்கு இரையாவோம். தற்போது டெங்குவை தடுப்போம், நம் உயிரை காப்போம் என்ற தலைப்பில் பாட வருகிறார்கள் எம் பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவியர்கள் மு ஜெசி, பா நபிலா, மு ஷஃப்ரின் பானு.

தட்டுகளின் எண்ணிக்கை குறையும், பற்கள் ஈறுகளின் ரத்த கசிவு தோன்றும். டெஸ்ட் எடுத்துக்கணும், மாத்திரை சேர்த்துக்கணும், நீயா மருந்தெடுத்தா பலிகள் வந்து சேரும். கொசு பேர் எடிசுங்க, கடிச்சா ஆபத்துங்க, அலட்சியம் பண்ணி வந்து

நிலவேம்பு சாரக்குடி, பப்பாளி சாரக்குடி, டெங்கு மறைஞ்சு போகும் சாப்பிட்டு தான் பாரு. கொசுவலை பயன்படுத்து, தூய்மையை அமல்படுத்து, மனிதனை கடிக்கும் கொசு எட்டி நிற்கும் பாரு. டயரு பாட்டில் எல்லாம் உணர்த்தி வை, டெங்கு நீரில் அலட்டு மருந்து வை, அட சுகாதார பணிகளுக்கு வீட்டு கதவு திறந்து வை.

கொசுக்கள் வளரும். மொத்தத்தில பகலில் சுற்றும், பார்க்கையில பாடாப்படுத்தும், மாலையில. நன்றி. ஒன்னு ரெண்டு மூணு நாலு என் பாட்டை கேளு, அஞ்சு ஆறு ஏழு எட்டு கேட்கலனா கொட்டு. ஒன்னு ரெண்டு மூணு நாலு என் பாட்டை கேளு, அஞ்சு ஆறு ஏழு எட்டு கேட்கலனா கொட்டு. டெங்கு டெங்கு டெங்கு என ஊர் அலருது, இந்த சாங்க நீயும் கேட்ட பின்னால் உண்மை புரியும்.

பலையட்டையர் பண்ட பாத்திரோ அதில் நோய் பரப்பும் கொசுவலரும் சீக்கிரோ. பலையட்டையர் பண்ட பாத்திரோ அதில் நோய் பரப்பும் கொசுவலரும் சீக்கிரோ. ஒன்னு ரெண்டு மூணு நாலு என் பாட்டை கேளு, அஞ்சு ஆறு ஏழு எட்டு கேட்கலன்னா கொட்டு. காய்ச்சல் வந்தா உடனடியா ஹாஸ்பிட்டல் போகணும், மாத்திரை போட்டு வீட்டில் இருந்தா கஷ்டப்பட்டே ஆகணும். காய்ச்சல் வந்தா உடனடியா ஹாஸ்பிட்டல் போகணும்.

பழையட்டையர் பண்ட பாத்திரம் அதில் நோய் பரப்பும் கொசு வளரும் சீக்கிரம். பழையட்டையர் பண்ட பாத்திரம் அதில் நோய் பரப்பும் கொசு வளரும் சீக்கிரம். ஊரெல்லாம் பரவுது பாடெங்கு அதை ஒழிக்க உனக்கு இருக்குதடா பங்கு.

0: இருக்குதடா பங்கு.
1: நன்றி.
2: பாரதம்மன், அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் எண்ணற்ற வீர மறவர்கள் நாட்டை ஆண்டு புகழின் உச்சியை அடைந்திருக்கின்றார்கள். தமிழகத்தில் பாஞ்சாலங்குறிச்சி வீரத்தின் விளைநிலம், தைரியத்தின் ஊற்று நீர், தன்மானத்தின் சாரம். வீறு கொண்டை மண்ணில் 17ஆம் நூற்றாண்டில் பாறையங்கார மரபில் உதித்தவர்தான் தன் மானசிங்கம் வீரபாண்டிய கட்டபொம்மன். வியாபார நோக்கத்தில் தமிழக மண்ணில் நுழைந்த ஆங்கிலேயர்கள் அதனை சொந்தமாக்கிக் கொள்ள திட்டமிட்டனர். ஆங்கிலேயரே துணிச்சலாக எதிர்த்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரத்தினை பறைச்சாட்ட வருகிறது இந்நாடகம்.
3: காட்சி ஒன்று. கட்டபொம்மன் அரசவை. கட்டபொம்மனாக மு சுமன், ஊமத்துறையாக ஆ நசீர் அகமது, கோபால ஐயராக ரா நவநீத், ஆங்கில சிப்பாயாக ஆ நஃபீல், முதல் அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளையாக மு பிரவீன், எட்டப்பனாக ஆ தன்வீர், ஜாக்சனாகவும் லூஷிங்டன்னாகவும் ஆ சுபேஷன், அமைச்சராக ஆ சாய் சஜு.
4: ராஜாதிராஜ ராஜ கம்பீர ராஜ மாத்தாண்ட ராஜகுலத்திலக பாஞ்சாலங்குறிச்சி அரசர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வருகிறார் வருகிறார் வருகிறார்.
5: அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். அமருங்கள்.
6: மன்னா, தங்களை காண கலெக்டர் ஜாக்சன் துரையிடமிருந்து தூதுவர் வந்துள்ளார்.
5: வரச் சொல்லுங்கள் அவரை.
7: அரசே, பணிகேன் கலெக்டர் ஜாக்சன் துரை அவர்கள் தங்கள் குவாலை அனுப்பியுள்ளார்.

0: எங்கள் நாடு கேட்கட்டும்.
1: ஆகஸ்ட் 18, 1798 முகவரி உமக்கு விஷயம் வருமாறு நான் ஆற்காட்டு நவாப்பிடமிருந்து சர்வாதிகாரம் பெற்று தென்னகத்தை என் விருப்பப்படி நடத்த பதவி பெற்று திருநெல்வேலியில் தங்கியுள்ளேன். என் பெயர் WC ஜாக்சன் என்பதாகும். ஏனைய பாளையக்காரர்கள் எல்லாம் அரசியல் முறையாக என்னை பேட்டி கண்டுவிட்டு வரியும் செலுத்தி விட்டார்கள். நீர் மட்டும் வராதது ஏன்? குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் என்னை வந்து பார்த்துவிட்டு வரி செலுத்தாவிட்டால் பாளையம் பறிக்கப்படும். அதற்கு பின் ஏற்படும் அனைத்து விளைவுகளுக்கும் நீரே பொறுப்பு. இப்படிக்கு WC ஜாக்சன் திருநெல்வேலி.
0: அச்சுறுத்துகிறான் அவன், அந்நியன் அவன், அகம்பாவம் கொண்டவன் அவன். ஆணையிடுங்கள் அரசே, அரை நொடியில் வருகிறேன் அவன் தலையுடன்.
2: ஒரு தலைமுறையெல்லாம் 47 தலைமுறைகளாக இந்த பாளையத்தை ஆண்டு வருகிறோம். இதுவரை வரி என்று சிறு காசும் எவருக்கும் செலுத்ததில்லை, செலுத்தவும் போவதில்லை.
3: அறிவேன், அதனால்தான் நிர்வாகம் பெரும் பாதிப்படைந்துள்ளது.
0: பேக்கோந்தர்கள் தானே நீங்கள்? பேக்க முடியவில்லை என்றால் உங்கள் நாட்டை தேடி ஓடிவிடுங்கள். இங்கு என்ன வேலை உங்களுக்கு? வரி என்று கையேந்திருக்க உங்களுக்கு வெக்கமாக இல்லை?
2: ஆம், அதுவும் சரிதான். பணம் வேண்டும் என்றால் கடனாக தருகிறேன். எங்கள் இரக்க குணத்தை பற்றி நீங்கள் அறிய வேண்டும் என்றால் இனாமகம் தரவும் தயங்க மாட்டோம். இந்த வீரபாண்டி கட்டபொம்மன் உயிர் இருக்கும் வரை வரி என்று சிறு கூச்சரங்கள் கூட தென் திசையை நோக்கி ஒழிக்காது. இது சிங்கங்கள் விளையாடும் பூமி, கர்ஜனங்கள் ஒழிக்கும் காடு. இங்கே நரிகள் நடமாட முடியாது. சென்று விடுங்கள் இந்த இடத்தை விட்டு. அவனையும் ஓடச் சொல்லுங்கள் நாட்டை விட்டு.
3: நான் சென்று வரேன்.
0: மன்னா, தூத்துக்குடியில் இருக்கும் ஆங்கிலேயரின் பட்டாள வீரர்களுக்கு இறைச்சிக்காக நமது பாளையத்தில் இருக்கும் மாடுகளை அனுப்பக்கூடாது என்று ஆணையிடுங்கள் அரசே.
3: மன்னா, அதுபோல் ஆங்கிலேய வியாபாரிகள் நமது நாட்டுக்குட்பட்ட நசவாளிகள் எவரும் துணி நெய்து தரக்கூடாது என ஆணையிடுங்கள் அரசே.
2: ஆம், அதுவும் சரிதான். அப்படியே ஆணையிடுகிறேன்.
4: மன்னா, தங்களை காண கோபால ஐயர் வந்துள்ளார்.
2: வரச் சொல்லுங்கள் அவரை.
3: மன்னா, வணக்கம். என் பெயர் கோபால ஐயர். நான் ஜாக்சன் துரையிடம் உத்தியோகம் செய்கிறேன். துரை அவர்கள் ராமலிங்க விலாசம் மேல்தளத்தில் தங்கியுள்ளார். படைபலமின்றி தாங்கள் மட்டும் தனித்து வந்தால் பேட்டி தொடுப்பதாக கூறியுள்ளார் மன்னா.
0: மன்னா, அப்படி ஒன்றும் துரையை காண வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு.
3: ஆமாம் மன்னா, இது சூழ்ச்சி. நீர் அங்கு தனித்து செல்ல வேண்டாம் அரசே.
4: இல்லை மன்னா, இந்த சந்திப்பில் கவர்னர் தலையிட்டிருப்பதால் நீர் அந்த ஜாக்சன் துரையை சந்திப்பது சரியே.
2: ஆம், அதுவும் சரிதான். நமக்கு அறிவும் உண்டு, ஆற்றலும் உண்டு. பிறகு நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? கோபாலாயர் அவர்களே, நான் தனித்து வருகிறேன். நீர் புறப்படும்.
1: காட்சி 2, திருநெல்வேலி ஆட்சியர் அலுவலகம்.
3: கட்டபொம்மன் வரார்.
5: அப்படியா? அவனுக்கு ஆனர் கொடுக்க கூடாது. சோல்ஜர், ரிமூவ் த சேர். நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ?
2: நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ?
5: ஏது, வெகு தூரம் வந்து விட்டீர்?
2: நட்பு விரும்பி அடைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன்.
5: நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்ற நடத்த இல்லை உம்மிடம்.
2: கற்றுக் கொடுக்க மனம் தமிழினம், நீ கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது உன் அறிவினம்.
5: நவப்பிடம் இருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள். நீயாக ஏன் பெட்டி காண வரவில்லை?
2: பெட்டி கொடுப்பது நாங்கள் இல்லாவிட்டால் இந்த நாட்டுக்குள்ளே உன்னால் நுழைந்திருக்க முடியாது.
5: இருமாப்பு இன்னும் ஒழியவில்லை உம்மிடம்.
2: பிறந்தவை ஒழியாது.
5: உன் மீது குற்றம் சுமத்துகிறேன்.
2: என்னவென்று?
5: எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது.
2: எண்ணிக்க தெரியாத குற்றம்?
5: எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை? அகம்பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை, எங்கள் பேரரசுக்கு கீழரசாக இருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை, வெகு காலமாக வரிப்பணம் வந்து சேரவில்லை, இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை.
2: கிஸ்தி, திராய், வரி, வட்டி. வானம் படுகிறது, பூமி விளைகிறது. உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இருத்தாயா? நீர்ப்பாச்சின் நெடுவில் இறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கழினி வாழ் உழவர்க்கு கஞ்சி களையம் சுமந்தாயா? அங்கு கொஞ்சி விடியால் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சனா? மானங்கத்தவனே, எதற்கு கேட்கிறாய் வரி? யாரை கேட்கிறாய் திரை? போரடித்து நெற்க வைக்கும் வேலை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கரும் உடலிலையும் போரடித்து நெற்கதிர குவித்து விடும் ஜாக்கிரதை.
5: சுடப், அதிகார முத்திரையிட்டு உன்னை கையோடு அழைத்தவர் ஆள் அனுப்பினேனே.
2: அப்படியா? பாலே பாலே, நீ அனுப்பியால் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு அவனம் தலைக்காட்டியதில் அந்த பக்கம் எங்கள் பெருமை தெரிந்தவன் அவன். ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதும் இதுவரை அவனுக்கும் துணிவு வந்ததில்லை. எழுதிவிட்டதாக என் முன்னே கூறிய உனை இனியும் உயிரோடு விடுவது எனது குற்றம். துடிக்கிறது எனது மீசை. அடக்கு அடக்கு என நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது.
5: என்ன, மீசையை முறுக்கிறாயா? அது ஆபத்து கறிகுறி. உன்னை சிறைபிடிக்க இப்போதே உத்தரவிடுகிறேன்.
2: என்ன, வரச்சொல் பார்க்கலாம். மானம் தணிந்து

0: சாட்சி மூன்று. கைது செய்து கட்டபொம்மனை அழைத்து வருகையில் லூஷிங்டன் துறைக்கும் பானர்மென் கட்டபொம்மன் மற்றும் பாளையக்காரர்கள் இவர்களுக்கிடையில் நடந்த உரையாடல் இதோ.
1: சிப்பாய்களே, கட்டபொம்மனை கைது செய்து எங்க அழைத்து வாருங்கள்.
2: உனக்காவது அகம் உண்டாகாமல் இருந்திருக்கும்.
3: கட்டபொம்மா, நாவை நிறுத்து. பணி என்ன பண்பு தெரியவில்லை உமக்கு, அதனால் தான் இங்கு கைதியாய் நிற்கின்றாய்.
1: என்ன
3: உரிமை இருக்கிறது?
2: சொல் பேசாதே, நாவை அறுத்தறி. நீ வாழ விரும்பினாய், இனி வாழ்ந்துக்கோள். கூலி கேட்டாய், கும்பிட்டாய், கோழையானாய். கூலியை பெற்றுக்கோள். ஆனால் அந்நியன் உன்னை போற்ற வேண்டும், அது உனக்கு இனிக்க வேண்டும் என்பது மட்டும் மனதில் கூட எண்ணாதே. நீ காட்டி கொடுத்தாய், நான் காட்டி கொடுக்கப்பட்டேன். நாம் இருவரும் இதே மண்ணில் விளைந்தவர்கள் தான். வந்தாரை வாழ வைக்கும் தென்னகத்தில் பிறந்தவர்கள். ஆனால் அவனோ நேற்று வந்தான், இன்று இருப்பான், நாளே போவான் என்ற எல்லை இலக்கணத்துக்கு உட்பட்டவன். இம்மியளவும் நம்மோடு ஒவ்வாதவன். அடையட்டப்பா, அவன் பேச்சை கேட்டு மட்டும் வாழாதே. நான் கூறுவது உனக்கு மட்டுமல்ல, எங்களோட சிங்கங்களாய் பிறந்து இங்க குரங்களாய் கூனி நிற்கும் அதோ எத்தனை ஈனர்களுக்கும் மானை விற்ற மடையர்களுக்கும் கூறுவென்ற சிப்பு காரி உமழ்கிறேன்.
3: கட்டபொம்மா, மன்னிப்பு தானே? அதை கேட்டுவிட்டு மற்றொரு பாதத்தை பெற்றுக் கொள்ளலாமே, என்ன குறைந்து விட போகிறாய்?
2: மன்னிப்பு கேட்பதா? இவன் புழுப்பூச்சி வாழ்க்கை வாழ்பவன். ஆர் அறிவு படைத்த எவனும் புழுப்பூச்சியை மதிப்பதும் இல்லை, மன்னிப்பு கேட்பதும் இல்லை.
3: கட்டபொம்மா, ஏன் இந்த வீம்பு பேச்சு? அவர்கள் சொல்வதை கேட்டு நாங்கள் அரச வாழ்க்கை வாழவில்லையா?
2: அரச வாழ்க்கையா? அடிமை வாழ்க்கை வாழீர்கள். இம்மியளவும் நம்மோடு ஒவ்வாதவன்.
1: நிறுத்து, போது முன் பேச்சு. குற்றவாளியாக நீ ஏதேனும் சமாதானம் கூறி தண்டனையை குறைத்து கொள்ள முடியுமா என்று போல். நாங்கள் ஒரு நாயை கொள்வதானாலும் சட்டப்படி குற்றம் காணாமல் கொள்ள மாட்டோம். We believe in the rule of law.
2: அறிவேன், ஆகப்போவும் முடிவேன், நான் அறிவேன். ஊருக்கும் பேருக்கும் ஒரு நாடகத்தை நடத்தி காட்டு.
1: நீர் குற்றவாளி தானே?
2: உன்னை கொல்ல தவறிய குற்றவாளி.
1: எனக்கு பேச்சு வேண்டாம், நேர்மையான பதில் தேவை. கம்பெனியாரின் கட்டளைக்கு நீ ஏன் அடங்கவில்லை?
2: கம்பெனி என்பது வாங்கவோ விற்கவோ வந்த வர்த்தக ஸ்தாபனம். அதற்குள் அடங்க வேண்டிய பொருட்கள் புருஷர்கள் அல்ல.
1: கடைசியாக நாங்கள் வாங்கியிருப்பது அரசுரிமை.
2: உரிமையை வாங்குவதோ விற்பதோ எங்களுக்கு பழக்கம் இல்லை. எவனாவது விற்றிருந்தால் அவனிடம் போய் கேள் இந்த கேள்வியை.
1: அவன் தான் ஆர்காட் நவாப். அவன் தான் உன்னை கேட்க சொன்னான்.
2: அவனிடமே போய் கேள், நான் என்று நீ அவனையே கேள்.
1: மீண்டும் எனக்கு பேச்சு, அது என் கோபத்தை தூண்டுவதாகும்.
2: உணர்ச்சி உள்ளவனுக்கு தான் வரும் கோபம், அது உனக்கு வருவதாக கூறுவது போய்.
1: எனக்கு மடக்கு, இருமாப்பு, ஏளனம் இவையெல்லாம் உமக்கு மிகவும் அதிகம்.
2: எல்லாம் உடன் பிறந்தவை.
1: அது ஒடுக்கப்பட்டது.
2: நடக்காது, நான் இருக்கும் வரை எக்காலமும் நடக்காது.
1: ஏனைய பாளையக்காரர்கள் எல்லாரும் பணிந்து விட்டார்கள், பயனும் பெறுகிறார்கள். நீ ஒருவன் மட்டும் பணியாமல் இருப்பது, அது உனக்கு லாபமா?
2: எல்லாரும் பணிந்தார்கள், நான் மட்டும் பணியாமல் இருப்பது உனக்கு ஒரு நஷ்டமா?
1: இவன் பேச தெரிந்தவன்.
2: வெறும் பேச்சல்ல, மானிடம் பாசம் தெரிந்தவன், வல்லவன், வாழ்விச தெரிந்தவன். அதனால் தான் வாழ் பிடித்து வாழ எண்ணில்லாமது இருப்பவன்.
1: இரும்பு தலையன் என்று எனக்கு இழுப்பேர். ஆனால் என்னிடமே இவ்வளவு பேசுகிறாய்.
2: உருக்க வேண்டிய பொருள் அதனிடம் இறக்க காட்டி பேசுவது எனது தவறுதான்.
1: உதிக்கும் சூரியனை எங்களை கேட்டுதான் எழும் விழும்.
2: இந்த கதையை என்னிடம் விடாதே அப்பனே.
1: போதும், நிறுத்து உன் புகழ்.
2: மானம், வீரம், கொடை என கட்டுக்கொப்பில் வளர்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் நாங்கள். எங்கள் நாடோ எல்லாம் வளமும் படைத்த நாடு. எதற்கும் ஜனனுக்கும் கையேந்தி நிற்க அவசியம் இல்லாத நாட்டு. மையமும் வானமும் ஒத்தொழிக்கும் நாடு. இங்கே பிறந்தவன் பேடியா இருப்பதில்லை.
1: பேடியா இருப்பவன்
2: இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான். தென்னாட்டு மக்கள் நாங்கள், பொன்னாட்டு மக்கள். போர் என்றால் புலிகளும் பொங்கும், காதல் என்றால் பூமணம். புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் கொண்டவர்கள் நாங்கள். எங்களை அடக்கியால் ஆண்டவர் கூட எண்ணியதில்லை. மாறாக விரும்பினால்

0: நண்பர்கள் தான் எங்களோடு வந்து வாழ்ந்தது உண்டு. அந்த புண்ணிய பூமியிலே நாடு பிடிக்க வந்த நீங்கள் நரிவிடம் கட்டி வாளை அட்டீர்கள். காலம் உங்களுக்கு கருணை காட்டினும் நல்லவர்கள் யாரும் உங்களை கால் பிடித்து வாழ மாட்டார்கள் என்பதை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள்.
1: இவன் பேசிக்கொண்டே இருக்கிறான். சிப்பா, இவனை கொண்டு போய் கட்ட புளிய மரத்தில் தூக்கிடுங்கள். கட்டபொம்மன் தூக்கிலிடும் காட்சி.
0: விலகி போங்கள். துணிந்தவனுக்கு தூக்கு மேட ஒரு பஞ்சிமெத்தை. அன்று போரிலே உயிரிழந்த வீர மரவர்களோடு நானும் மடிந்திருக்க வேண்டும். கோட்டையை விட்டு வெளியேறி எனக்கு இந்த இழிவுச்சா ஒரு நல்ல பரிசு கூட. தம்பி அஞ்சாத சிங்கமே, இந்த நேரத்தில் உன்னை காண விரும்புகிறேன், துடிக்கிறேன். என்னால் முடியவில்லை. உன்னக புரியும் தமிழ் மண்ணே, உன்னை விட்டு போதேல் உனக்கு வருத்தம். தர்க்கர்கள் சிலரா இன்று தாழ்வெட்டு இருப்பினும் எதிர்காலத்தில் ஆயிரம் ஆயிரம் காளியர்கள் உன்னை உயிராக பேணுவர் வருவர், உன் உயர்த்தை உயர்த்துவர். என் மக்களே, வில்லியனை விரட்டி அடிமை வாழ்க்கை துரத்தி இந்நிலையை தொடராதீர். இதுவே என் நிரந்தர ஆசை. ஓங்கட்டும் தமிழர்களின் வீரம். வாழ்க பாரதம், வாழ்க பாரதம்.
2: துரோகிகளால் காட்டி கொடுக்கப்பட்டு உரிமை போரில் உயிர் நீத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் விதைத்து போன எழுச்சி வித்து இன்று நம் நாட்டில் சுதந்திர கொடி ஜொலித்தாட வழிகண்டது. நம் சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது வீரர்கள் கொடுத்த ரத்தம் மற்றும் உயிர்களின் விலை. ஆகவே இன்றைய நிகழ்வு நமக்கு ஒரு நினைவூட்டல். பெற்ற சுதந்திரத்தை பாதுகாப்பதும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவதும் நம் ஒவ்வொருவரின் கடமை. வாழ்க பாரதம், வந்தே மாதரம்.
3: நன்றி.
4: இதுவரை எங்கள் பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றி.

மாணவர்களே, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம மீண்டும் அடுத்த வாரம் கேட்கலாம். வணக்கம் மாணவ செல்வங்களே.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:08. திரையிசை கேட்கலாம். வருவது பிரசன்னா ராவ், நமிதா பாபு குரல்களில் சண்டிவீரன் படத்திற்கான பாடல்.

0: இனி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: மற்றும்
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். தலைப்புச் செய்திகள். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு முக்கிய பங்காற்றி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெற உள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. மத்திய பணியாளர் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை சார்பில் நாளை புதுடெல்லியில் 17வது ஓய்வூதிய நீதிமன்றம் நடைபெற உள்ளது. ஜப்பான் நகோயாவில் சென்ற மாதம் 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைந்தன. இனி விரிவான செய்திகள். இந்தியா உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இருப்பதுடன் தொழில்நுட்பத்திலும் விரைந்து முன்னேறி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். அவர் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற இந்திய நிறுவன செயலர்கள் கழகத்தின் 58வது நிறுவன நாள் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றினார். முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் ஆதரவையும் பெறாமல் தேசம் முன்னேற முடியாது என்றும், இந்தியாவின் கல்வி நிறுவனங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு முக்கிய பங்காற்றி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டினார். மேலும் வலுவான தற்சார்பு இந்தியாவை கட்டமைப்பதில் இந்திய நிறுவன செயலர்கள் கழகத்தின் கூட்டு முயற்சிகள் இந்தியாவை உலகின் தனி பெரும் பொருளாதாரமாக மாற்றும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராது உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் எனும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான சேவா சங்கல்ப் அபியான் எனும் இந்த சிறப்பு தொடரில் இன்று வடகிழக்கு மாநிலங்கள்

0: வளர்ச்சியை நோக்கிய ஒரு சிறப்பு பார்வை குறித்து காண்போம்.
1: நாடு சுதந்திரமடைந்து 60 ஆண்டுகளுக்கு பிறகும் பல வடகிழக்கு மாநிலங்களின் தலைநகரங்களில் ரயில் பாதை அமைக்கப்படாமல் இருந்தது. மேலும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு தேசிய ரயில் சேவையுடன் இணைக்கப்படாமல் இருந்தது. மாநில தலைநகரங்களே இந்த நிலையில் இருந்து வந்தன. இதற்கு வடகிழக்கு மாநிலங்களின் தொலைவே காரணமாக காட்டப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது அகர்தலா மற்றும் நாகர்லகுன் ஆகிய நகரங்களுக்கு அகல ரயில் பாதை அமைக்கப்பட்ட நிலையில் கடந்த 2025 செப்டம்பர் மாதம் பைராபி சைராங் ரயில் பாதை திறக்கப்பட்டு ஐஸ்வால் நகரம் ரயில்வே நெட்வொர்க்குடன் இணைக்கப்பட்டது. இதன் மூலம் மிசோரம் தனது முதல் ரயில் சேவையை பெற்றது. தற்போது இந்தியாவில் அதிவேக வளர்ச்சியடைந்து வரும் பிராந்தியங்களில் வடகிழக்கு மாநிலங்களும் இடம்பெற்றுள்ளன. ஆனால் காஷ்மீருக்கு இந்த மாற்றம் வர சற்று கூடுதல் அவகாசம் தேவைப்பட்டது. 28 ஆண்டுகளாக கட்டுமானத்தில் இருந்த உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் பாதை உலகின் மிக உயரமான ஜெனாப் ரயில் பாலத்தின் வழியாக செல்கிறது. 2025 ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட இந்த ரயில் சேவை குளிர், அடர்பனி உள்ளிட்ட அனைத்து காலநிலைகளிலும் தங்கு தடையின்றி இயங்குகிறது. ஒரு காலத்தில் செல்வதற்கு கடினமாக இருந்த பகுதிகள் தற்போது நிலப்பரப்பு, தொலைவு என்ற எந்த தடைகளும் இல்லாமல் எளிதில் சென்று சேரக்கூடிய இடங்களாக மாறியுள்ளன என்றால் அது மிகையில்லை.
0: 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. தமிழ்நாட்டில் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதிக்கும், மேற்கு வங்கத்தில் ரெஜிநகர், நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், அசாம் நகோன் மக்களவை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகின்றன. இன்று மாலை 6 மணி முதல் வாக்குப்பதிவு முடிவடையும் வரை தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ ஒருங்கிணைக்கவோ அல்லது நடத்தவோ கூடாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திரைப்படம், தொலைக்காட்சி, வானொலி மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள் வழங்குவது உள்ளிட்ட விதிமீறல்களை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்தொகுதியில் உள்ள வாக்காளர் அல்லாதோர் இன்று மாலைக்குள் வெளியேறுமாறும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் இந்த இடைத்தேர்தல் பதிவான வாக்குகள் வரும் 9 தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய பணியாளர் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் நாளை புதுடெல்லியில் 17வது ஓய்வூதிய நீதிமன்றம் நடைபெறவுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
1: மத்திய பணியாளர் பொது குறைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை சார்பில் நாளை நடைபெறவுள்ள நீதிமன்றத்தில் மிக மூத்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களின் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள 897 குறைகள் தீர்வுக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மே மாதம் 13ஆம் தேதி நடைபெற்ற 16வது அமர்வில் காணப்பட்ட தீர்வுகள் குறித்த பிரசுரங்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளை கொண்ட ஒரு கையேடும் வெளியிடப்பட உள்ளன. குறை கேட்பு அமர்வுகள் 2017 தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை கிடைக்கப்பெற்ற 28,797 குறைகளில் 20,676 குறைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 71.79% வெற்றி எட்டப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
0: மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் இயக்கம் சார்பில் போதையில்லா இளைய சமுதாயம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்ட போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நடைப்பயணம் புதுச்சேரியில் இன்று காலை நடைபெற்றது. கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் தொடங்கி கம்பன் கலையரங்கம் வரை நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நடைப்பயணத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். அரசு செயலர் திருமதி முத்தம்மா, துறை இயக்குநர் திரு சுதாகர், மை பாரத் இயக்கத்தின் புதுச்சேரி பொறுப்பாளர் திரு திரவீன், நாட்டு நலப்பணி திட்ட புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் திரு சதீஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஜப்பான் நகோயாவில் சென்ற மாதம் 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைந்ததாக ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலின் தலைவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். 2030 தோஹாவில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளதை முன்னிட்டு தீப்பந்தமும் கொடியும் அந்நாட்டு பிரதிநிதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. நிறைவு விழாவில் 2 தங்கப்பதக்கங்களையும் 1 வெள்ளிப்பதக்கத்தையும் வென்ற துப்பாக்கிச் சுடும் வீராங்கனை நீருதண்டா மூவர்ண கொடியை ஏந்தி இந்திய அணியை வழிநடத்தி சென்றார். தற்போது நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் இந்தியா 4

இடத்தில் உள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் லக்னோவில் நடைபெற உள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக இன்று கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், திருச்சி, அரியலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு முக்கிய பங்காற்றி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெற உள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. மத்திய பணியாளர் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை சார்பில் நாளை புதுடெல்லியில் 17வது ஓய்வூதிய

0: திருப்பூர், ஈரோடு, சேலம், திருச்சி, அரியலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு முக்கிய பங்காற்றி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெற உள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. மத்திய பணியாளர் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை சார்பில் நாளை புதுடெல்லியில் 17வது ஓய்வூதிய நீதிமன்றம் நடைபெற உள்ளது. ஜப்பான் நகோயாவில் சென்ற மாதம் 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைந்தன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: அப்பாவோட சேமிப்பு, அவரோட அறிவுரை,
2: எப்போதுமே நம்ம பத்தின கவலை,
3: அவரோட ஒரு சேமிப்பு பேங்க்லயும் இருக்கு. உங்க ரெண்டு பேருக்காக
1: கிளைம் பண்றது கஷ்டமா?
2: இப்போ இன்னும் ஈஸி. சேத்னா ஆண்டி கூட பண்ணிருக்காங்க. பேங்க் வெப்சைட் அல்லது பிரான்ச்சுக்கு போய் கிளைம் ஃபார்ம் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுங்க. 15 நாளுக்குள்ள செட்டில்மெண்ட் கிடைச்சிடும். நாமினேஷன் செஞ்சிருந்தா கிளைம் செட்டில்மெண்ட் சுலபமாயிடும்.
1: கிளைம் அப்ரூவ் ஆயிடுச்சு.
2: அப்படியே
1: RBI சொல்கிறது.
2: விவரமாக இருங்கள், விழிப்புடன் இருங்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:20. விளக்கேற்றம் இந்த மாலை வேளையில் உங்கள் இல்லங்களில் பக்தி மனத்தை வீச வருகிறது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக உன்னை வேண்டினேன் என்று தொடங்கும் பாடலை பாடியிருப்பவர் சிக்கில் குருச்சரண்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் சஞ்சய் சுப்பிரமணியம் குரலில் திக்கு தெரியாத காட்டில் என்று தொடங்கும் பாடலை.

தேனினும் இனிய பக்தி பாடல்களை உங்கள் செவிகளுக்கும் மனதிற்கும் வழங்கி கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் வருவாரோ வரம் தருவாரோ என்ற பாடலை. பாடலுக்காக ஒலிக்க வரும் குரல் ஓ எஸ் தியாகராஜன்.

பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட, இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையத்தின் முதன்மை அலைவரிசையிலும் 102.8 FM ரெயின்போ அலைவரிசையிலும் இந்த மாலை ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் முதன்மை அலைவரிசையில் இந்த மாலை ஒளிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் இடம்பெறுவது திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். இதில் மூலிகை சாகுபடி அனுபவங்கள் குறித்து புதுச்சேரி வில்லியனூர் ஆர் முருகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 முதல் 10:20 வரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 10:20 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவைகள் யாவும் முதன்மை அலைவரிசையில் இந்த மாலை ஒளிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். FM ரெயின்போ அலைவரிசையில் இந்த மாலை ஒளிபரப்பில் 7:02 முதல் 7:15 வரை மனம் விரும்புதே. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் நகர்ப்புறங்களுக்கான கால்நடை வளர்ப்பும் அதை சார்ந்த சவால்களும் குறித்து கடலூர் மாவட்டம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் டாக்டர் என் வெங்கடபதி அவர்கள் வழங்கும் உரை. தொடர்ந்து அங்கக முறையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் கரைமேடு பி ஷியாமலா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 10:00 வரையிலும், 10:20 முதல் 11:00 வரையிலும் தேன் சிந்து தேவானம். 10:00 முதல் 10:20 வரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டு

போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இரவு 7:30 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். இவைகள் யாவும் 102.8 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையில் இந்த மாலை ஒலிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். இனி நாளைய நிகழ்ச்சிகள். முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க, வள்ளலார் ஆண்மனேய ஒருமைப்பாடு, வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீகராகம், தொடர்ந்து சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பண்ணக்குட்டையில் மீன் வளர்ப்பு முறை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடலின் முதற் பகுதியினை கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் உரையாடுவர். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் பருவநிலை மாற்றம் குறித்த கல்வி, உரை வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 அறிவோம் அறிவியல், ஓசோன் படல பாதுகாப்பும் உலக நடவடிக்கைகளும் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ் பாலகுருநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, மார்பக புற்றுநோய் பற்றிய உண்மைகள் மற்றும் தவறான நம்பிக்கைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா, 8:00 வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை, வழங்குபவர் வடலூர் ஆர் சிவகுமார் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். நாளை காலை 8:30 முதல் 9:00 வரை தகவல் தளம். 9:00 அரங்கேசை நிகழ்ச்சியில் பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். நிகழ்ச்சியில் ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். நாளை காலை 10:02 கேட்டாலி இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், முற்பகல் 11:02 நேயர் நேரம், தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. நாளை இடம்பெறக்கூடிய தலைப்பு ஆன்ம நேயம். நண்பகல் 12:00 டெக் குரு அறிவியல் முத்துக்கள், இதில் அடிக்கடி எக்ஸ்ரே எடுக்கலாமா, உரையின் தொடர்ச்சி, வாசிப்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து கடல் வேளாண்மை குறித்து பரங்கிப்பேட்டையில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக கடல்வாழ் உயிரியல் உயர் ஆய்வு மையத்தின் முன்னாள் புல முதல்வர் முனைவர் பி ஆனந்தராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். நாளை பிற்பகல் 1:00 மகளிர் நேரம் குக்கரி ஷோ, 2:15 என்றும் இனியவை, 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம், நடத்துபவர் சௌமியா நாராயணன் அவர்கள், மாணவி நிரோஷா. நாளை பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை, இவ்விரு நிகழ்ச்சிகளையும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சுபலட்சுமி மற்றும் ஸ்வர்ணலதா ஆகியோரின் இரு வயலின் இசை இடம்பெறும். மாலை 4:00 பலே பாண்டியா திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர், கதை திரைக்கதை மாரா ஜோசி அவர்கள், இயக்கம் பி ஆர் பந்துலு அவர்கள்.

நாளை மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது. இதில் திருவிழா என்று தலைப்பில் தொடங்கும் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6 மணி முதல் 6:10 வரை திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8:35 முதல் 8:58 மணி வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் வீணங்கேணி உழவர் எஸ் செல்வி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். நாளை இரவு 8 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொதுச் சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல்.

9:30 சங்கீத வானிலே. நாளை இரவு 10 மணிக்கு ரவிவாசிர அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் ஹின்சோல் பென்சே அவர்களின் காயல் கயான் இசை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி நாக்பூர். 11 மணிக்கு நிகழ்ச்சிகள். 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10:00, 11:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவைகள் யாவும் நமது முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். இனி 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் இனிய நேரம். நேயர்கள் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம் விபி கிராம்ஜி. கிராமப்புற மக்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதி திட்டம் குறித்த சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் என்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே குக்கரி ஷோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். நாளை பிற்பகல் 3:00 ஹலோ டாக்டர் நேரலை நிகழ்ச்சியில் பருவகால நோய்களும் சிகிச்சைகளும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதுநிலை மருத்துவ அலுவலர் டாக்டர் எம் ராஜு அவர்கள். இதுவரை இந்த மாலை ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:14. திரையிசை கேட்கலாம். வருவது பார்த்தேன் ரசித்தேன் படத்திற்கான பாடல். பாடியிருப்பவர்கள் உன்னிகிருஷ்ணன், ஹரிணி.

0: திரேசை கேட்டீர்கள். இனி தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று சர்வதேச வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். ஆந்திராவில் நவீன தொழில்நுட்பத்தில் 3 லட்சம் வீடுகள் கட்டும் திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவைத் தொகுதிகள் மற்றும் 1 மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. அமெரிக்காவுடனான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. கெய்ரோ சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சட்டகாரியா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். உலக அளவில் நிலவும் பொருளாதார தேக்க நிலைக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டின் இடையே செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்காவைச் சேர்ந்த பேராசிரியர் பிரவீன் கிருஷ்ணா, பல்வேறு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள மோதல் சூழல் காரணமாக வர்த்தக மற்றும் விநியோக நடைமுறைகளில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். எனினும் ஆட்சியாளர்களும் தொழில்துறையினரும் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியா மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக நிர்வகிக்கப்படுவதுடன் பொருளாதார வளர்ச்சி வீதமும் சிறப்பாக உள்ளதாக திரு பிரவீன் கிருஷ்ணா பாராட்டு தெரிவித்தார். ஏழை மக்களுக்கு பாதுகாப்பான வீடு வழங்கும் ஆந்திர அரசின் திட்டத்திற்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நவீன தொழில்நுட்ப அடிப்படையில் வீடு கட்டும் திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஆந்திராவில் 3 லட்சம் வீடுகள் கட்ட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் கட்டுமான பணிகள் நிறைவடையும் போது மேலும் 3 லட்சம் வீடுகள் கட்ட அனுமதி வழங்கப்படும் என்றும் கூறினார். இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் கட்டுமான செலவு மற்றும் நேரம் குறையும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். காண மயில்களை பாதுகாப்பதற்கான அரசின் திட்டம் மிகுந்த பலனை அளித்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அழிந்து வரும் அரிய பறவை இனத்தைச் சேர்ந்த காண மயில்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அவற்றை பாதுகாக்கும் வகையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் உள்ள டெசர்ட் தேசிய பூங்காவிற்கு 2 ஆண் காண மயில்களை இன்று அவர் வழங்கினார். இதுகுறித்து அமைச்சர்

வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக மேற்கொண்டு வந்த அர்ப்பணிப்புடன் கூடிய பணி காரணமாக காண மைல்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்திற்கு முழு ஆதரவு அளித்து வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் திரு பூபேந்தர் யாதவ் நன்றி தெரிவித்துள்ளார். ஓய்வூதியதாரர்களின் கோரிக்கைகள் குறித்த குறைதீர்க்கும் முகாம் மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் புதுதில்லியில் நாளை நடைபெறவுள்ளது. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் 897 பேருக்கு நீண்டகாலமாக தீர்வு காணப்படாமல் உள்ள கோரிக்கைகள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2017 ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை நடத்தப்பட்ட 16 குறைதீர் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களில் 71% அதிகமான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோரின் பல்வேறு சந்தேகங்களுக்கான பதில்கள் அடங்கிய புத்தகம் ஒன்றும் வெளியிடப்படவுள்ளது.

0: தெரிவித்துள்ளது. கடந்த 2017 ஆண்டிலிருந்து இதுவரை நடத்தப்பட்ட 16 குறைதீர் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களில் 71% அதிகமான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோரின் பல்வேறு சந்தேகங்களுக்கான பதில்கள் அடங்கிய புத்தகம் ஒன்றும் வெளியிடப்படவுள்ளது. இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த பங்களாதேஷ் முயற்சி மேற்கொண்டுள்ளதாக இந்தியாவுக்கான அந்நாட்டு தூதர் திரு ரியாஸ் ஹமீதுல்லா தெரிவித்துள்ளார். தமது பதவிக்காலம் முடிவடைந்து நாடு திரும்புவதையொட்டி புதுதில்லியில் இன்று அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து திரு ரியாஸ் ஹமீதுல்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், இந்தியாவுக்கான தூதராக தாம் பதவி வகித்த காலத்தில் பரஸ்பர நம்பிக்கை, நன்மதிப்பு மற்றும் இருதரப்புக்கும் பலனளிக்கக்கூடிய அம்சங்களின் அடிப்படையில் உறவுகளை மேம்படுத்த பாடுபட்டதாக கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், திரு ரியாஸ் ஹமீதுல்லா இந்தியாவில் பணியாற்றிய காலத்தில் இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்த மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: அசாம் மாநிலத்தின் நகோன் மக்களவைத் தொகுதி மற்றும் பல்வேறு மாநிலங்களில் காலியாக உள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதிகள் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. இதையடுத்து இத்தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. நகோன் தொகுதி மக்களவை உறுப்பினர் மற்றும் மேற்குவங்கத்தின் நந்திகிராம், ரெஜிநகர், தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை அடுத்து இத்தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இத்தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு வரும் 9ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இதனிடையே மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தலில் உத்தராகண்டிலிருந்து திரு தினேஷ் ஆர்யாவும், மேற்குவங்கத்திலிருந்து திருமதி ருக்மிணி மாலிக்கும் பிஜேபி வேட்பாளர்களாக போட்டியிடுவார்கள் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. நாட்டில் நெடுஞ்சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை நாளை ஆலோசனை நடத்தவுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் நெடுஞ்சாலைத்துறை உயர் அதிகாரிகள், கட்டுமான நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கூட்டத்தின் தொடக்க அமர்வில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இணையமைச்சர்கள் திரு அஜய் தம்தா மற்றும் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா ஆகியோர் உரையாற்றவுள்ளனர். ஈரான் அமெரிக்கா இடையேயான பிரச்சினைகளுக்கு ராணுவ தாக்குதல் அல்லது பொருளாதார தடைகள் மூலம் தீர்வு காண முடியாது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். டெஹ்ரானில் வெளிநாட்டு தூதர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்று கூறினார். ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்றும் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி எச்சரித்துள்ளார். கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹேயில் உள்ள ஒரு சில இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இடி மற்றும் சூறாவளி காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவா மற்றும் கொங்கன் பகுதிகளில் நாளை வரை வெப்பக்காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மகாராஷ்டிராவின் விதர்பா மற்றும் மரத்வாடா பகுதிகள், சத்தீஸ்கர், தெலங்கானா மற்றும் கர்நாடகாவில் அடுத்த 2 நாட்களில் தென்மேற்கு பருவமழை விலகுவதற்கான சூழல் நிலவுவதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கெய்ரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-10, 12-10 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் நிக்கிதா ரைபக்கோவை வென்றார். இந்தியா மியான்மர் இடையேயான 17 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிவடைந்தது. மியான்மரில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. ஜிங்ஷன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியண்டா ஈக்வடாரின் கன்சல்வோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை

0: 7-5-6-2 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் மிகுவல் ஆஞ்சல் ரேயஸ் பர்லா அமெரிக்காவின் ரீஸ்டால்டர் இணையை வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிகா பத்ரா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா டே, யாமினி மௌரியா உட்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. நிறைவு நிகழ்ச்சி வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை இப்போட்டிகளின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற நீரு தண்டா ஏந்திச் சென்றார். இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. 2030 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தோஹாவில் நடைபெறவுள்ளதையொட்டி அதற்கான ஜோதி கத்தார் பிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று சர்வதேச வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். ஆந்திராவில் நவீன தொழில்நுட்பத்தில் 3 லட்சம் வீடுகள் கட்டும் திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் 1 மக்களவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. அமெரிக்காவுடனான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. கெய்ரோ சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தகாரியா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். புதுச்சேரி தாரோயல் பூங்கா, புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம், தேசிய தோட்டக்கலை இயக்கம், கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம், வேளாண் துறை விடுத்துள்ள கத்திரி சாகுபடி குறித்த அறிவிப்புகள். புதுவையில் பயிரிடப்படும் பாரம்பரிய காய்கறிகளில் கத்திரியும் ஒன்றாகும். இது வருடம் முழுவதும் பயிரிடப்படுகிறது. கத்திரிக்காயில் உயிர்ச்சத்து ஏசி மற்றும் பல உணவு சத்துக்கள் உள்ளன. மேலும் இது பல மருத்துவ பயன்கள் உள்ள காய்கறியாகும். இதன் ரகங்கள் உஜாலா, பவானி, சிவந்தம்பட்டி, கோ2, MDU1, PKM1, PLR1, அண்ணாமலை, பூசா, ஊதா நீலம். வீரிய ஒட்டு ரகங்கள் கோ BH2, பரூல். சராசரி வயது 150 நாட்கள். மண் மற்றும் காலநிலையில் நல்ல வடித்தன்மை கொண்ட மண், அங்கக பொருட்கள் அதிகம் கொண்ட மணல் கலந்த வண்டல் மண் ஏற்றது. மண்ணின் கார அமிலத்தன்மை 6.5-7.5 இருக்க வேண்டும். வெப்பநிலை 25°C 30°C ஆக இருப்பது நல்லது. இதன் பருவங்கள் ஆனி கார்த்திகை ஜூன் ஜூலை, மார்கழி சித்திரை அதாவது டிசம்பர் முதல் ஜனவரி, மாசி ஆடி பட்டம் மேலிருந்து ஜூன் மாதம் வரை, அக்டோபர் டிசம்பர் ஜனவரி முதல் மே வரை. விதையளவு ரகங்கள் 400 g/ஹெக்டர், வீரிய ஒட்டு ரகங்கள் 200 g/ஹெக்டர். விதை நேர்த்தியில் ட்ரைகோடெர்மா விரிடி அட் 4 g/கிலோகிராம் அல்லது சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் அட் 10 g/கிலோகிராம் விதைக்கு நேர்த்தி செய்ய வேண்டும். மேலும் அசோஸ் பரிலும் 40 g/400 g விதைக்கு அரிசி கஞ்சியுடன் கலந்து மேடைப்பாத்தி அமைத்து விதைக்க வேண்டும். நீர் பாய்ச்சுவதற்கு ரோஸ்கோன் பயன்படுத்த வேண்டும். நாற்றங்கால் தயாரிப்பு முறையில் 3 சென்ட் நிலம் மேட்டுப்பாத்தி நாற்றங்கால் தயாரிப்புக்கு தேவை மற்றும் ப்ரோட்ரேஸ் மூலமாகவும் உற்பத்தி செய்யப்படுகின்றது. 200 ப்ரோட்ரேஸ் மூலம் 19,600 நாற்றுகள் தயாரித்து 1 F பயிரிடுவதற்கு போதுமானவை ஆகும். நடுவுநிலம் தயாரிப்பு 25 t/ஹெக்டர் தொழு உரத்தினை இட்டு நன்கு உழவு செய்தல் வேண்டும். 60 cm அளவு பாறுகள் அமைத்து 2 kg/ஹெக்டர் அசோஸ் பயிரிலும், 2 kg/ஹெக்டர் பாஸ்போ பாக்டீரியாவுடன் 50 kg தொழு உரம் கலந்து இட வேண்டும். 30-35 நாட்கள் வயதுள்ள நாற்றுகளை பார்களின் ஓரத்தில் நடுவு செய்ய வேண்டும். பின்சே நேர்த்தி முறையில் நடுவு செய்த 30th நாளில் மற்றும் 60th நாளில் களை எடுத்து மண் அணைக்க வேண்டும். உர நிர்வாகம் அடி உரம் தொழு உரமாக 25 t நைட்ரஜன் பர் ஹெக்டர், அதனுடன் NPK 50:50:30 kg/ஹெக்டர் மேலுரம், 50 kg நைட்ரஜன் பர் ஹெக்டர் மண் அணைக்கும் பொழுது இட வேண்டும். வீரிய ஒட்டுரகத்தில் அடியுரமாக தொழு உரம் 25 t/ஹெக்டர், அதனுடன் NPK 100:150:100 kg/ஹெக்டர் மேலுரமாக 100 kg நைட்ரஜன் பர் ஹெக்டர் மண் அணைக்கும் பொழுது இட வேண்டும். மேலுரங்களை 2 அல்லது 3 முறை பிரித்து இடுவதில் நல்லது. பயிர் பாதுகாப்பு முறையில் எபிலாக்னோஸ் செண்டு பூச்சியை கட்டுப்படுத்த ட்ரையோசோபாஸ் 40% 2

5 மில்லிலிட்டர் பர் லிட்டர் நீரில் கலந்து தெளிக்கலாம். தண்டு மற்றும் காய் துளைப்பானை கட்டுப்படுத்த பென்தோயேட் 3.5 மில்லிலிட்டர் பர் லிட்டர் நீரில் கலந்து அல்லது அசிஃபேட் 2 கிராம் பர் லிட்டர் நீரில் கலந்து தெளிக்கும் பொழுது தண்டு மற்றும் காய் துளைப்பானை கட்டுப்படுத்தலாம். காய்ப்புழு மற்றும் கூன் வண்டினை கட்டுப்படுத்த மோனோக்ளோரோடோபாஸ் 3 மில்லி பர் லிட்டர் அல்லது அசிஃபேட் 2 மில்லி பர் லிட்டர் கரைசலை தெளிக்கலாம். அஸ்வினி பூச்சியை கட்டுப்படுத்த கிரைசோபெரியா கார்னியா 10,000 எண்ணிக்கை கொண்ட ஒட்டுண்ணியை விடுவதன் மூலம் கட்டுப்படுத்த முடியும். இலைப்புலி நோயை கட்டுப்படுத்த மேங்கோசெஃப் 2 கிலோகிராம் பர் லிட்டர் சூடோமோனாஸ் 400 கிராம் பர் ஏக்கருடன் கலந்து தெளிக்கும் பொழுது இலைப்புலி நோயை கட்டுப்படுத்த முடியும். சிற்றிலை நோயை கட்டுப்படுத்த நோய் தாக்கப்பட்ட செடிகளை வேருடன் பிடுங்கி எரித்துவிட வேண்டும் அல்லது டைமித்தோயேட் 1 மில்லி பர் லிட்டர் அளவில் தெளிக்கும் பொழுது இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். இவ்வாறாக புதுச்சேரி தாவரவியல் பூங்கா, புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம், தேசிய தோட்டக்கலை இயக்கம், கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம், வேளாண் துறை விடுத்துள்ள அறிவிப்பு தெரிவிக்கின்றது. இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடுவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நிதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் மூலிகை சாகுபடி அனுபவங்கள் குறித்த நேர்முகம், நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் மூலிகை சாகுபடி அனுபவங்கள் குறித்து புதுச்சேரி வில்லியனூர் ஆர் முருகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: சார் வணக்கம். சார்
3: வணக்கம். சார்
2: இன்றைய நிகழ்ச்சியில் மூலிகை சாகுபடி அனுபவங்களை பற்றி தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு நான் இருக்கிறேன். மூலிகைன்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: மூலிகை என்பது மருத்துவ தாவரம் தாங்களே. மருத்துவ தாவரத்தினுடைய வேர், தண்டு பகுதி, பூப்பகுதி, காய்ப்பகுதி, கனிப்பகுதி, விதைப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து பாகங்களாக பிரித்து அவற்றின் மருத்துவ குணங்களை தனித்தனியாக பிரித்து அவற்றை எண்ணெய் மற்றும் சூரணம் அரிஷ்டம் அப்படி சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து மருந்துகளாக தயாரித்து விற்பனை செய்வது தாங்கள இந்த மூலிகையினுடைய செயல்பாடு.
2: மூலிகை செடியெல்லாம் என்னென்னலாம் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள், அதனுடைய பயன்களை பற்றி சொல்லுங்கள்.
3: அருகம்புல், ஆடுதொடா, முசுமுசுக்கை, தூதுவளை, துளசி, வில்வம், அதிமதுரம், சின்னி, பெருநெறிஞ்சல், நெரிஞ்சல் இப்படி பல விதமாக இருக்குங்களே. மொத்தம் வந்து ஒரு 5000 வகை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயனுள்ளதாகவே இருக்குது.
2: மூலிகை செடி இருக்குது,
3: மூலிகை செடி இருக்குது.
2: எந்தெந்த விதத்தில் பயன்படுது?
3: விதைக்கும் முறையும் அறுவடை முறையும் வச்சு தான் நம்மளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது. சில பேர் வந்து பார்வைக்கு மட்டும்தான் வச்சுருப்பாங்களே தவிர மற்றவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு யாருமே இப்போ பயன்படுத்துறதில்லை. அழகு செடியாக நிறைய பேர் வச்சுருக்காங்க, வாசனை செடியாக வச்சுருக்காங்க. கோயில் காடுகள்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வந்திருக்குங்களே, அந்த சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வீடுகளில் வந்து இடம் கிடையாது அப்படின்றவங்க கோயில்களில் கொண்டு போய் அந்த செடிகளை வளர்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் கொண்டிருக்காங்க. உற்பத்திய ட்ரெண்டு வந்துருச்சுங்களே. காரணம், வீட்டில் வந்து இடம் கிடையாது, வாடகை வீட்டில் வந்து செடி வச்சாங்கனாக்கா பூச்சி வருது அப்படி சொல்லிட்டு இடம் கிடையாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில சிஸ்டமேட்டிக் இருக்கிறதுனால அவங்க எல்லாமே கொண்டு போய் கோவிலில் இடம் வந்துனாக்கா அதுக்கு கொண்டு போய் வச்சிடுறாங்களே. அங்கே கொண்டு போய் வச்சுட்டு அது பொதுமக்களும் அவங்களும் வந்து அதை பயன்படுத்துகிறாங்களே. இப்போ நந்தியாவட்டன்னு ஒரு செடி இருக்குங்களே, அந்த நந்தியாவட்ட பூ இம்பார்ட்டன்ட், நம்மளுடைய கண்ணுக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கும். நந்தியாவட்டனுடைய பூவை கண்ணை மூடிக்கிட்டு 10 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் திருப்பி கண்ணை திறந்தீங்கன்னா கண்ணில் இருக்கிற சிவப்பு வந்து நந்தியாவட்ட பூவுக்கு போயிடும். நம்ம உடம்புல இருக்கிற அந்த சூட்டை வந்து

0: இழுக்கிற ஒரு சக்தி வந்து நந்தியாவட்டைக்கு உண்டு. அதே போல் வந்து கண்ணில் வந்து அந்த நந்தியாவட்டை பூவை வந்து தினம் தினம் வந்து கண்ணை மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மன அமைதியும் கிடைக்குது, தியானத்துக்கு வேண்டிய வழியும் கிடைக்குது. மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூவிலேருந்து கிடைக்கிற அந்த வாசனை அது வந்து மூக்கு வழியாக போயிட்டு மூளைக்கு சென்று கண்ணில் இருக்கிற நரம்புகளுடைய திசைகள்லாம் வந்து சரிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதை என்ன பண்ணுறாங்கன்னா கோவில்களில் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த செடியை வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா வளர்க்க மாட்டாங்க. நீங்கள் கட்டாயப்படுத்தீங்கன்னா எந்த ஒரு செடியும் வளர்க்குறதுக்கு மனுஷனுக்கு தன்மை வராதுங்களே. அவர்களுக்காக தோன்று செய்யும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக வளர்ப்பாங்க. அது விவசாயமாக இருந்தால் வருமானமாக இருந்ததுனாக்கா இன்னும் அதிகமாக செய்வாங்க.
1: இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் மூலிகை தாவரங்களை வளர்க்கணும், அவர் என்னென்ன தாவரங்களை வளர்க்கலாம், எங்கே போய் செடியெல்லாம் வாங்கின்னு வரணும், அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: முதல்ல வந்து மஞ்சள், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வசம்பு, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சித்தரத்தை, அவுரி, முருங்கை, இதைப்போல் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த மூலிகை தாவரங்களும். முருங்கை வந்து மூலிகை தாவரமான முதல் மூலிகை மரங்களில் முதல் செயல்பாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா முருங்கை தாங்களே. முருங்கையில் இருக்கிற சத்துக்கள் வந்து நம்ம உடம்புல இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் நமக்கு எவ்வளோ குறைவாக இருந்தாலும் அதிகப்படுத்தும், அதிகமாக இருந்தாலும் குறைச்சி கொண்டு வந்த ஸ்டெபிலைசர் மாரி நமக்கு இயக்கிறது முருங்கை மரம்.
1: ஒவ்வொரு மூலிகையும் தனித்தனியாக விவசாயம் பண்ணணும் இல்லைங்களா?
0: ஆமாங்களே, அதிக லாபம் கிடைக்கும். அதே போல் வந்து சேர்வை விவசாயமும் உண்டு. இப்போ சோற்றுக்காற்றாழை வந்து பார்த்தீங்கன்னா ஊடு பயிராக போடலாம்.
1: எந்த பயிரில் ஊடு பயிராக போடலாம்?
0: எல்லா பயிர்களையும் ஊடு பயிராக பயன்படுத்தலாம். வரப்புகளில் வந்து இடங்களில் வந்து நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா ஒரு மடல் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா.
1: எல்லா மண்ணுலையும் விளையுமா?
0: எல்லா மண்ணுலையும் வந்து சோற்றுக்காற்றாழை இருக்கும். சோற்றுக்காற்றாழை நீங்கள் முளைக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு கவர் கட்டி நீங்கள் தொங்க விட்டா கூட அது உயிரோடு வாழ்ந்துட்டு
1: இருக்கும். வீட்டில் பார்க்குறோம். இந்த மூலிகை தாவரங்களுக்கு வளர்கிறதுக்கெல்லாம் தட்பவெப்ப சூழ்நிலை அதெல்லாம் எப்படி இருக்கணும்?
0: எல்லா தட்பவெப்ப சூழ்நிலையும் மூலிகை தாவரம் வளரும். குளிர்காலத்தில் வந்து என்னென்ன மூலிகை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசம்பு, சித்தரத்தை, இஞ்சி, மிளகு இதுவெல்லாம் வந்து மூலிகை தாவரங்களை வந்து பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாத வந்து துளசி, திருநீற்று பச்சலை இவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூலிகை தாவரமாக நிறைய பயன்படுத்திட்டு வரலாம். மழை காலங்களில் வந்து வீட்டில் வந்து மூலிகை கூட்டுத்தொடர்னு ஒன்று ஆரம்பிச்சு நாடுதொடா, முசு முசுக்க, தூதுவலை இதெல்லாம் வந்து பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா சளிக்கு வந்து உகந்த மருந்தாக இருக்குது. இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அதே போல் வெயில் காலங்களில் வந்து வெட்கை அதிகமாக இருக்கும். அப்போ நன்னாரி, வெட்டிவேறு, திருநீற்று பச்சிலை அதனுடைய விதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ஜா விதை இதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். பனி காலங்களில் வந்து சளி அதிகமாக இருக்கும், ஆஸ்மா அதிகமாக இருக்கும், அப்போ வந்து ஆடுதொடா, தூதுவளை, துளசி இவைகளை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இருக்கிறதுல வந்து வசந்த காலங்களில் தான் வந்து எல்லாருக்கும் நோய்கள் வரும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கிளைமேட் மாறும்போது எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிக்கும். மருத்துவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எதனால் வந்தது அந்த சளி, தொற்றுரா இல்லை வந்து இவருடைய தவறா என்னன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையே இல்லைங்களே. 5 துளசி, 1 வெற்றிலை, 2 மிளகு, தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சீரகம் போட்டு வாயில் நல்ல மீன் ரொம்ப எளிதாக வந்து கிள்ளி வச்சோடனே நிறைய முளைக்கிற ஒரு செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி. கற்பூரவல்லியை வந்து நீங்கள் எல்லா நாட்கள்லேயும் வந்து பனி நாளாக இருந்தாலும் வெயில் நாளாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு தண்ணி ஊற்றினாலும் ஊற்றாட்டாலும் அது நல்லா முளைச்சி வரும்.
1: இப்போ நீங்கள் சொல்கிற மூலிகை தாவரங்கள்லாம் விவசாயிகளுக்கு இந்த தொழில்நுட்ப முறைகள்லாம் தெரியுங்களா?
0: எல்லாருக்கும் தெரியும், ஆனால் வருமானங்கள் எப்படி வருது அப்படின்ற ஒரு செயல்பாட்டில் வந்து விட்டுடுறாங்க. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு வந்து 2500 கிழங்கு வசம்பு பயிரிட்டோம்னாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.5 டன் வந்து வசம்பு கிடைக்குது. 1 கிலோ வசம்பு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபா. அப்போ 2.5 டன் எவ்வளோ கிடைக்குங்களே, நல்ல வருமானம் இருக்கும். இது யார் போடுறது, யார் செய்கிறது? யாரோ ஒருத்தவங்க போட்டவுடனே அவங்கள பார்த்துட்டு இன்னொருத்தவங்க போடுவாங்க. நிறைய பேர் போடும்போது அதனுடைய விலை வந்து கீழே குறையுது. மஞ்சள் வந்து எல்லா நிலத்திலையும் பயிரிடலாம். இப்போ கரிசல் நிலம் இருக்குன்னாக்கா அதை வந்து ஒவ்வொரு நிலமாக இருந்தாலும் அது கரிசல் நிலமாக மாற்றி ஏரி மண் அடித்து அதை இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மஞ்சள் வந்து பயன்படுத்திங்கன்னா முழுசாக வந்து உங்களுக்கு நல்லா விளைஞ்சி இருக்கும்.
1: இப்போ நீங்கள் சொல்கிற மூலிகை தாவரங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது, உடம்புக்கு நல்லது. ஆனால் பெரும்பாலான விவசாயிகள் வந்து இந்த மூலிகை தாவரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, விழிப்புணர்வு இருக்கா? பார்த்தீங்கன்னா நெல், மணிலா, கிழங்கு, கரும்பு இதை தான் பயிரிடுறாங்க அதிகமாக.
0: இதெல்லாம் வந்து எடுத்தவனே வாங்குறதுக்கு வந்து ஒரு 10 பேர் நீங்கள் சொன்ன இடத்துல வந்து வாங்கிடுவாங்க. ஆனால் மூலிகை செடிகள் வந்து நீங்கள் விவசாயம் பண்ண பிறகு இது விற்கிறதுக்கு ஒரு ஆளை தேடிட்டு போகணும், அது எங்கன்னு கேட்பாங்க.
1: விலாசம் எங்கே விற்பனை செய்யலாம்?
0: சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை வந்து மொத்த விற்பனையாளர் நீங்கள் நெட்டில் போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவங்க பேர், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்துடும். அவங்ககிட்ட நீங்கள் ஃபோன் அடித்து ஐயா எங்ககிட்ட வந்து இத்தனை கிலோ வந்து மூலிகையெல்லாம் இருக்குது நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே வாங்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் விலை கொஞ்சம் வந்து கேட்பாங்க. நீங்கள் சரியான விலையை வந்து நீங்கள் நிர்ணயித்து சொன்னோம்னா அது வாங்கிக்குவாங்க. இப்போ 600 ரூபான்னும் போது 100 ரூபா கம்மி பண்ணி கூட 500 ரூபாய்க்கு நீங்கள் விற்கலாம். வசம்பு இருக்கு இல்லைங்களா, 1500 ரூபா வெளியில விற்குதுன்னு வைங்களா.

0: உங்ககிட்ட எடுக்கும்போது 750 ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க, தாராளமாக விற்கலாம், நம்ம லாபம் கூட்டக்கூடியது தாங்களே. அதே போல் சுக்கு இஞ்சி வந்து பார்த்திங்கனாக்கா தோல் உரித்து காய வச்சு அதில் சுண்ணாம்பு தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்து காய வச்சிங்கனாவே ஒரு 15 நாள் உங்களுக்கு சுக்கு கிடச்சிடும். அந்த சுக்கு வந்து நல்ல சாதாரணமாக இஞ்சி 1 கிலோ வந்து 100 ரூபா இருக்குன்னு வைங்களேன், ஆனால் சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 500 ரூபாய்க்கு விற்குது. அப்போ மதிப்பிடக்கூடியதாக ஆகிடுது இல்லைங்களா, லாபங்கள் அதிகமாக வருது. இதை யார் செய்வாங்கனாக்கா அந்த நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து டைம் இருக்காது, ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க இது செய்யறதுக்கு இடமும் இருக்குது, மனசும் இருக்குது, செய்யறதுக்கு வந்து வழியும் இருக்குது, ஆனால் செய்ய மாட்டாங்க. ஊக்குவிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இந்த நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு வந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் இருந்ததுனாக்கா அவங்க வந்து பயன்படுத்துறதுக்கு முழு வாய்ப்பு இருக்குங்களே.
1: இப்போ வந்து விவசாயிகள் தென்னங்கன்று பூச்செடிகள் இதெல்லாம் வந்து வேளாண் பண்ணியோ இல்லை அது சம்பந்தமான இடத்துல போய் வாங்கிட்டு வருவாங்க. இதுபோல் நீங்கள் சொல்கிற அந்த மூலிகை தாவரங்கள்லாம் ஒரு விவசாயி வாங்கி அதை நட்டு அது லாபம் பார்க்கணும், எங்கே போய் வாங்குறது?
0: நெட்டில் போட்டாவே நீங்கள் அட்ரஸ் போட்டோடனே எனக்கு இந்த செடி வேணும்னு சொன்னோடனே அதை கொடுக்கறதுக்கு 1000 பேர் தயாராக இருக்கிறாங்களே. இப்போ அசாம் இதை போல் மாநிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிகள் வந்து தயாராக வச்சுருக்குறாங்க, நிறைய பயிரிட்டு வாங்குறதுக்கு ஆள் இல்லாத இருக்கிறாங்க. நம்ம போட்ட உடனே நம்மளுக்கு என்ன பண்ணும், ட்ரெயின் சார்ஜ் தான் ஆக போதுங்களே. அந்த ட்ரெயின் சார்ஜ் போக நம்மளுக்கு வரும்போது இங்கே வாங்குற வேலையும் அங்கே வாங்குற வேலையும் ஒன்றா தான் இருக்குது, நல்லாவும் இருக்குது செடி.
1: நம்ம புதுச்சேரிக்கு அருகாமையில் தமிழகத்துக்கு ஒட்டிய பகுதியில் அருகாமையில் ஏதாவது இடம் இருக்கா மூலிகை தாவரங்கள் செடிகள் வாங்குற மாதிரி?
0: மதையடிப்பட்டில் வந்து ஒரு நாங்கள் மூலிகை தோட்டம் வச்சுருந்தோம், அதுக்கடுத்து குரும்பாப்பட்டில் வந்து கேவிகேன்னு ஒரு நிறுவனத்தில் இருக்குங்களே.
1: குரும்பாப்பட்டு,
0: ஆமாங்களே. அதே போல் வந்து இப்போ எல்லா நர்சரிலையும் வந்து இப்போ வந்து மூலிகை செடிகள் வந்து இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த செடி வேணும் வேணும்னு கேட்க கேட்க என்ன பண்ணுறாங்க, இப்போ அவங்களே வந்து நர்சரியில் வந்து செடிகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வீட்டில் ஒரு 10 செடி வச்சாவே 15 செடியை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்களே எடுத்து நட்டாவே அது ஒரு நர்சரி மாதிரி தான் வரும் இல்லைங்களா. நம்மளே வந்து சின்ன நர்சரி ஆரம்பிக்கலாங்களே. எந்த ஒரு செடியும் ஃப்ரீயாக கொடுத்துட்டிங்கனாக்கா அது வளர்க்க மாட்டாங்க.
1: இல்லை தராங்க, திருமண விழாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா
0: அதை வாங்கிட்டு போகிறாங்க, கொண்டு போய் வச்சிடுறாங்க, தண்ணி கூட ஓட்டுற மாட்டேன்றாங்க. எங்கள் வீட்லேயே அது நடந்துருக்குது. அதனால் தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா விலை வச்சு கொடுக்கும்போது தான் அதனுடைய மதிப்பீடு, ஐயோ 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டுமே சொல்லிவிட்டு அதுக்கு தண்ணி ஊற்றுவாங்க. சும்மா கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த செடிக்கு வந்து மதிப்பீடு இல்லை, அது தண்ணி ஊற்றாதவே என்ன பண்ணிடுறாங்க, அதை இறக்க செஞ்சிடுறாங்க. அதனால் விலை கொடுத்து வாங்கிறது தான் நல்லது.
1: நீங்கள் சொன்ன அந்த மூலிகை தாவரங்கள்லாம் அந்த ஆயுட்காலம் சொல்லுவேன்ல, எப்போ விதைச்சி அதை நட்டு எப்போ அறுவடை பண்ணலாம், அதெல்லாம் எந்தெந்த காலம் சொல்லுங்களேன், எவ்வளோ நாட்கள்?
0: அவுரி செடின்னு ஒன்று இருக்குங்களே, இன்றைக்கி அவுரி வந்து இம்பார்ட்டன்ட் பர்சனாக போச்சு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 50 வயசு தாண்டோடனே எல்லாருக்கும் வந்து முடி வந்து நரைக்க ஆரம்பிக்குது, இன்றைக்கும் வந்து டை அடிக்கிறாங்க. அந்த அவுரின்ற ஒரு செடி கிடச்சிச்சு, இப்போ அது டிமாண்டாக இருக்குங்களே.
1: டை அடிக்கிறதால உடல்நலக்கேடு இல்லையா?
0: அந்த டை வேறுங்களே, ஏன்னா அதில் அமோனியா குளோரைடு இதெல்லாம் வந்து சேர்ந்து கெமிக்கல்ஸ் நிறைய சேர்றதுனால நேரடியாக மூளையை தாக்கி வந்து.
1: இப்போ நீங்கள் சொல்கிறது
0: இந்த டை வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறை. எனக்கு தெரிஞ்சு வந்து என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் என்ன பண்ணுவாருங்களே, பனைமட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த பனைமட்டையை நல்லா குளித்தி அதில் வர அந்த கறியை எடுத்து என்ன பண்ணுவார், தேங்காய் எண்ணெயில் குழச்சி டை அடிச்சுன்னு போவார். இன்னும் இந்த தாத்தா நானும் பார்க்குற சின்ன வயசுலேருந்து பார்த்தாக்கா முடி மட்டும் வெள்ளையாகவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது அவர் தான் அந்த ரகசியத்தை சொன்னார். ஏன் இதை நம்ம வந்து இந்த அவுரி இலையில செய்யலாம் இல்லைங்களா? அவுரி இலையை என்ன பண்ணுறீங்க, அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுட்டு இரும்பு வானலில் வந்து முதல் நாள் வந்து எலுமிச்சை பழம் புழிஞ்சு தண்ணி ஊற்றி வச்சிடணுங்களே. மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து இருக்கும் அந்த அவுரினுடைய இலை சாறு, அந்த சாறு எடுத்து தலையில் தடவிட்டு தலை குளிச்சுட்டு வந்தீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு முடி வந்து கருப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி அவுரி வந்து டிமாண்டாக இருக்குங்களே. ஏன் அந்த விவசாயிகள் வந்து அவுரி போடலாம் இல்லைங்களா? அவுரி விதைக்கு வந்து நீங்கள் அதிக வந்து களை எடுக்கணும், மருந்து போடணுன்ற அவசியமே இல்லைங்களே. மானாவரி பயிர் நீங்கள் விதைச்சி விட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக
1: முளைஞ்சிடும். எத்தனை நாளுக்குள்ளே முளைக்கும்?
0: 3 மாதத்துலேயே உங்களுக்கு வந்து உங்களுக்கு பயிர் கிடச்சிடும். அறுவடை பண்ணி
1: விற்பனை பண்ணலாம்,
0: அது வாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் செய்யறதுக்கு இங்கே யாருமே கிடையாதுங்களா, விவசாயிகள் கிடையாது. விவசாயிகளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நெல்லில் போட்டு போட்டு தான் வந்து ரொம்ப நஷ்டப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சோர்வாக போய் உட்காடுறாங்களே தவிர, இதே போல் மூலிகை செடி
1: மூலிகை தாவரங்கள் வளர்க்க
0: முன் வரணும் ஒரு 5 ஏக்கர் இருக்குன்னாக்கா 5 ஏக்கரில் வந்து 2.5 அடி 2.5 அடி டிஸ்டன்ஸில் வச்சு சோத்துக்கத்தாழை வந்து ஃபுல்லாக பயிரிடலாங்களே. ஒரு கன்று வந்து 5 ரூபான்னு விற்குதுங்களே, நீங்கள் சோத்துக்கத்தாழை கன்று வந்து வச்சுட்டிங்கனாக்கா அதே சோத்துக்கத்தாழை வந்து நிறையா வந்து கன்றுகள் உருவாகும் போது, ஏன் அந்த சோத்துக்கத்தாழையே நீங்கள் எங்கே வாங்கினீங்களோ அதே இடத்துல நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து 2000 கன்று இருக்குது நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டு நீங்கள் விற்பனை செய்யலாமே. வியாபாரத்துக்கு முதல்ல கூச்சத்தன்மை நீங்கணும், கேட்டாக்கா வாங்கிக்குவாங்களா அப்படின்ற ஒரு தயங்கிறது போயிடணும், ஒரு துணிவு இருக்கணும். துணிவு இருந்தால் தான் நம்ம வந்து வியாபாரமே செயல்பட முடியும்.
1: இதில் மூலிகை தாவரங்கள் வளர்க்க அரசு ஏதாவது மானியம் ஏதாவது கொடுக்குறாங்களா, அரசு உதவிகள் ஏதாவது கிடைக்குதா, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: இன்றைய வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து முழு

0: முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்களே தவிர யாருமே வந்து அதை வாங்கணுன்ற முயற்சி பண்ணவே இல்லைங்களே. காரணம் என்னன்னாக்கா, இதனுடைய அனுபவங்கள் எனக்கு இல்லை. சரி, சரியான முறையில் வந்து அனுபவத்துக்காக வந்து அரசாங்கத்தில் வந்து நிறைய விவசாய பண்ணைகளில் வந்து அதுக்கு தனியாக வந்து ஆஃபீஸர்லாம் போட்டு செயல்படுத்தினா கூட இவங்க எடுத்தவொடனே என்ன பண்ணுறாங்களே, எதில் நிறையா வந்து மானியம் கிடைக்குதோ அதில் போயிடுறாங்க. ஆனால் மருத்துவ செடிகள் நிறையா வளர்த்து நிறையா லாபமும் மானியமும் கிடைக்குதுன்றது போது அதை பயன்படுத்த மாட்டேன்றாங்க விவசாயிகள். விவசாயிகள் மனசு வச்சாக்கா அந்த விலைவாசியில் வந்து மூலிகையினுடைய விலை வந்து குறையறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும்.
1: மூலிகை தாவரங்கள் நம்ம வளர்க்குறதுக்கு இந்த நீர்ப்பாசனம்,
0: சாதாரண பாசனமும் இருக்குங்களே. மானாவாரி பயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மழை நீரே போதும்,
1: போதுமானது.
0: இப்போ நிறைய செடி இருக்கு இல்லைங்களா, இப்போ காடுகளில் வந்து யாரும் போய் பாய்ச்சதில்லை, ஆட்டோமேட்டிக்காக தண்ணி முளைஞ்சி வருது. ஒரு செடியை கூடங்கள அது மண் வளர்ந்துருக்கும் போது அது மண் வளரும். நீங்கள் கொண்டு வந்து ஒரு செடியை வளர்க்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கனாக்கா நிச்சயமாக வளராது. நீங்கள் பிடிங்க கொண்டு வந்து வச்ச உடனே அதனுடைய அட்மாஸ்பியரும் நம்ம கொண்டு வந்து வச்சுருக்க அட்மாஸ்பியரும் டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால ஒரு 5 நாள் 6 நாள் வந்து அது என்ன கவனிச்சிட்டோம்னா திருப்பி வரும். அது சில செடிகள் மட்டும்தாங்களே. அதனால வந்து நாற்று முறைகளில் வந்து செயல்படுறதுக்கு வந்து மூலிகை செடிகள் வந்து ஃபெயிலியரிங் தாங்களே.
1: நாற்று நடுறது இதெல்லாம் எப்படி சார், கை வேலை தானே எல்லாமே?
0: ஆமாம், எல்லாமே கை வேலை தாங்க. இப்போ சிறியானாங்கன்னு ஒரு செடி இருக்குங்களே, இப்போ சமீபத்தில் வந்து ரொம்ப டிமாண்ட் ஆச்சு. காரணம் என்னன்னாக்கா கொரோனா பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா சிறியானங்கை ரொம்ப டிமாண்ட் ஆகிறதுக்கு காரணம்னாக்கா அந்த கொரோனாவில் வந்து அந்த மருந்து தயாரித்தாங்களே சளிக்காக வந்து அந்த கொரோனாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சிறியானங்கை இம்பார்ட்டன்ட். அதுக்கு நிலவேம்பு கஷாயம்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க,
1: நிலவேம்பு எல்லாருமே
0: அது சாப்பிடும்போது அது டிமாண்ட் ஆச்சு. சரியானங்கை நம்ம பயிரிடலாமா அப்படின்னா இது யார் வாங்கிறதுங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் உடனே நீங்கள் வந்து நெட்டை எடுத்து பாருங்க, ஹெர்பல் பயர்னு இருக்கும், அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கிறதுக்கு தயாராக 2 பேர் இருக்காங்க, விற்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா அவங்க க்வெஸ்சன் கேட்பாங்க. சில பேர் வந்து வாங்கிட்டு ஏமாத்துறவங்களும் இருப்பாங்க, ஆனால் பார்த்து ஃபோன் நம்பர்ஸ்லாம் எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு செக் வாங்கிட்டு அப்புறமேட்டு நீங்கள் பொருள் வந்து நீங்கள் விற்பனை பண்ணலாம்.
1: இப்போ மூலிகை தாவரங்களை வளர்த்தாச்சு, அதை விற்பனை பண்ணணும்னா நம்ம அது சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போய் விற்பனை பண்ணணும்.
0: மூலிகை விற்பனைன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குங்களே, அதனுடைய விலாசம் அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது, நீங்கள் அதுவும் வந்து இது பண்ணலாம்.
1: சரியா, சிறியானாங்க நம்ம பயிரிடுறோம், இப்போ வந்து கத்திரிக்காய் 1 கிலோ 40 ரூபான்றாங்க, சிறியானாங்க எப்படி விலை நம்ம நிர்ணயம் பண்ணுறது, எப்படி கொடுக்கறது?
0: 1 கிலோ வந்து சிறியானாங்கனுடைய காய்ந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாங்க, வாங்கி அவங்க வந்து விற்பனை பண்ணுறது பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்கு விற்பனை. அப்போ 1 ஏக்கருக்கு வந்து 2000 கிலோ வந்து சிறியானாங்க வந்து கிடைக்கும். இதுக்கு நீங்கள் வந்து தனியாக வந்து உரம் போட வேண்டியதில்லை, தண்ணி பாய்ச்சணும் அவசியம் இல்லை. எப்பயோ ஒரு தடவை நீங்கள் தண்ணி பாய்ச்சினா, ஒரு சோர்ந்து இருக்கும்போது தண்ணி பாய்ச்சினா போதுங்களே, அது நல்லா வளர்ந்து வரும். அது கூட வந்து புல் பூண்டுகள் வளர்ந்தால் கூட நீங்கள் வந்து அது களை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இது மட்டும் நல்லா வளரும்.
1: இப்போ மூலிகை தாவரங்கள் நம்ம பயிரிடும் போது களை இருக்குமா?
0: முடிஞ்ச வரைக்கும் களை வராது, களை இருந்தாலும் அது ஒன்றும் பண்ணாதுங்களே. இப்போ சோத்துக்கத்தாழை பார்த்தீங்கன்னா அது நிறைய களைகள் இருந்தாலும் இன்னும் நல்லா வளரும். அதுக்கு வந்து தேவையான உணவுகள் வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அது நல்லா வளரும். இப்பொழுது ட்ரெண்டில் வந்து 2 செடிகள் வந்து அதிகம் வந்து விற்பனை ஆகுது, ஒன்று அவுரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சோத்துக்கற்றாழை. காரணம் என்னாக்கா இன்றைக்கி வந்து ஷாம்பு இவையெல்லாம் வந்து சோத்துக்கற்றாழையில் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க.
1: நம்ம புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா முக்கிய நகரங்களில் சோற்றுக்கற்றாழை சாறுன்னு அங்கங்கே நம்ம நிறைய இருக்கிறாங்க,
0: அவங்கள்கிட்டே கொஞ்சம் போய் சேல்ஸ் பண்ணலாம். ஒரு சோற்றுக்கற்றாழை 1 கிலோ இவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணவே வந்து வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
1: மூலிகை தாவரங்கள் இப்போ ஒரு விவசாயி பயிரிடன்னு வச்சுங்களா, இப்போ கரும்பு வந்து அறுவடை பண்ணிவிட்டு மறுபடியும் அதை முளைப்பத்திறன் கொண்டு மறுபடியும் ஒரு சாகுபடி பண்ணலாம், அதுபோல் எந்தெந்த மூலிகை தாவரங்கள் மறுபடியும் மறு சாகுபடிக்கு?
0: சோற்றுக்கற்றாழை நீங்கள் எத்தனை தடவை செஞ்சாலும் சேர்த்தாங்களே, வேறு மட்டும் விட்டு வந்தீங்கன்னா நிறைய கலைகளையாக வந்துடும்.
1: அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவுரி சோற்றுக்கற்றாழை பயிரிடலாம்?
0: பயிரிடலாம் தாராளமாக. விவசாயிகள் வந்து நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா டிராக்டர் போட்டு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க, அதுக்கு அடுத்து அதனுடைய இலையினுடைய வேல்யூடு வந்து 1 கிலோ 200 ரூபாங்களே, அது ரொம்ப பாதுகாப்பாக கொண்டு போய் விற்பாங்க. வேப்பிலை எல்லா மரத்துலையும் இருக்குங்களே, அதை கொண்டு வந்து நிழலில் வளர்த்தி நல்லா சுத்தப்படுத்திட்டு நிழலில் வளர்த்தி காய வச்சு அரைச்சி பவுடர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வாங்கிறதுக்கு தயார். 1 கிலோ வேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 150 ரூபா விற்கிறாங்க, ஆனால் வேப்பிலை வந்து இலவசமாகவே கிடைக்குது.
1: அங்கங்கே மரங்கள் நிறைய இருக்குது.
0: இப்போ சர்க்கரை நோயாளி இன்றைக்கி அதிகமாகிட்டாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேப்ப இலையை இருக்கு இல்லைங்களா, வேப்ப இலையை பவுடர் பண்ணி காலையில் 1 ஸ்பூன் நைட்டில் 1 ஸ்பூன் கொடுத்துட்டே வந்தீங்கனாவே ரத்த சர்க்கரையை வந்து குறைக்குதுங்களே. வேப்பிலை இயற்கையாக கிடைக்குது, அதை விற்பனை செய்யலாம் இல்லைங்களா.
1: மூலிகை சாகுபடி முறையில் கிராமப்புறத்தில் இருக்கிற வீடுகளாக இருக்கட்டும், நகர்ப்புறத்தில் இருக்கிற வீடுகளாக இருக்கட்டும், மாடி தோட்டம்லாம் அமைக்கலாமா?
0: தாராளமாக.
1: எந்தெந்த மூலிகை தாவரம்லாம் அமைக்கலாம்?
0: சிறியானங்கை, அடுத்தது வந்து தூதுவளை, துளசி, திருநீற்று பச்சலை, ஆடுதொடா, கற்பூரவல்லி. கற்பூரவல்லியை சும்மா ஒரு கிள்ளி வச்சாவே நான் முளைஞ்சிட்டு வரும், பயிரிட்டு விற்பனைக்கு விற்கலாம் இல்லைங்களா. இப்போ வந்து விற்பனைக்கு வந்து தயாராக இருக்கிறாங்க, ஆனால் செஞ்சு கொடுக்கறதுக்கு இன்றைக்கி யாருமே இல்லை. எல்லாருமே வந்து படிச்சுட்டு வந்தாச்சு.

0: யாருமே வந்து விவசாயத்தில் கை வைக்கிறதுக்கு கிட்ட வரல. அப்படின்னும்போது மூலிகை விவசாயத்தில் வந்து கிட்ட வரணும் அப்படின்னா நம் கொடுக்குற ஒரு ஊக்கமும் நம்ம கொடுக்குற ஒரு ஆக்கமும் தான் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து விவசாயத்தில் நல்லா முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, பயன்படுத்தவும் வாய்ப்புகள் உண்டு. விவசாயம் செய்வோம், மண்ணலம் காப்போம்.
1: மூலிகை தாவரங்கள் விவசாயிகள் பயிரிட்டு அதிக லாபம் பெறலாம் இல்லைங்களா?
0: தாராளமாங்கள.
1: மூலிகை சாகுபடி சம்பந்தமா விவசாயிகள் பயிரிடுறதுல ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா?
0: தாராளமாங்கள.
1: உங்களுடைய கைபேசி எண்களை சொல்லுங்க, அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்.
0: 93454 93454 2929 2980 810.
1: இந்த நம்பருக்கு உங்களை தொடர்பு கொண்டா எல்லா சந்தேகங்களும் சொல்லுவீங்க நீங்க.
0: தாராளமாக விவசாய பெருமக்கள் வந்து தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டே மூலிகை சாகுபடியை பற்றிய விளக்கங்கள் சொல்ல நான் தயாராகவும் இருக்கிறேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில மூலிகை தாவரங்கள், அதனுடைய மருத்துவ பயன்கள், தொழில்நுட்ப முறைகள், விற்பனை வாய்ப்புகள் பத்தி நிறைய தகவல் அழகா சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை மூலிகை சாகுபடி அனுபவங்கள் குறித்து புதுச்சேரி வில்லியனூர் ஆர் முருகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில், மண்வளத்தை பாதுகாத்து பயிர் உற்பத்தியை பெருக்க நானோ யூரியா, இது சம்பந்தமான சில தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய யூரியா மண்ணில் அடியுரமாக இடும்பொழுதோ அல்லது மேலுரமாக இடும்பொழுதோ அதில் உள்ள தழைச்சத்து 30-35% மட்டுமே பயிர்களினால் பயன்படுத்தப்படுகிறது. மீதமுள்ள 65-70% உரச்சத்து மண்ணில் கரைந்து நிலத்தடி நீர் பாதிப்பதுடன் மீதமுள்ள உரச்சத்து ஆவியாகி வளிமண்டலத்துடன் கலந்து வீணாகிறது. இதனால் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக யூரியாவில் உள்ள தழைச்சத்தை உபயோகிக்கும் திறன் பயிர்களில் 30-35% மேல் அதிகரிக்கப்படவில்லை. இதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் கடந்த 12 ஆண்டுகளாக நானோ உரங்கள் பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு நானோ அறிவியல் மூலமாக பயிர்களின் உர உபயோகிக்கும் திறனை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நானோ தொழில்நுட்பத்தில் முதன்மை வகித்து கடந்த 12 ஆண்டுகளாக

0: பன்னாட்டு மற்றும் இந்திய நிறுவனங்கள் மூலம் 300 கோடிகளுக்கு மேலாக நிதியுதவி பெற்று பல ஆராய்ச்சி திட்டங்களை வகுத்து 15-க்கும் மேற்பட்ட தொழில்நுட்பங்களை கண்டறிந்து உழவர் பெருமக்களுக்கு வழங்கி சீரிய பணியாற்றி வருகிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையின் விஞ்ஞான பூர்வமான ஆய்வுகளின் மூலமாக இந்த புதிய உரத்தை 2021 பயன்பாட்டிற்கு கொண்டு வர ஆவணம் செய்தது. இதற்கான ஆய்வுகள் கடந்த 3 வருடங்களாக நடத்தப்பட்டு இந்த உரத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து இந்த உரத்தினால் சுற்றுப்புற சூழலுக்கோ அல்லது மண் வளத்திற்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்ற தருணத்தில் இந்த புதிய வகை நானோ யூரியா உரம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய 650-க்கும் மேற்பட்ட வேளாண் விரிவாக்க மையங்களின் மூலம் 11,000 இடங்களில் நடத்தப்பட்ட கள ஆய்வுகளின் மூலம் இந்தியாவில் அனைத்து இடங்களிலும் இவ்வுரம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. நானோ யூரியா திரவ நிலையில் கிடைக்கின்றது. கடைகளில் 500 மில்லி பாட்டில் ₹240 விற்கப்படுகிறது. பயிர்களுக்கு பரிந்துரைக்கப்படும் சாதாரண உரமான யூரியாவினை 50% அடி உரமாக இட வேண்டும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. எனினும் மேல் உரமாக வழங்கக்கூடிய யூரியா உரத்திற்கு மாற்றாக நானோ யூரியா 500 மில்லியை 125 லிட்டர் தண்ணீரில் கரைத்து கைத்தெளிப்பான் மூலமாகவோ விசைத்தெளிப்பான் மூலமாகவோ தெளிக்க வேண்டும். நானோ யூரியாவை தெளித்த சில தினங்களுக்கு மிதமான ஈரப்பதம் மண்ணில் இருப்பது சாலச்சிறந்தது. நானோ யூரியா தெளித்த 1-2 மணி நேரத்திலேயே செடியினுள் சென்று வினை செயல்பாடுகளில் ஈடுபட்டு தெளித்த 1-2 நாட்களிலேயே செடிகளின் வளர்ச்சியை துரிதப்படுத்துவதால் நல்ல பலன் கிடைக்கிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் நெல் மற்றும் மக்காச்சோளத்தில் 10-15% வரை அதிக விளைச்சல் பெற வாய்ப்புள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆய்வுகள் 50% அடி உரமாகவும் மீதமுள்ள 50% மேலுரமாக 2 முறை நானோ யூரியாவை தெளிக்க வேண்டியுள்ளது. 2 முறை நானோ யூரியாவை தெளிப்பதற்கான செலவு ₹2,500 முதல் ₹3,000 ஆகும். நானோ யூரியாவினை எளிதாக தெளிக்கவும் செலவினை குறைக்கவும் ட்ரோன்கள் பயன்பாடு பற்றி ஆய்வு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் ஈரோடு மாவட்ட பவானிசாகரில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தில் நெல் மற்றும் மக்காச்சோளத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஆய்வுகளில் நானோ யூரியாவை ட்ரோன்கள் மூலம் தெளிப்பதற்கான சாத்திய கூறுகள் வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வுகள் மூலம் நெல்லுக்கோ மக்காச்சோளத்திற்கோ மேலுரமாக இடக்கூடிய சாதாரண யூரியாவிற்கு மாற்றாக நானோ யூரியாவை ட்ரோன்களின் மூலம் தெளிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. 1 பாட்டில் திரவ நானோ யூரியா 50 மில்லியை 125 லிட்டர் தண்ணீரில் கரைத்து 1 ஏக்கருக்கு சாதாரண விசைத்தெளிப்பான் மூலம் 20 முதல் 40 நாள் பயிர்களின் மீது தெளிக்க வேண்டும். மாற்றாக ட்ரோன்களின் மூலம் தெளிப்பதற்கு அதே அளவு திரவ நானோ யூரியா 500 மில்லியை 30 லிட்டர் தண்ணீரில் கரைத்து 2 முறையாக ட்ரோன்களின் மூலம் 5 நிமிடங்களில் 1 ஏக்கரில் தெளிக்கலாம். ஆகவே கூலியாட்கள் பற்றாக்குறையினால் துன்பப்படும் விவசாய பெருமக்களுக்கு ட்ரோன் தொழில்நுட்பங்கள் பெரும் வரப்பிரசாதமாக அமைகின்றது. ட்ரோன் வாடகைக்கு எடுக்க அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்கள் வழிவகை செய்துள்ளன. தனியார் நிறுவனங்களில் ட்ரோன்களின் மூலம் உரம் தெளிப்பதற்கு 1 ஏக்கருக்கு ₹500 வாடகையாக வசூலிக்கப்படுகிறது. நானோ யூரியா பயன்படுத்தப்பட்ட நெல் வயல்களில் 400 முதல் 500 கிலோ தானிய விளைச்சலும் 1,000 கிலோ வைக்கோல் விளைச்சலும் சாதாரண யூரியா மட்டுமே பயன்படுத்தப்பட்ட வயல்களை விட அதிகமாக பெறப்பட்டது. ஆகவே நானோ யூரியா தெளிக்கப்பட்ட நெல் வயல்களில் 1 ஏக்கருக்கு ₹12,000 வரை அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த நானோ யூரியா 2 முறை ட்ரோன்களின் மூலம் தெளிப்பதற்காகும் செலவு ₹3,700 மட்டுமே. ஆகவே நானோ யூரியா பயன்படுத்தக்கூடிய நெல் வயல்களில் நிகர லாபம் 1 ஏக்கருக்கு ₹8,300 கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மேலுரமாக இடக்கூடிய 50% யூரியாவும் தவிர்க்கப்படுகிறது.
1: பண்ணை செய்தி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
2: நேயர்களே, நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இடம்பெறுவது உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் வீணங்கேணி உழவர் எஸ் செல்வி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணைச்செய்தி ஆகியவை.

0: இடம்பெறும். கேட்க மறவாதீர்.
1: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாது.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:05. திரையிசை கேட்கலாம். குழுவினருடன் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வருவது சோலைக்கோயில் படத்திற்கான பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் சேரன் பாண்டியன் படத்திற்கான பாடலை. வரும் பாடலுக்காக ஒலிக்க வரும் குரல்கள் குழுவினருடன் மலேசிய வாசுதேவன், சுனந்தா.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் பொன்மனம் படத்திற்கான பாடலை. வரும் பாடலுக்காக குரல் கொடுத்திருப்பவர்கள் உன்னிகிருஷ்ணன், சுஜாதா.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே. நாளை நமது முதன்மை அலைவரிசையில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகளில் சில உங்கள் நினைவிற்கு. நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க வள்ளலார் ஆன்மநேய ஒருமைப்பாடு கருத்துக்களை வழங்குபவர் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் பருவநிலை மாற்றம் குறித்த கல்வி உரை வழங்குபவர் முனைவர் எம். நந்திவர்மன் அவர்கள். 7:02 அறிவோம் அறிவியல். ஓசோன் படல பாதுகாப்பும் உலக நடவடிக்கைகளும் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ். பாலகுருநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். நாளை காலை 8:00 வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் வடலூர் ஆர். சிவகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். நாளை காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். நிகழ்ச்சியில் ஸ்ரீவித்யா ஆர். எஸ். ஐயர் அவர்கள் வயலின், கே. அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்ட கேட்டீர்கள். திரை இசையில் அடுத்ததாக வருவது காதலுக்கு மரியாதை படத்திற்கான பாடல். வரும் பாடலுக்காக குரல் கொடுத்திருப்பவர் பவதாரணி.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே. நமது முதன்மை அலைவரிசையில் நாளை நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு அறிவியல் முத்துக்கள். இதில் அடிக்கடி எக்ஸ்ரே எடுக்கலாமா உரையின் தொடர்ச்சி. வாசிப்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து கடல் வேளாண்மை குறித்து பரங்கிப்பேட்டையில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக கடல்வாழ் உயிரியல் உயர் ஆய்வு மையத்தின் முன்னாள் புல முதல்வர் முனைவர் பி ஆனந்தராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். நாளை பிற்பகல் 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சுபலட்சுமி மற்றும் ஸ்வர்ணலதா ஆகியோரின் இரு வயலின் இசை இடம்பெறும். மாலை 4:00 பலே பாண்டியா திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர். கதை திரைக்கதை மாகா ஜோசி அவர்கள். இயக்கம் பி ஆர் பந்துலா அவர்கள். நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்ட கேட்டீர்கள். திரை இசை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் ஹரிச்சந்திரா. வரும் பாடலை பாடியிருப்பவர்கள் மனோ சித்ரா.

0: திரேசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மலின் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை புதுடெல்லி வருகிறார். அவருடன் மூத்த அதிகாரிகள் மற்றும் வணிக தலைவர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவும் வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் வர்த்தகம் மற்றும் முதலீடு, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம், போக்குவரத்து, கலாச்சாரம் உள்ளிட்ட இருதரப்பு ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து திரு பர்மலின் ஆய்வு செய்துள்ளார். இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற கௌடில்யா பொருளாதார மாநாடு 2026 பிரதமரின் 2 முதன்மைச் செயலர் திரு சக்தி காந்திதாஸ் இன்று கலந்து கொண்டார். மாநாட்டில் பேசிய அவர், திவால் மற்றும் நொடித்து போதல் சட்டம் மற்றும் ஆக்கப்பூர்வமான ஒழுங்குமுறை மேற்பார்வை போன்ற சீர்திருத்தங்கள் ஆதரவுடன் நாடு பொருளாதார வளர்ச்சியில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக கூறினார். இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் மொத்த வாராக் கடன்கள் 1.68% குறைந்துள்ளதையும், அதே நேரத்தில் வங்கிகளின் லாபம் கணிசமாக அதிகரித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் இந்திய விமானி கேப்டன் ஸ்மித் மச்சார் ஆகியோரை இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் விமானி ஸ்மித் மச்சர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரை

காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ஹிங்கோலி மாவட்டத்தில் இன்று பிற்பகல் 1:30 2.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவானது. இது கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான 3வது நிலநடுக்கமாகும். இதனால் உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகளையும் அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியையும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: through email at airnsdetox@gmail.com or WhatsApp on 9289094044.
1: Spotlight.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:30. 7:00.

இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கிடையே உங்களை தாளாட்ட வருகிறது சங்கீத வானிலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக சம்சார சங்கீதம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்கலாம்.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியில். அடுத்ததாக மங்கை ஒரு கங்கை படத்திற்காக வரும் பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட. இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருவது பிள்ளை நிலா படத்திற்கான பாடல். பாடலை பாடியிருப்பவர் ஜெயச்சந்திரன்.

பசுமரத்தாணி போல உங்கள் மனதோடு ஆசை போடும் இனிய கானங்களை கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன்மழை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது மேயர் மீனாட்சி படத்திற்கான பாடல். பாடியிருப்பவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

உறங்கும் வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் காதலிக்க நேரமில்லை படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசிலா பாடியிருக்கும் பாடலை.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக எங்கள் தங்கராஜா படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல்

காலத்தால் அழியாது என்றும் உங்கள் மனதோடு நிறைந்திருக்கும் இனிய கானங்களை கேட்டு மகிழும் இந்த நிகழ்ச்சி தேன்மழை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கும் பாடலை.

0: ನುಡಿ. நிகழ்ச்சி நிரல் நமது முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க. வள்ளலார் ஆண்மநேய ஒருமைப்பாடு. கருத்துக்களை வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகம். தொடர்ந்து சேவை செய்திகள். 6:35 உடவர்களுக்கான செய்திகள். பண்ணக்குட்டையில் மீன் வளர்ப்பு முறை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் முதற் பகுதியினை கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் உரையாடுவர். 6:55 சூழல் அறிவம். சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் பருவநிலை மாற்றம் குறித்த கல்வி. உரை வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 அறிவோம் அறிவியல். ஓசோன் படல பாதுகாப்பும் உலக நடவடிக்கைகளும் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ் பாலகுருநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். நாளை காலை 7:25 நலமாய் வாழ. மார்பக புற்றுநோய் பற்றிய உண்மைகள் மற்றும் தவறான நம்பிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:00 வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் வடலூர் ஆர் சிவகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 8:30 முதல் 9:00 வரை தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியில் ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. நாளை இடம்பெறக்கூடிய தலைப்பு ஆன்மநேயம். நண்பகல் 12:00 டெக் குரு அறிவியல் முத்துக்கள். இதில் அடிக்கடி எக்ஸ்ரே எடுக்கலாமா, உரையின் தொடர்ச்சி. வாசிப்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து கடல் வேளாண்மை குறித்து பரங்கிப்பேட்டையில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக கடல்வாழ் உயிரியல் உயர் ஆய்வு மையத்தின் முன்னாள் புல முதல்வர் முனைவர் பி ஆனந்தராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் குக்கரி ஷோ. 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம். நடத்துபவர் சௌமியா நாராயணன் அவர்கள், மாணவி நிரோஷா. 2:55 வானிலை அறிக்கை. இவ்விரு நிகழ்ச்சிகளையும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். சுபலட்சுமி மற்றும் சுவர்ணலதா ஆகியோரின் இரு வயலின் இசை இடம்பெறும். மாலை 4:00 பலே பாண்டியா திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர். கதை திரைக்கதை மாரா ஜோசி அவர்கள். இயக்கம் பி ஆர் பந்துலா அவர்கள். நாளை மாலை 5:00 பொன்மாலை பொழுது. இதில் திருவிழா என்ற தலைப்பில் தொடங்கும் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 8:35 முதல் 8:58 வரையிலும் இடம்பெறுவது திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் வீணங்கேணி உழவர் எஸ் செல்வி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். நாளை இரவு 8:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொதுச் சேவையில் 25 நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 ரவிவாஸ்ரீ அகில பாரதிய சங்கீத சபா. ஹின்சோல் பென்சே அவர்களின் காயல் கயான் இசை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி நாக்பூர். 11:00 நிகழ்ச்சிகள். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இதுவரை முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Renuka.

இருந்தாலும் அத்தனையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து அவற்றிற்கான வழிகளையும் கண்டறியக்கூடிய மிகப்பெரிய ஒரு இணையற்ற செல்வம் தன்னம்பிக்கை. ஜான் ரஸ்கின் என்ற அறிஞரின் இந்த சிந்தனையோடு நமது நிலையத்தின் முதன்மை அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். நிலையத்தில் நேரம் 11:10 21:09. வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.